5:31 நிமிடம் அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் மங்களநாதம் பகுதியில் நேயர்கள் இதுவரை கேட்டது குரோம்பெட் வி நாகராஜன் நாகஸ்வரம், தூசி எம் சுதாகர் தமிழ். நேயர்கள் இனி கேட்கவிருப்பது தெய்வீக ராகம்.

0: 5:53 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101.
2: இனிய ஞாயிற்றுக்கிழமையின் அழகிய அதிகாலை பொழுது 5:54 உற்சாகமான காலை வணக்கத்துடன் காற்றலைகளின் வழியே உங்களோடு இணைந்திருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. இன்று சக ஆண்டு 1948, வைசாக மாதம் 13 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2056, பராப வருடம் சித்திரை மாதம் 19 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 3 தேதி ஞாயிற்றுக்கிழமை. வந்தே மாதரம்.

சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நித்தி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியன் மற்றும் டாக்டர் ஆர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். போர்க்களத்தில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் ஆயுதப்படையினரின் வீரம் போற்றத்தக்கதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ஜமைக்கா, சூரினாம், ட்ரினாத் ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று நல்லாட்சி அமையும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பெருவாரியான தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. மேற்காசியாவில் பதற்றமான சூழல் இருந்த போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கரில் காங்கர், நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் மரணமடைந்தனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான

0: மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள் ஒரு குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 3-2 என்ற கோல் கணக்கில் காசி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 6:02. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இன்று சித்திரை மாதம் 20 மே மாதம் 3 தேதி ஞாயிற்றுக்கிழமை. குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் கா மதுராமணி அவர்கள், படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 குரல் அமுதம், அதனைத் தொடர்ந்து பக்தி மாலை கேட்கலாம். 6:55 திரை இசை. காலை 7 வட்டார செய்திகள். 7:05 திரை இசை. 7:10 அரும்புகளின் குறும்புகள். காலை 7:25 சேவை செய்திகள். 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகள் வழங்கும் தென்குமரி தேனலை. தொடர்ந்து இன்றைய குறுஞ்செய்தி திரை இசை கேட்கலாம். ஏழு 50 தொடரும் தென்குமரி தேனிலையில் வடசேரி உழவர் சந்தை, காய்கறி விலை விபரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விபரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம், திரை இசை ஆகியன இடம்பெறும். செய்திச் சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00 மற்றும் 5:00. காலை 8:02 ஜனரஞ்சக படைப்புகளின் நாயகன் எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள், படைப்பு சென்னை வானொலி. காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. தொடர்ந்து KK எக்ஸ்பிரஸ். காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, படைப்பு கொடைக்கானல் வானொலி நிலையம். காலை 9:02 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகள் வழங்கும் வசந்த அழைப்பு திரை இசை. 9:30 பண்பலையின் வசந்த அழைப்பு திரை இசை. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் தவறாமல் கேட்டு மகிழுங்கள். இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்க இருப்பது நியூஸ் இன் இங்கிலீஷ் டெல்லியிலிருந்து.
3: ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ஷகுன் சோப்ரா. The Election Commission has ordered re-polling in all 285 polling stations, including auxiliary polling stations in Palta Assembly constituency of West Bengal. The commission mentioned that there has been severe electoral offences and subversion of democratic process during the polling in a large number of polling stations in Palta Assembly constituency on Wednesday. Fresh poll will be held in all polling stations on 21st of this month from 7 a.m. to 6 p.m. Counting of votes will take place on 24th of May. In West Bengal, nearly 90% voter turnout was recorded in the re-polling held yesterday across 15 booths in South 24 Parganas district. Re-polling remained largely peaceful across the two assembly segments. The re-polling was ordered by the Election Commission on the basis of reports received from the concerned returning officers and the observers. Counting of votes for the assembly elections held in West Bengal, Keralam, Tamil Nadu, Assam and the Union Territory of Puducherry will be held tomorrow. The Supreme Court of India has declined to interfere with the Election Commission's decision to appoint only central government employees as counting supervisors in West Bengal elections. A bench comprising Justice P.S. Narasimha and Justice Joy Mallya Bakshi directed that the Commission's guidelines must be strictly followed. The ruling comes as a setback for the Trinamool Congress, which had challenged the move. The National Eligibility Cum Entrance Test, or NEET UG, for admission to undergraduate medical education will be held today. The examination will begin at 2 p.m. and will conclude by 5 p.m.

0: According to the NEET's information bulletin, last entry to the examination center will be allowed till 1:30 p.m. The NEET UG is being conducted by National Testing Agency since 2019 for admission to the undergraduate medical education with the approval of the Ministry of Health and Family Welfare and Ministry of Education. The Ministry of Information and Broadcasting has appointed noted lyricist, writer and communication expert Prasoon Joshi as the chairman of Prasar Bharati, India's public service broadcaster. On his appointment, Information and Broadcasting Minister Ashwini Vaishnav said, Mr. Joshi is a rare creative spirit celebrated across the world in advertising, literature, art and cinema. Earlier, Mr. Joshi served as chairperson of Central Board of Film Certification in Mumbai. Defence Minister Rajnath Singh has described Operation Sindoor as a reflection of the Modi government's unwavering resolve to eliminate terrorism through decisive action. He also said the unmatched valour of the armed forces during the operation has marked it as a golden chapter in India's military history. Mr. Singh made the remarks while addressing an event named Shaurya, organised in New Delhi yesterday in the run-up to the first anniversary of Operation Sindoor. India launched Operation Sindoor on May 7 last year in response to the April 22 Pahalgam terror attack. The operation targeted terror infrastructure in territories controlled by Pakistan. External Affairs Minister Dr. S. Jaishankar is embarking on an official visit to Jamaica, Suriname and Trinidad and Tobago, which will continue till 10th of this month. These countries share a special connection with India owing to the presence of Girmitia communities. External Affairs Ministry said in a statement that during the visit, Dr. Jaishankar will meet with the leadership of the three countries. The discussions with his counterparts will cover the entire gamut of bilateral relations as well as regional and global issues of mutual interest. This visit is envisaged to continue the momentum of India's political engagements with Jamaica, Suriname and Trinidad and Tobago and boost the long-standing and friendly relations with these countries, reflecting mutual commitment to South-to-South cooperation and development. In IPL cricket, Chennai Super Kings defeated Mumbai Indians by 8 wickets at M.H. Chidambaram Stadium in Chennai last night. Mumbai Indians had set a target of 160 runs for Chennai Super Kings. Chasing the target, Chennai Super Kings scored 160 for the loss of 2 wickets in 18.1 overs. Earlier, Mumbai Indians made 159 runs for 7 in stipulated 20 overs. The India Meteorological Department has forecast heavy rainfall over Arunachal Pradesh, Assam, Meghalaya, Kerala, Mahi, Nagaland, Manipur, Mizoram, Tripura, Sub-Himalayan, West Bengal, Sikkim, Tamil Nadu, Puducherry and Karaikal today. And that is the end of this news bulletin.
1: Neram 6:10
2: ஆகாஷ்வாணி. எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் க. மதுரமணி அவர்கள்.
3: மனித வாழ்க்கையில் கல்வி மட்டுமல்ல, நல்ல பழக்கங்களும் ஒழுக்கமும் மிக முக்கியமானவை. இதையே ஆச்சாரக்கோவை தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நன்றியறிதல், பொறையுடைமை, இன்சொல் கூறல், எந்நாளும் தீமை செய்யாமை, இந்நான்கும் மனிதருக்கு அழகாம். இந்த பாடல் மனித வாழ்க்கைக்கு தேவையான நான்கு நல்ல பண்புகளை கூறுகிறது. நன்றியறிதல், நமக்கு உதவி செய்தவர்களை நாம் மறக்காமல் நினைவில் கொள்ள வேண்டும். நன்றி உணர்வு மனிதனின் மிக உயர்ந்த குணங்களில் ஒன்றாகும். பொறுமை, பொறுமை மனிதனை உயர்த்தும். கோபம் வாழ்க்கையை கெடுக்கும். அதனால் பொறுமையும் அமைதியும் மகிழ்ச்சியை தரும். ஒழுக்கம் மற்றும் மரியாதை மனிதனுக்கு அழகு. ஒரு முறை ஒரு பெரிய தமிழ் புலவர் ஒரு அரசனின் அரண்மனைக்கு சென்றார். அங்கு பல புலவர்கள் இருந்தனர். அவர்களில் ஒருவர் அந்த புலவரை பார்த்து பொறாமை கொண்டார். அவர் முன் அனைவரும் இருக்கும் பொழுது அவரை அவமதிக்க முயன்றார். உங்கள் கவிதைகள் மிக எளிமையாக இருக்கின்றன, அதில் பெரிய சிறப்பென்ன என்று கேலி செய்தார். அந்த புலவர் கோபப்படவில்லை. அவர் அமைதியாக பதில் கூறினார், கவிதை உயரமாக இருக்க வேண்டியதில்லை, அது உண்மையாக இருக்க வேண்டும். என்ன ஒரு ஆழமான பதில்! அந்த அமைதியும் பணிவும் அனைவரையும் கவர்ந்தது. அவமதித்த புலவரே பின்னர் அவரிடம் மன்னிப்பு கேட்டார். பணிவுதான் உண்மையான ஒழுக்கத்தின் அடையாளம். இனிமையாக பேசுதல். நாம் பேசும் வார்த்தைகள் இனிமையாக இருக்க வேண்டும். நல்ல வார்த்தைகள் மனிதர்களை

0: ஒன்றிணைக்கும். மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் நல்ல மனதுடன் வாழ்வதே நல்ல மனிதனின் அடையாளமாகும். இதனால் ஆச்சார கோவை நமக்கு சொல்லும் முக்கியமான செய்தி நன்றி, பொறுமை, இனிய சொல், தீமை செய்யாமை, இவை மனித வாழ்க்கையின் அடிப்படை நெறிகள். இந்த நல்ல பண்புகளை நாம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் நம் வாழ்க்கையும் சமுதாயமும் நல்லதாக மாறும். நல்லொழுக்கம் என்பது வாழ்வின் நன்னடத்தை. நேர்மை, வாய்மை, பொறுமை மற்றும் பிறரிடம் கனிவாக நடத்தல் போன்ற உயரிய பண்புகளை கடைபிடிப்பதாகும். இது இன்பமான நல்வாழ்க்கைக்கு வித்தாக அமைகிறது என்கிறது திருக்குறள். மேலும் வள்ளுவர் கூறுகிறார், இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. ஆகவே இனிய சொல் பேசுவது என்பது எல்லோராலும் சொல்லப்பட வேண்டிய கருத்துக்களில் ஒன்று. இனிமை, மேன்மை, பெருமை, இனிமையான சொற்களையே நாம் பேச வேண்டும். இது நன்மை பயக்கும். பெருவாயின் முள்ளியார் ஆச்சாரத்தின் வித்துக்களாக நன்றியறிதல், பொறையுடைமை, இன்சொல் பேசுதல், எவ்வுயிருக்கும் தீங்கு செய்யாமை, கல்வியோடு வாழ்தல், அறிவுடைமை, ஒப்புரவு அற்ற அறிதல், நல் இனத்தாரோடு நட்டல் ஆகிய எட்டு பண்புகளையும் வாழ்க்கைக்கு மிக முக்கியம் என்கிறார். மேலும் இவை மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாதவை என்றும் குறிப்பிடுகிறார். வள்ளுவரும் ஒழுக்கத்தை தான் ஒரு முக்கிய பண்பாக அறிவுறுத்துகிறார். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதாவது ஒழுக்கம் எல்லோருக்கும் மேன்மையை தருவதால் அவ்வொழுக்கத்தை உயிரை விட மேலானதாக கருதி போற்ற வேண்டும் என்பதே இதன் பொருள். இந்த ஒழுக்கம்தான் ஆச்சார கோவை கூறும் நன்றியறிதல், பொறையுடைமை, இன்சொல் கூறுவது மற்றும் தீமை செய்யாது இருத்தல் என்று வரையறுக்கப்படுகிறது. நாம் கற்ற கல்வி நமக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்றால் அறம் சார்ந்த கல்வியை பயில வேண்டும். கற்றதை பிடித்து ஒழுக வேண்டும். படித்த வழியே நூல் கூறும் நல்ல வழியில் நடப்பது நன்மை பயக்கும். மேலும் பெரியோர் சொல் மதித்து பெற்றோர் பெயர் கெடாது ஆசான் சொல் உண்மை என்று வாழ்க்கையை மேற்கொண்டால் பேறு பெற்று பெருவாழ்வு வாழலாம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் க. மதுரமணி அவர்கள்.

0: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 6:15. பண்பலை 101 இது குரள முதம் கேட்டு மகிழும் நேரம்.

0: தீமை தருவதை நல்லது என்று ஏற்றுக்கொள்வதும் நன்மை தருவதை தீயது என்று விட்டுவிடுவதும் அறியாமை எனப்படும் பேதைமை ஆகும். குறள் எண் 831 அதிகாரம் பேதைமை.
1: பேதமை என்பதொன்று யாதெனின் ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல்.
0: தீமை தருவதை நல்லது என்று ஏற்றுக்கொள்வதும் நன்மை தருவதை தீயது என்று விட்டுவிடுவதும் அறியாமை எனப்படும் பேதைமை ஆகும். குறள் எண் 831 அதிகாரம் பேதைமை.
2: குறள் அமுதம் கேட்டோம். இனிய காலை நேரம் 6:16 இறையருளை நம் இதயங்களில் பரப்பிட பண்பலை 101 இனி பவனி வர இருப்பது பக்தி மாலை. நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் சீர்காழி சிவச்சிதம்பரம் பாடியது.

0: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
1: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் தென்குமரி தேனலை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பண்பலை 101 இருந்து பக்தி மாலை நிகழ்ச்சியில் இனி நாம் கேட்கலாம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 7:30 குமரி பண்பலை

நூற்றி ஒன்றின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் தென்குமரி தேனலை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். ஆறு மணி 32 நிமிடத்தில் இதயம் நிகழ்ந்து இறையருளை வேண்டிக் கொண்டிருக்கிறோம் பண்பலை 101 பக்தி மாலையில். இனி நாம் கேட்க இருக்கும் பாடல் நாகூரி குல் முகமத் பாடியது.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகள் வழங்கும் தென்குமரி தேனலை. அம்மன் TRY TMT கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க்.

நேயர்களே, இது உங்களுக்கான நினைவூட்டல். இன்று காலை 8:02 ஜனரஞ்சக படைப்புகளின் நாயகன் எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் பிறந்த தின உரை. வழங்குகிறார் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

இன்று பிற்பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் நுண்துளை அறுவை சிகிச்சையின் நன்மைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரெஜீஷ் செல்வகணேசன் அவர்கள். இன்று பிற்பகல் 1:10 பூவையர் பூங்கா பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் அழகு கலை நிபுணர் தோவாளை எஸ் பி பொன்னி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, ஆடு மற்றும் கோழி வளர்ப்பு அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் இடைக்கோடு ஆர் ராஜேஷ் அவர்கள். நிறைவாக வரும் நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் உயிர் உரங்களின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். உங்களுக்காகவே காத்திருக்கும் அத்தனை நிகழ்ச்சிகளையும் கேட்க தவறாதீர்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். போர்க்களம் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் பாதுகாப்பு படையினரின் வீரம் போற்றத்தக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை சுமூகமாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். போர்க்களத்தில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் ஆயுதப்படையினரின் வீரம் போற்றத்தக்கதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு ஒராண்டு நிறைவடைந்ததையொட்டி புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்த நடவடிக்கை ராணுவ வீரர்களின் ஒப்பிட முடியாத துணிச்சலை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். பாதுகாப்பு படையினரின் அர்ப்பணிப்பு மிக்க சேவை மற்றும் நாட்டு பற்று ஆகியவை தேசமே முதன்மையானது என்ற கொள்கைக்கு உதாரணமாக திகழ்கிறது என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதிலும் மொத்தம் 62 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் நாளை

0: காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும் என்றும், அதனைத் தொடர்ந்து காலை 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வாக்கு எண்ணும் பணிகள் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் உதவி அலுவலர்கள் உதவியுடன் மேற்கொள்ளப்படும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் பணிக்காக மொத்தம் 10,545 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வாக்கு எண்ணிக்கை வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் 4,624 நுண் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கையை மேற்பார்வையிடுவதற்காக ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதிக்கும் தலா ஒருவர் என 234 பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை எவ்வித இடையூறுமின்றி நேர்மையாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் அனைத்து மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் மையங்களில் அங்கீகரிக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களது அடையாள சான்றுகளை சரிபார்க்கவும் முறையான உடல் பரிசோதனை செய்வதற்கும் நுழைவு வாயில்களில் போதிய காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். பாதுகாப்பு பணிகளில் மாநில ஆயுதப்படையினரும் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வாக்கு எண்ணும் மையங்களில் அலைபேசி மற்றும் பிற தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் கூடுதலாக மத்திய ஆயுத காவல்படையின் 65 கம்பெனிகள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இசிஐ நெட் செயலி வாயிலாக QR குறியீட்டுடன் கூடிய புகைப்பட அடையாள அட்டை வைத்துள்ள நபர்களுக்கு மட்டுமே வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அனுமதி அளிக்கப்படும் என்ற நடைமுறை முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவுகளை ஒவ்வொரு சுற்றின் முடிவில் உடனுக்குடன் அந்தந்த மையங்களில் சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரால் அறிவிக்கப்படுவதுடன் தேர்தல் ஆணையத்தின் இசிஐ நெட் செயலியிலும் results.eci.gov.in என்ற இணையதளத்திலும் பதிவேற்றம் செய்யப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நிதி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியன் மற்றும் டாக்டர் ஆர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில், பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பான புரிதல்கள் மற்றும் அவர்களது அனுபவம் நிதிசார் கொள்கைகளை வகுப்பதில் வலுசேர்ப்பதாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதில் அவர்களது பங்களிப்பு பெரிதும் உதவிடும் என்று பிரதமர் கூறியுள்ளார். அவர்களது ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு தாம் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தின் மையப்பகுதியில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த செண்பகா தேவி அம்மன் திருக்கோவில் உள்ளது. இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி தினத்திற்கு மறுநாள் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடு நடத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான குற்றால மலைப்பகுதிகளில் அடர்ந்த வனப்பகுதிகளுக்கு நடுவே பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்த திருத்தலமான செண்பகாதேவி அம்மன் திருக்கோவிலில் உள்ளது. திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு இங்குள்ள அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு ஆண்டுக்கு ஒருமுறை மஞ்சள் நீராட்டு விழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் செண்பகாதேவி அம்மன் திருக்கோவிலில் மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. முன்னதாக சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாதரணை நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு மலை மீது ஏறி இங்குள்ள அம்மனை வழிபாடு நடத்தி தரிசனம் செய்தனர். மேலும் அன்னதானம் உள்ளிட்டவைகள் எல்லாம் தடை செய்யப்பட்டிருந்ததால் பக்தர்கள் அதிருப்தி அடைந்தனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
0: திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலவி வரும் கடும் கோடை வெப்பம் காரணமாக எலுமிச்சை பழத்தின் விளைச்சல் குறைந்துள்ளது. இதன் காரணமாக எலுமிச்சையின் விலை உயர்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலவி வரும் கடும் கோடை வெயில் மற்றும் விளைச்சல் குறைவு காரணமாக எலுமிச்சை பழத்தின் விலையானது உயர்வை கண்டுள்ளது. ஒரு எலுமிச்சை 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரையும், ஒரு கிலோ 300 ரூபாய்

0: முதல் 400 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. சிறுமலை, வெள்ளோடு, பழனி, தாண்டிக்குடி என சுமார் 2500 ஹெக்டேர் பரப்பளவில் எலுமிச்சியானது சாகுபடி செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களாக வெப்பநிலை அதிகரித்துள்ளதால் குளிர்பான கடைகள் மற்றும் உணவகங்களில் எலுமிச்சிக்கான தேவையும் பன்மடங்கு அதிகரித்துள்ளது. திருச்சி, சென்னை, மதுரை போன்ற நகரங்களில் இருந்து வியாபாரிகள் அதிகளவில் எலுமிச்சியை கோரினாலும் போதிய விளைச்சல் இல்லாததால் தட்டுப்பாடு நீடிப்பதாக வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் ஆகிய 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது.

0: ஒரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். குறைந்த கட்டணத்துடன் கூடிய விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அமெரிக்காவின் ஸ்பிரிட் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. ஜெர்மனியில் உள்ள பெருமளவிலான அமெரிக்க படைகள் விலக்கிக் கொள்ளப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள் 1 குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக திரு ரோஹித் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். திரிபுரா தலைநகர் அகர்தலாவில் அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சாஹா தலைமையில் நகர்ப்புற மேம்பாடு மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் ஆய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. தேர்தல்களின்போது பல்வேறு இடங்களில் சுவரொட்டிகள் மற்றும் பேனர்களை சட்டவிரோதமாக அமைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஹரியானா மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கையின்போது பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் திருப்பத்தூர், தருமபுரி, ஈரோடு மாவட்டங்களில் காவல்துறையினர் சார்பில் கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. அரியலூர் மாவட்டம் மலத்தான்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் மின்னல் தாக்கி உயிரிழந்தார். திருவண்ணாமலையில் உள்ள கிரிவலப்பாதையில் உணவுக்காக வனப்பகுதியில் இருந்து வரும் மான், மயில் போன்ற வனவிலங்குகளுக்கு பக்தர்கள் உணவளித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி புனித சூசையப்பர் ஆலய திருவிழாவில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி புனித தேர்வுப் பணி நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே வயல்வெளியில் மேய்ச்சலுக்காக சென்ற 2 மாடுகள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தன. விளையாட்டுச் செய்தி. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. சென்னையில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 159 ரன் எடுத்தது. இதனையடுத்து 160 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி 18.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 160 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் போட்டியில் ஹைதராபாத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. மற்றொரு போட்டியில் குஜராத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்ள உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போர்க்களம் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் பாதுகாப்பு படையினரின் வீரம் போற்றத்தக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை சுமூகமாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து பைந்தமிழ் பாட்டிசைத்து
2: பாங்குடன் பவனி வந்து உங்கள் இதய வீணையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரி பண்பலை 101.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நேரம் இப்பொழுது 6:55. திரைசை கேட்கலாம் நேர்களே, வருவது ஜெகமே தந்திரம் படப்பாடல். அதற்கு முன்பாக
4: தாய்மை அடைவதற்கும் கருவில் உள்ள குழந்தையின் பாதுகாப்பிற்கும் ஒரே இடத்தில் தீர்வு. ஸ்பிரிங் ஃபர்டிலிட்டி அண்ட் ஃபீட்டல் மெடிசின் சென்டர், ஒழுங்கேசேரி, நாகர்கோவில். 8870711511.

0: வீட்டுல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
1: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோஸ்வாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
4: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
5: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 7 மணி.

வட்டார செய்திகள். வணக்கம். தலைப்புச் செய்திகள். வெப்ப அலை காரணமாக ஏற்படும் சுகாதார பாதிப்புகளை தடுக்க துறை சார்ந்த அலுவலர்களுடனான கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அறிவுரை. பேச்சிப்பாறை அணையிலிருந்து பொதுமக்களின் குடிநீர் தேவைக்காக நேற்று முதல் தண்ணீர் திறப்பு, மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மற்றும் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் வெப்ப அலை காரணமாக ஏற்படும் சுகாதார பாதிப்புகளை தடுக்க மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வருவாய் கூட்டரங்கில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் துறை சார்ந்த அலுவலர்களுடன் கலந்து கலந்தாய்வு மேற்கொண்டு தெரிவிக்கையில், மே மாதம் 4ஆம் தேதி முதல் கோடை வெயிலின் தாக்கம் அதிக அளவு இருக்கும் என்பதால் அதிக வியர்வை வெளியேறும் பொழுது உடலில் உப்புச்சத்து மற்றும் நீர்ச்சத்து பற்றாக்குறை ஏற்படுகிறது. இதனால் அதிக தாகம், தலைவலி, தோல் அரிப்பு, உடல் சோர்வு, தலைசுற்றல், குறைந்த அளவு சிறுநீர் வெளியேற்றம், வாதம், மயக்கம் மற்றும் வலிப்பு போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம். வெப்ப அலையினால் பச்சிளம் குழந்தைகள், சிறுவயது குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் முதியவர்கள் அதிக அளவில் பாதிப்படைய வாய்ப்புள்ளது. மாநகராட்சி, நகராட்சிகள், பேரூராட்சிகள் மற்றும் உள்ளாட்சிகளுக்கு உட்பட்ட பேருந்து நிலையங்கள், சந்தை பகுதிகள், சுற்றுலா தலங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், குறிப்பாக பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் பந்தல் அமைத்து ஓஆர்எஸ் கரைசல் வைக்க வேண்டும். வெப்ப அலைகளின் தாக்கங்கள் குறித்து ஆட்டோக்கள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்திட வேண்டும். மேலும் உள்ளாட்சி அமைப்புகள் வாயிலாக ஒவ்வொரு வீடுகளுக்கும் வெப்ப அலையின் போது செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவைகள் பற்றி துண்டு பிரசுரங்கள் வழங்க துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. பொது சுகாதாரம், வனத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, மின்சாரம்

0: சுகாதாரத்துறை, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட துறைகள் வாயிலாக பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்திட அறிவுறுத்தப்பட்டதோடு, வெப்ப அலையினால் பாதிக்கப்படுபவர்களுக்கு சிகிச்சை அளிக்க கன்னியாகுமரி அரசு மருத்துவமனையில் தனி பிரிவு ஏற்படுத்தப்பட்டு உரிய முன்னேற்பாடுகள் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வெப்ப அலை தொடர்பாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் தொலைபேசி எண்ணான 1077 என்ற எண்ணினை தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட ஆளூர், தெங்கம்புதூர் மற்றும் பத்மநாபபுரம், கன்னியாகுமரி, கொல்லங்கோடு ஆகிய 3 நகராட்சிகள், 41 பேரூராட்சிகள், 92 ஊராட்சிகளுக்கு உட்பட்ட பொதுமக்களின் குடிநீர் தேவைக்காக தேவையின் அடிப்படையில் பேச்சிப்பாறை அணையிலிருந்து கோதையாற்றில் நேற்று முதல் வரும் 31 தேதி வரை 30 நாட்கள் ஒரு வினாடிக்கு 40 கன அடி வீதம் அணையின் நீர் இருப்பினை பொறுத்து தண்ணீர் திறந்துவிடப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட அலுவலர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இத்துடன் இன்றைய வட்டாரச் செய்திகள் நிறைவு பெற்றன.
1: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள்.
3: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
4: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
5: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.

0: பொலிவு. நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
2: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
5: AMB ஜெய்ஹரன் கோ, திங்கள் நகர் மற்றும் AMB ஃபர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
6: நேர்களே, நேரம் இப்போது 7:05. திரை இசை கேட்கலாம். வருவது ஜவான் திரைப்பட பாடல்.

0: நேர்களே, நேரம் இப்போது 7:10. குமரி பண்பலை 101 நேர்கள் இனி கேட்கலாம்.
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
2: சரி, அழகா வந்திருக்க கூடிய செல்ல குட்டியோட பேர் என்னதுமா?
3: தாளம் ஜானி.
2: ஜானி, எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
3: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
2: எந்த ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கீங்க?
3: புன்னை நகர்ல இருந்து.
2: உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க?
3: அம்மா, அப்பா, தங்கச்சி, நானு.
2: சரி, எல்லாருக்கும் பேரும் சொல்லுங்க பாப்போம்.
3: அம்மாக்கு பேரு ஸ்டெஃபி, நெக்ஸ்ட் அப்பாக்கு பேரு ஜானி, என்னோட தங்கச்சி பேரு மயிரா ஜானி.
2: சரி, அழகா எல்லாம் சொல்லிட்டீங்க. உங்க மிஸ்க பேர் என்னதுமா?
3: எங்க மிஸ்க பேரு ஜெனிஃபர்.
2: ஜெனிஃபர் மேம் உங்களுக்கு என்னலாம் சொல்லி கொடுத்திருக்காங்க?
3: இந்த ரைம்ஸ் சொல்லி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டோரிஸ், நெக்ஸ்ட் இந்த திருக்குறள், நெக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ்.
2: பிள்ளை, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க?
3: இது
2: எல்லாமே சொல்ல போறீங்களா? சரி, சொல்லுங்க பாப்போம்.
3: வாய்மை என பருவரே, யாரனில் யாரஞ்சும் தீமை இல்லாத சொல்லல், அறத்தான் வருவடே இன்பம் பச்சதா புகழும் இல்லை, எண்ணி துணிய கரும்பம் துணியிட பின் எல்வம் என்பது இழுக்கு, பிவிப்பை சாக்கரும் அச்சிரும் அப்பண்டம் சாலம் இருந்து பெயின்.
2: அழகா திருக்குறள் சொல்லிட்டீங்க. சரி, திருக்குறளை எழுதினவங்க யாரு?
3: திருக்குறள் எழுதினவர் திருவள்ளுவர். All around in pioneer, animals are first asleep, sleeping horses, horses, sleeping pigs and sheep. Here comes the cookie nose, sound of steely hala. Cock-a-doodle-doo, wake up steppy start. Cock-a-doodle-doo, wake up steppy start. Here comes a balloon man, carry balloon in the sand. Here comes a balloon man, carry balloon in the sand. Red, blue, key, green and yellow. Balloon man's a fine fellow. Red, blue, green and yellow. Balloon man's a fine fellow.
2: ரொம்ப அழகா பாடுனீங்க. இந்த ரைம்ஸ் உங்களுக்கு ஜெனிஃபர் மேம் சொல்லி கொடுத்தாங்களா, அம்மா சொல்லி கொடுத்தாங்களா?
3: ஜெனிஃபர் மேம்.
2: சரி, அம்மா உங்களுக்கு என்னலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க?
3: அம்மா எனக்கு நல்ல பிள்ளையா இருக்க சொல்லிருக்கேன்.
2: சரி, வேற என்ன சொல்ல போறீங்க?
3: வெஜிடபிள்ஸ், பிரிஞ்சால், பீட்ரூட், கேரட், ஆனியன். ஃப்ரூட்ஸ் நேம்ஸ்ல ஆப்பிள், பனானா, ஆரஞ்ச். Animals names, tiger, lion, monkey, snake.
2: Okay, உங்களுக்கு எந்த அனிமல் ரொம்ப பிடிக்கும்?
3: எனக்கு

0: டைகர் தான் பிடிக்கும்.
1: ஏன் உங்களுக்கு டைகர் பிடிக்கும்?
0: ஒரு வாட்டி ஜூல போய் பார்த்தேன், அதுல பிடிக்கும்.
1: ஜானி அழகா இன்னைக்கு பேசுனீங்க. குட்டி பிள்ளையா இருக்கிறீங்கல்ல, பெரிய பிள்ளையா ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆக போறீங்க?
0: போலீஸ்.
1: போலீஸ் என்னமா பண்ணுவாங்க?
0: போலீஸ் இந்த திருடங்கள்லாம் பிடிப்பாங்க.
1: சரி, அப்ப நீங்களும் பிடிப்பீங்க அப்படிதானே? நீங்க கண்டிப்பா போலீஸ் ஆகணும். வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
2: தருணத்தோட சின்ன பாஸ்போர்ட்டுக்கெல்லாம் நாளைக்கு இன்னொரு மலையின் அமுத மொழிகளோட சந்திக்கிற வரைக்கும் டாடா, பாய் பாய்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் குழு குழு ஏசி மேளா.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் வசந்த அழைப்பு திரை இசை கேட்கலாம். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். நேரம் 7:15 தொட இருக்கிறது. இன்னும் சில நொடிகளில் வரவிருப்பது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து

செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்குவங்க ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள 285 வாக்குச்சாவடிகளிலும் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. சத்தீஸ்கரில் கான்கர் நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் இருந்த போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான முன்பதிவு 99% உள்ளது என்றும் ஓடிபி அடிப்படையில் சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு விநியோகஸ்தர்களிடம் சிலிண்டருக்கான பற்றாக்குறை இல்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நாடு முழுவதும் நடத்தப்பட்ட சோதனைகளின் போது 1700 அதிகமான சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கள்ள சந்தையில் விற்பனை செய்யப்பட்டது கண்டறியப்பட்டு சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாதம் முதல் இதுவரை 2,00,000 மெட்ரிக் டன்னுக்கும் கூடுதலான வர்த்தக எரிவாயு சிலிண்டர்களும் 22.78 லட்சத்துக்கும் அதிகமான 5 கிலோ எடை கொண்ட எரிவாயு சிலிண்டர்களும் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே இந்தியாவுக்கு சொந்தமான MT சர்வசக்தி வர்த்தக கப்பல் 46,313 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு மற்றும் 18 இந்திய மாலுமிகள் உட்பட மொத்தம் 20 மாலுமிகளுடன் நேற்று பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளதாகவும் இந்த கப்பல் இம்மாதம் 13 விசாகப்பட்டினம் துறைமுகம் வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ஜமைக்கா, சூரினாம், ட்ரினிதாட் மற்றும் டுபாக்கோ ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களை சந்தித்து அவர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு

0: நடத்துவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது இந்த பயணம் இருதரப்பு நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதாக அமையும் என்று அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. இதற்கென வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்கு எண்ணிக்கை சுமூகமாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் உள்ள 62 வாக்கு எண்ணும் மையங்களில் காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும் என்றும், அதனைத் தொடர்ந்து காலை 8:30 மணி அளவில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் மொத்தமுள்ள 140 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக அம்மாநிலம் முழுவதும் 43 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் பணியில் 15,465 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அசாமில் உள்ள 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான முன்னேற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அம்மாநிலம் முழுவதும் 40 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், 5,981 அலுவலர்கள் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவிக்கிறார். மேற்கு வங்கத்தில் வாக்கு எண்ணிக்கையை கண்காணிப்பதற்காக ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ள பார்வையாளர்களுடன் கூடுதலாக 165 பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை எவ்வித இடையூறுமின்றி நடைபெறுவதற்கும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த ஆணையம் கூறியுள்ளது. இசிஐ நெட் செயலி மூலமாக புகைப்படம் மற்றும் QR குறியீட்டுடன் கூடிய அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் அனுமதிக்கப்படுவர் என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. இதனிடையே மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு நேற்று அமைதியாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மறுவாக்குப்பதிவில் சுமார் 90% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள 285 வாக்குச்சாவடிகளிலும் மறுவாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்த தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது கடுமையான தேர்தல் விதிமுறை மீறல் மற்றும் ஜனநாயக நடைமுறைகளுக்கு எதிரான செயல்கள் காரணமாக மறுவாக்குப்பதிவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த மறுவாக்குப்பதிவு இம்மாதம் 21 நடைபெறும் என்றும், வாக்கு எண்ணிக்கை 24 நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4 காலை 9 முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவர குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. பிற்பகல் 2 தொடங்கி மாலை 5 வரை இத்தேர்வு நடைபெறுகிறது. பிற்பகல் 1:30 வரை மாணவர்கள் தேர்வு மையங்களில் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. மொத்தம் 22.79 லட்சம் மாணவ மாணவிகள் இந்த தேர்வை எழுத உள்ளதாக அந்த முகமை தெரிவித்துள்ளது. இதற்கென நாடு முழுவதிலும் 551 நகரங்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள 14 நகரங்களிலும் இந்த தேர்வு நடைபெற உள்ளது. மாணவர்களின் வசதிக்காக மொத்தம் 5,432 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சத்தீஸ்கரில் காங்கர், நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீர மரணமடைந்தனர். மாவட்ட ரிசர்வ் காவல் படையினர் இப்பகுதியில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த கண்ணிவெடிகளை கண்டறிந்து செயலிழக்கச் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த போது இச்சம்பவம் நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சரணடைந்த நக்சல் தீவிரவாதிகள் அளித்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது ஏராளமான வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டு செயலிழக்க செய்யப்பட்டதாக பாஸ்டர் கோட்ட காவல்துறை தலைவர் திரு சுந்தர்ராஜ் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கேரளா, மாஹே, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில்

0: இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இமயமலையை ஒட்டிய மேற்கு வங்க பகுதிகள், சிக்கிம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. லடாக், ஜம்மு காஷ்மீர் ஆகிய இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும், தில்லி, பீகார், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், உத்தரகாண்ட் ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடிமின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. டென்மார்க்கில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் 3-0 என்ற போட்டிக் கணக்கில் இந்தியாவை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. சென்னையில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 159 ரன் எடுத்தது. இதனையடுத்து 160 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி 18.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 160 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் போட்டியில் ஹைதராபாத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் குஜராத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 3-2 என்ற கோல் கணக்கில் காசி அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற தில்லி பஞ்சாப் அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள 285 வாக்குச்சாவடிகளிலும் மறுவாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. சத்தீஸ்கரில் கான்கர், நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப் பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: குமரி FM 101, குமரி FM 101, குமரி FM 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 7:25. சேவை செய்திகள் கேட்கலாம். அதற்கு முன்பாக
3: அம்மன் TRY TMT கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.
4: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
5: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: ஸ்ரீ பன்னிபாகம் அருள்மிகு மகாதேவர் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை 8 மகா கும்பகலச பூஜைகள், காலை 10:15 முதல் 11:10 வரை மகா கும்பாபிஷேகம், அதனைத் தொடர்ந்து அஷ்டபந்தனம் சார்த்தல். காலை 11:30 மகா தீபாராதனை, மாலை 5 சிறப்பு பூஜை மற்றும் அலங்கார தீபாராதனை, நாளை காலை 5 நிர்மால்யம், 5:30 சிறப்பு அபிஷேகம், நாளை காலை 6 மகா கணபதி ஹோமம், காலை 7 பஸ்மாபிஷேகம், அலங்கார தீபாராதனை. தூத்துக்குடி மாவட்டம் செட்டியாபத்து அருள்மிகு 5 சுவாமி திருக்கோவில் சித்திரை பூஜை பெருந்திருவிழாவில் இன்று காலை 7:30 முதல் 10:00 வரை முழு நேர சிறப்பு பூஜை. பைங்குளம் கூட்டாலுமூடு அருள்மிகு பத்ரேஸ்வரி தேவஸ்தான சித்திரை திருவிழாவில் இன்று காலை 10 நவ பஞ்சக கவ்ய கலச பூஜை, 11 பஞ்சாமிர்த அபிஷேகம், அஷ்டாபிஷேகம், கலசாபிஷேகம், 11:30 மதிய பூஜை, மாலை 5:15 புஷ்பாபிஷேகம், மாலை 6:30 தீபாராதனை, 7 இந்து சமய மாநாடு, 9 அம்மன் பவனி. புலவர் விளை அருள் தரும் தேவி ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் சித்திரை கொடை விழா மற்றும் சித்ரா பௌர்ணமி விழாவில் பகல் 12 சிறப்பு பூஜை, 8 அருள் தரும் தேவி ஸ்ரீ முத்தாரம்மனுக்கு சிறப்பு பூஜை, 12 அருள்மிகு பிரம்மசக்தி பலவேஷக்கார சுவாமி சுடலைமாட சுவாமிக்கு ஊட்டுப்படைப்பு சிறப்பு பூஜை, நாளை காலை 4 தேவி ஸ்ரீ முத்தாரம்மனுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் ஊட்டுப்படைப்பு பூஜை, நாளை காலை 7 அபிஷேக தீபாராதனை. மேலச்சங்கரன் குழி அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் ஜீரணோத்தாரண புனர்புனராவ

வர்த்தனாஷ்டபந்தன மகாகும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 5 மணிக்கு மங்கள இசை, 6:30 சிறப்பு பூஜை, 7:00 பஜனை, 6:00 பூஜை. வில்லுக்குறி குளுமைக்காட்டு ஸ்ரீமன் நாராயண சுவாமி திருக்கோவில் அகில திரட்டு அம்மானை திரியேடு வாசிப்பு திருவிழாவில் இன்று முற்பகல் 11:30 பணிவிடை, பகல் 12:00 உச்சிப்படிப்பு, பிற்பகல் 3:30 பணிவிடை, மாலை 4:00 அகில திரட்டு திரியேடு வாசித்தல், இரவு 8:30 ஐயா வாகனத்தில் தெரு வீதி வலம் வருதல், இரவு 9:00 உகப்படிப்பு, நாளை காலை 5:00 பணிவிடை, 5:30 துவையில் தவசு. புலவர் விழை ஸ்ரீமன் நாராயண சுவாமி திருக்கோவில் பட்டாபிஷேக விழாவில் இன்று இரவு 7:00 திரியேடு வாசிப்பு, இரவு 10:00 உம்மாம் வைத்து பணிவிடை. எறும்புக்காடு ஐயா ஸ்ரீமன் நாராயண சுவாமி திருநிழல் தாங்கல் திரியேடு வாசிப்பு திருவிழாவில் இன்று பிற்பகல் 2:00 ஐயாவின் அருளிசை, மாலை 4:15 ஐயாவுக்கு பணிவிடை, 4:30 உகப்பெருக்கு, மாலை 5:00 திரியேடு வாசிப்பு, இரவு 8:00 ஐயாவுக்கு பணிவிடை, 8:15 உகப்பெருக்கு. சேவிலை ஸ்ரீமன் நாராயண சுவாமி திருப்பதி திரியேடு வாசிப்பு திருவிழாவில் இன்று காலை 11:30 பணிவிடை உச்சிப்படிப்பு, மாலை 4:30 பணிவிடை உகப்படிப்பு, மாலை 5:00 திரியேடு வாசிப்பும் விளக்க உரையும், நாளை காலை 4:30 பணிவிடை உகப்படிப்பு. புத்தளம் பொறுத்தட்டு விளை ஐயா வைகுண்டபதி சித்திரை தேர் திருவிழாவில் பகல் 12:00 பணிவிடை உகப்பெருக்க உச்சிப்படிப்பு, மாலை 6:00 பணிவிடை உகப்பெருக்க திரியேடு வாசிப்பு, இரவு 7:00 சரவிளக்கு மணி உகப்பெருக்கு, ஐயா அன்ன வாகனத்தில் பதிவலம் வந்து திருத்தேர் வீதி வலம் வந்து மக்களிடம் சுருள் ஏற்று அருள் பாலித்து பதிப்புகுதல், இரவு 9:00 பணிவிடை உகப்பெருக்கு. ராஜாவூர் புனிதமிக்கில் அதிதூதர் திருத்தல திருவிழாவில் இன்று மாலை 6:15 ஜபமாலை திருப்பலி, நாளை காலை 5:30 திருப்பலி. சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 7:30.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
0: ஆரம்பமாகும் இந்நிகழ்ச்சி தென்குமரி தேனலை நிகழ்ச்சியில். இப்பொழுது முதலில் நாம் கேட்க இருப்பது
1: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
3: வணக்கம் வணக்கம் வாரு மந்திரியாரே. காலை உணவு அருந்தும் நேரமாக பார்த்து வந்திருக்கிறேன். இன்று ஒரு புது வகை உணவு தயாராக இருக்கிறது, அதை கண்டிப்பாக ருசித்து பார்க்க வேண்டும்.
1: ஆஹா, தங்கள் விருப்பம் என் பாக்கியம். மிக்க நன்றி மன்னா.
4: புது வகை உணவு ஒரு பிடி பிடித்து விட வேண்டியதா?
1: நன்றாக இருக்கும் பட்சத்தில் ஒரு பொட்டலமாக கட்டி வீட்டிற்கும் எடுத்து சென்று விட வேண்டும்.
3: யாரங்கே, அந்த உணவுகளை எடுத்து வாருங்கள்.
1: என்ன இது, வழக்கமான இட்லியும் சட்னியும் தானே வருகிறது, இதில் என்ன புதுமை இருக்கிறது?
3: சட்னியில் தான் இருக்கிறது அந்த புதுமை. சாப்பிடும் மந்திரியாரே, சீக்கிரம் சாப்பிடும்.
1: மன்னர் ஏன் இப்படி அவசரப்படுத்துகிறார்?
4: சரி, மன்னருக்கு பசிக்கிறது போல, நாம் சாப்பிடுவோம்.
3: சட்னி அருமையாக இருக்கிறது என்று கூற வருகிறீர், அப்படிதானே மந்திரியாரே?
1: தண்ணீர் காரம் காரம்.
3: மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல இந்த தண்ணீரை குடியும்.
1: செக்கச்செவேல் என்று சட்னி இருக்கும் போதே

0: ஆமாண்ணா, இது மிளகாய் சட்னி தானே?
1: சாதாரண மிளகாய் சட்னி இல்லை மந்திரியாரி, குண்டூர் மிளகாய் சட்னி.
0: என்ன குண்டூர் மிளகாய் சட்னியா? அதுதான் என் நாக்கே வேந்து விட்டது.
1: மந்திரியாரே, இந்த இனிப்பை வாயில் போட்டுக் கொள்ளும். இப்போது கூறும், இந்த குண்டூர் மிளகாயை இங்கு வந்த வியாபாரிகள் தங்கம் என்று வியந்து பேசுகிறார்களே. நாவிலே நெருப்பை மூட்டும் அந்த குண்டூர் மிளகாய் பற்றி எனக்கு சற்று விளக்குங்கள்.
0: மன்னா, அவர்கள் குறிப்பிடுவது ஆந்திராவின் பெருமையான குண்டூர் சன்னம் வகை மிளகாயை பற்றித்தான். இதன் தனித்துவமான காரத்தன்மை மற்றும் தரத்திற்காக இதற்கு புவிசார் குறியீடு GIT வழங்கப்பட்டுள்ளது. சன்னம் என்றால் தெலுங்கில் மெலிதானது என்று பொருள். அதன் நீண்ட மெல்லிய வடிவமே அதற்கு இந்த பெயரை தந்திருக்கிறது.
1: ஓஹோ, அப்படி இதன் காரம் அவ்வளவு சக்தி வாய்ந்ததா? ஏன் இதற்கு இவ்வளவு மவுசு?
0: இதில் உள்ள காப்சைசின் என்ற வேதிப்பொருள் இதற்கு அதீத காரத்தையும் அடர் சிவப்பு நிறத்தையும் தருகிறது. மன்னா, உலக புகழ் பெற்ற ஆந்திர ஆவக்காய் ஊறுகாய் மற்றும் குண்டூர் கோழி வேப்பிடு ஆகியவற்றின் சுவைக்கு இந்த மிளகாயே காரணம். அதுவே இதன் ரகசியம் என்று கூறுகிறார்கள். இதன் கார அளவு சுமார் 35,000 முதல் 40,000 ஸ்கோவில் அலகுகள் வரை இருக்குமா?
1: வியப்பாகத்தான் இருக்கிறது. ஆமாம், வணிக ரீதியாக இது நமக்கு எப்படி உதவுகிறது?
0: ஆசியாவிலேயே மிகப்பெரிய மிளகாய் சந்தை என்பது நமது குண்டூர் மிளகாய் யார்ட் என்பதுதான். இது இந்தியாவின் மொத்த மிளகாய் உற்பத்தியில் இந்த ஆந்திராவின் குண்டூர் மிளகாய் யார்டு பெரும் பங்கு வகிக்கிறது. இங்கிருந்து சீனா, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு டன் கணக்கில் மிளகாய் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மன்னா,
1: அப்படி என்றால் இந்த பிரபலமாக இருக்கும் இந்த குண்டூர் மிளகாயை வரவழைத்து நாம் நமது அரண்மனையில் பயிரிடலாமே.
0: அப்படி இங்கே கொண்டு வந்து இந்த மண்ணில் விட்டால் இவ்வளவு காரம் வருமா என்று கூற இயலாது மன்னா.
1: ஏன் ஏன் ஏன், என்ன காரணம்?
0: குண்டூர் மாவட்டத்தின் களிமண் மற்றும் செம்மண் கலந்த நிலப்பரப்பு இந்த மிளகாய் வளர்வதற்கு இயற்கையிலே அதற்கு தேவையான தன்மைகளை கொடுத்து விடுகிறது. அந்த மண்ணின் வளம் காரணமாகத்தான் இந்த குண்டூர் மிளகாய்க்கு இவ்வளவு காரத்தன்மை கிடைத்திருக்கிறது என்று கூறுகிறார்கள். இந்தியாவின் மிளகாய் தலைநகரம் என்ற பெருமையுடன் குண்டூர் அழைக்கப்படுகிறது.
1: ஓஹோ, அப்படி அப்படி, இவ்வளவு காரம் என்பது எனக்கு தெரியாமல் போயிற்று. மந்திரியாரே, நல்ல வேளை நான் அந்த சட்னியை சாப்பிடவில்லை.
0: என்ன அப்ப, அந்த புது சட்னியை சாப்பிட்ட முதல் நபர் நான் தானா? ஆஹா, இந்த பரிசோதனை கூடத்தில் எலியாக மாறிவிட்டேனா? வீட்டுக்கு சென்றது முதல் வேளையாக வாய்மொழியை இனிப்புகளை சர்க்கரை அள்ளி போட்டுக் கொள்ள வேண்டும். என்ன காரம், என்ன காரம்?
2: இன்றைய குறுஞ்செய்தி.
3: KMMC ஹாஸ்பிடல் முட்டம்,
4: மகளிருக்கான மகப்பேறு கால சிகிச்சைகள், கருப்பை பிரச்சனைகளுக்கு தீர்வு, நுண்துளை அறுவை சிகிச்சைகள்,
5: சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை பிரசவத்திற்கு குறைவான கட்டணம் உள்ள சிறப்பான மருத்துவமனை KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
6: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
7: SS நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்து. ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். SS நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
8: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியமிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
9: வீட்டுல இருந்து போன் வந்துட்டு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
10: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU and கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
11: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
12: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
13: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
14: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
15: தென்குமரி தேனிலையில் வருவது விடாமுயற்சி திரைப்பட பாடல்.

0: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்.
1: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்.
0: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
1: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
0: தடிக்காரன் கோணம் ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
1: ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம்.
2: இயற்கையின் மனம்
3: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
2: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
3: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
2: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
3: தூய்மையின் நம்பிக்கை
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
3: தொடர்புக்கு
2: தென்னை மதிப்பு கூட்டு மையம்,
3: செண்பகராமன் புதூர்,
2: செல்
3: 7305-36-5016.
4: துறவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. துறவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோகணி வாரிணி சாய்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. ஏழு 7:42 தென்குமரி தேனிலையில் இனி நாம் கேட்க இருக்கும் பாடல் ஏஸ் திரைப்படத்திலிருந்து வருது.

0: கல்வி சேவையில் 17 ஆண்டை நோக்கி பயணிக்கும் கோட்டாறு மறை மாவட்டத்திற்கு சொந்தமான
1: சென்ட் ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அம்மாண்டி விளை.
0: எமது கல்லூரி மாணவர்கள் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் நல்ல வேலையில் பணிபுரிகிறார்கள்.
1: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், பசுமை வளாகத்தோடு சிறப்பான உட்கட்டமைப்புகள்,
0: கல்வி உதவித்தொகை, வேலை வாய்ப்பிற்கான வளாக நேர்முக தேர்வு, கல்லூரி பேருந்து வசதி.
1: விளையாட்டு துறையில் சிறந்து விளங்கும் எங்கள் கல்லூரியின் பாடப்பிரிவுகள் இளங்கலையில்
0: இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்,
1: கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், காமர்ஸ்,
0: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி,
1: மைக்ரோ பயாலஜி, விஷுவல் கம்யூனிகேஷன், கார்பரேட் செக்ரட்டரிஷிப்.
0: முதுகலையில் இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ்,
1: கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ். பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியின் MBA வீக்கெண்ட் வகுப்புகள். முனைவர் பட்டத்தில்
0: இங்கிலீஷ், காமர்ஸ்.
1: இத்தனை சிறப்பம்சங்களை கொண்ட அம்மாண்டி விளை புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேருங்கள், பயன்பெறுங்கள்.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: புனித
4: ஜோசப் சட்டக்கல்லூரி, குமாரபுரம், ஆரல்வாய் மொழி.
5: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
6: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
7: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை, தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
8: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் வசந்த அழைப்பு திரை இசை கேட்கலாம். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க்.

0: எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி. சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் இன்ஜினியர்ஸ் பில்ட் எக்ஸ்போ 2026 கட்டுமான பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சி மே 8-9-10 MTV ஹால் கோட்டாரில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. விசாலமான கார் பார்க்கிங், அனுமதி இலவசம். நீங்களும் பில்ட் எக்ஸ்போ வாங்க உங்கள் கனவு வீட்டை தரமாக கட்டி முடிங்க.
1: நேர்களை நேரம் இப்போது 7:50 கேட்டுட்டே இருக்கிறீங்க. குமரி FM 101 இருந்து தென்குமரி தேனலை நிகழ்ச்சியில இப்ப வரக்கூடியது வடசேரி உழவர் சந்தை காய்கறி மற்றும் பழங்களின் விலை விவரம். நாட்டு கத்திரிக்காய் கிலோ 1 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கத்திரிக்காய் சாதா ரகம் 40 ரூபாய்க்கும், நாட்டு வெண்டைக்காய் 50 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 40 ரூபாய், நாட்டு தக்காளி 45 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 50 ரூபாய், நாட்டு மிளகாய் 60 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 60 ரூபாய், சீனி அவரைக்காய் 40 ரூபாய், வெள்ளரிக்காய் 25 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், இஞ்சி 80 ரூபாய், உருளைக்கிழங்கு 32 ரூபாய், சேனைக்கிழங்கு 45 ரூபாய், வல்லாரி 30 ரூபாய், கேரட் 55 ரூபாய், முட்டைக்கோஸ் 35 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 45 ரூபாய், சின்ன வெங்காயம் 70 ரூபாய், பூசணி தடியங்காய் தலா 15 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 55 ரூபாய், பீன்ஸ் 120 ரூபாய், சௌச்சௌ 50 ரூபாய், தட்டை பயிறு 45 ரூபாய், பீட்ரூட் 58 ரூபாய், முள்ளங்கி 40 ரூபாய், எலுமிச்சை 280 ரூபாய், நார்த்தங்காய் 40 ரூபாய், காலிஃபிளவர் 45 ரூபாய், தேங்காய் குடுமையுடன் 48 ரூபாய், குடுமை இல்லாதது 51 ரூபாய், வாழை இலை ஒரு போட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 110 ரூபாய், புதினா 70 ரூபாய், பால் சேம்பு வழுதலங்காய் தலா 70 ரூபாய், கோவைக்காய் 48 ரூபாய், சுரைக்காய் 60 ரூபாய், சுரைக்காய் 15 ரூபாய், காராமணி 50 ரூபாய், கறிவேப்பிலை 50 ரூபாய், பூண்டு 220 ரூபாய். இனி பழங்களின் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் கிலோ 1 ரூபாய்க்கும், பப்பாளி 30 ரூபாய்க்கும், நெல்லிக்கனி 60 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.
0: நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
1: இனி அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம்.

0: அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் ஒன்று நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1700 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம். பேச்சிப்பாறை அணை 22.02 அடி, பெருஞ்சாணி அணை 14.20 அடி, சிற்றாறு 1 4.62 அடி, சிற்றாறு 2 4.72 அடி, பொய்கை அணை 16.40 அடி, மாம்பழத்துறை 6 16.40 அடி.
1: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
2: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு

0: பேச்சிப்பாறை அணை 22.02 அடி, பெருஞ்சாணி அணை 14.20 அடி, சிற்றாறு 1 4.62 அடி, சிற்றாறு 2 4.72 அடி, பொய்கை அணை 16.40 அடி, மாம்பழத்துறை 6 16.40 அடி.
1: வீட்டுல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
2: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT-இன் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
5: கண்ணாடி இல்லாம ஆளி மாறி போயிட்ட?
6: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
7: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை, தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் குளுகுளு ஏசி மேளா. நேரம் இப்போது 7:54 தென்குமரி. தேனிலையில் இனி வருவது மதராசி திரைப்பட பாடல்.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
4: நேயர்கள் இதுவரை கேட்டு நிறைவு பெறும் இந்நிகழ்ச்சி தென்குமரி தேனலை.
5: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
6: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
4: நேர்களை தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து ஜனரஞ்சக படைப்புகளின் நாயகன் எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் பிறந்த தின உரை கேட்கலாம். சென்னையிலிருந்து
7: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியன் மற்றும் டாக்டர் ஆர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். போர்க்களத்தில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் ஆயுதப்படையினரின் சேவை போற்றத்தக்கதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ஜமைக்கா, சூரினாம் மற்றும் டிரினிடா ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று நல்லாட்சி அமையும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பெருவாரியான தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திரு செல்வ பரந்தகை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. மேற்காசியாவில் பதற்றமான சூழல் இருந்த போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கரில் கான்பூர், நாராயண்பூர், கான்கர் ஆகிய மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள், 1 குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
8: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:02.
9: ஆகாஷ்வாணி ஜனரஞ்சக படைப்புகளின் நாயகன் எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள்.
10: எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் 1935 மே மாதம் 3 நாள் சென்னையில் உள்ள திருவல்லிக்கேணியில் பிறந்தவர். இவரது பெற்றோர் ஸ்ரீனிவாச ராகவன், கண்ணம்மாள். இவரது சொந்த ஊர் ஸ்ரீரங்கம். இவரது இயற்பெயர் ரங்கராஜன். மனைவி பெயர் சுஜாதா. மனைவியின் புனை பெயரில் 100 மேற்பட்ட நாவல்கள், 250 மேற்பட்ட சிறுகதைகள் மற்றும் சில அறிவியல் கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். பிரியா.

விக்ரம், பாய்ஸ், இந்தியன், ரோஜா போன்ற பல படங்களுக்கும் இவர் திரைக்கதை மற்றும் வசனம் எழுதியுள்ளார். தமிழ் இலக்கியத்தில் நவீன பாணிக்கு வித்திட்டவர்களில் இவர் சிறந்தவர். திருச்சி பிஷப் ஹீபர் பள்ளி மற்றும் புனித ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் வகுப்பில் படித்து இளங்கலை பட்டம் பெற்றவர். திருச்சி பெல் மற்றும் பெங்களூரு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றியவர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை உருவாக்கிய குழுவில் இவர் முக்கிய பங்கு ஆற்றியவர். சிறுகதை, நாவல், நாடகம் மற்றும் திரைக்கதை என பல தளங்களில் எளிய நடையில் புதுமைகளை புகுத்தி தடம் பதித்தவர். மக்கள் நெஞ்சில் இடம் பிடித்தவர். யாகம், நகரம், அம்மா மண்டபம், கடவுளுக்கு கடிதம், கணினி, நிஜத்தை தேடி, புது டெல்லி, ஓலைப்பட்டாசு, அதிர்ச்சி, குதிரை, ஸ்ரீரங்கத்து கதைகள், ஆட்டக்காரன் போன்ற சிறுகதைகள் மிகவும் அற்புதமானவை. அத்தனையும் எளிய நடை, விறுவிறுப்பான உரையாடல் மற்றும் சிறப்பான முடிவுகளை கொண்டவை. பல சிறுகதைகள் நடுத்தர மக்களின் வாழ்க்கையை அழகாக சித்தரிக்கின்றன. இவரது யாகம் சிறுகதை மனிதனின் ஆழமான நம்பிக்கைகள் மற்றும் கலாச்சார பரிமாற்றங்களையும், கண்மூடித்தனமான நம்பிக்கை சார்ந்த கிராமத்து பெண்ணின் தவிப்பையும் யதார்த்தமாக விவரிக்கும் ஒரு அற்புதமான படைப்பாகும். ஓலைப்பட்டாசு என்ற சிறுகதை எப்படி ஒரு சிறுவனின் வாழ்வை மாற்றியது என்பதை அழகாக விவரிக்கிறது. இதில் மனிதர்களின் எளிய வாழ்க்கையும் ஆசைகளும் விதையின் முடிவுகளும் எப்படி திடீரென பட்டாசுகள் போல் வெடிச்சு சிதறுகின்றன என்பதை மிக நுட்பமாக விளக்குகின்றார் கதாசிரியர் சுஜாதா. இவரது கடவுளுக்கு கடிதம் ஒரு உணர்வு பூர்வமான சிறுகதை. இதில் மனநலம் பாதித்த கோவிந்து என்பவன் தினமும் போஸ்ட் கார்டு வாங்கி டியர் காட் என்று தொடங்கி கடவுளுக்கு கடிதம் எழுதுவதை அழகாக சித்தரிக்கின்றார் எழுத்தாளர் சுஜாதா. சுஜாதாவின் ஆட்டக்காரன் சிறுகதை மனித உறவுகளின் சிக்கல்கள், வன்முறை மற்றும் சமூக பின்னணியை மையமாக கொண்ட ஒரு அற்புதமான படைப்பு. இவரது நகரம் என்ற சிறுகதை கிராமத்திலிருந்து மதுரை மருத்துவமனைக்கு தன் மகளின் காய்ச்சலுக்காக வரும் வள்ளியம்மாள் மருத்துவமனையில் உரிய சிகிச்சை கிடைக்காமல் படுகின்ற துன்பங்களை அழகாக சித்தரிக்கின்றது. சுஜாதாவின் நாவல்கள் மக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றன. சுஜாதாவின் 100க்கும் மேற்பட்ட நாவல்களும் பொதுவாக அறிவியல் நிகழ்வுகள், துப்பறியும் தன்மைகள் மற்றும் அன்றாட சமூக நிகழ்வுகள், அதில் மனிதர் சந்திக்கும் ஏமாற்றங்கள், தோல்விகளை நவீன நடையில் சொல்லுகின்றன. என் இனிய இயந்திரா, மீண்டும் ஜூனோ போன்ற நாவல்கள் மூலம் எதிர்கால தொழில்நுட்பம், ரோபோக்களின் செயல்பாடுகள் மற்றும் கணினியின் பயன்பாடுகளையும் தொழில் முன்னேற்றங்களையும் கதைகளில் கருவாக்கி வாசகர் நெஞ்சங்களில் வியப்பை உண்டாக்குகின்றார். சுஜாதாவின் கரையெல்லாம் செண்பகப்பூ நாவல் தொடர்கதையாக வெளியாகி மக்களின் பெரும் வரவேற்பை பெற்றது. நாட்டுப்புற பாடல்கள், மர்மம், பழிவாங்குதல் மற்றும் காதல் அத்தனையும் கலந்து கிராமத்து பின்னணியில் எழுதப்பட்ட ஒரு அற்புதமான நாவல். இந்த நாவல் கரையெல்லாம் செண்பகப்பூ என்ற பெயரில் திரைப்படமாகவும் வெளிவந்து மக்களின் பாராட்டை பெற்றது. சுஜாதா அவர்களின் கொலையுதிர்காலம் என்ற நாவல் தொடர்கதையாக வெளிவந்த மிகவும் விறுவிறுப்பான துப்பறியும் கதை. இதில் லீனா என்ற பெண் ஒரு கொலை செய்ததாக கூறப்படும் சூழலில் கணேஷ் மற்றும் வசந்த் அந்த புதிரை அவிழ்க்க முயலுகின்றனர். அறிவியல் மற்றும் மாயாஜாலங்களுக்கு இடையில் நடக்கும் மிகுந்த விறுவிறுப்பும் எதிர்பாராத திருப்பங்களும் நிறைந்த அற்புதமான கதை. சுஜாதா அவர்களின் பிரியா என்ற நாவல் லண்டன் மற்றும் ஜெர்மனியை

பின்னணியாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு விறுவிறுப்பான துப்பறியும் கதை. இந்த நாவலும் பிரியா என்ற பெயரில் திரைப்படம் ஆனது. சுஜாதா அவர்களின் 24 ரூபாய் தீவு வெளிவந்து மக்களின் பெரும் வரவேற்பை பெற்றது. இது அரசியலும் மர்மமும் நிறைந்த விறுவிறுப்பான நாவல். ஒரு அப்பாவி பத்திரிகை நிருபரின் கையில் கிடைக்கும் ஒரு டைரி அவனை எப்படியெல்லாம் ஆபத்தான நிலைக்கு இழுத்து சென்றது என்பதை விளக்கும் விறுவிறுப்பான கதை. சுஜாதா அவர்களின் காந்தளூர் வசந்தகுமாரன் கதை ராஜராஜ சோழனின் வரலாற்றை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது. எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் நைலான் கயிறு என்பது அவரது முதல் நாவல். இது தமிழில் துப்பறியும் கதை பாணியில் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைந்த படைப்பாகும். நைலான் கயிறு நாவல் சுஜாதாவை ஒரு முக்கிய எழுத்தாளராக மக்கள் மத்தியில் நிறுத்திய படைப்பு ஆகும். சுஜாதாவின் ஜன்னல் மலர் என்ற நாவல் சிறையிலிருந்து விடுதலையாகும் சோமு, அவனை அலட்சியம் செய்யும் மனைவி, அவரை கண்டு பயந்து நடுங்கும் அவரது குழந்தை மற்றும் அவரை பழைய குற்ற செயலுக்கு அழைக்கும் தோழர்கள், இவர்களின் மன போராட்டங்களை அழகாக சித்தரிக்கின்றன. எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் காகித சங்கிலிகள் நாவல் சமூகம் மற்றும் குடும்ப உறவுகளின் சிக்கல்களை பற்றி பேசும் ஒரு சிறந்த நாவல். இந்த நாவல் பொய்முகங்கள் என்ற பெயரில் திரைப்படமாக வந்தது. எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் கனவு தொழிற்சாலை நாவல் 1979 தொடர்கதையாக வெளியாகி மக்களின் பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த நாவல் நடிகர்கள் மற்றும் திரைப்பட கலைஞர்களின் கனவுகள் போராட்டங்களை மிக அருமையாக படம் பிடித்து காட்டிய ஒரு அற்புதமான படைப்பாக மக்களின் பாராட்டை பெற்றது. சுஜாதா அவர்கள் 22 அருமையான நாடகங்களையும் எழுதியுள்ளார். அன்புள்ள அப்பா, டாக்டர் நரேந்திரநாத்தின் வினோத விளக்கு, ஊஞ்சல், பாரதி இருந்த வீடு, அடிமைகள் ஆகியவை இவரது சிறந்த நாடகங்களாகும். இவரது அன்புள்ள அப்பா நாடகம் தந்தை மகன் உறவில் இருக்கும் மென்மையான பாசத்தையும் சொல்லப்படாத அழகான அன்பையும் வெளிப்படுத்துகிறது. சுஜாதாவின் பாரதி இருந்த வீடு நாடகம் பலமுறை மேடையில் நடிக்கப்பட்டு மக்களின் பெரும் வரவேற்பை பெற்றது. சுஜாதாவின் அடிமைகள் நாடகம் அன்றாட வாழ்வில் மனிதர்கள் தங்களை அறியாமலேயே எத்தகைய மனநிலை மற்றும் மனித உறவுகளுக்கு அடிமைகளாக இருக்கின்றார்கள் என்பதை அழகாக விளக்குகின்றது. எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் அறிவியல், தொழில்நுட்பம், அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த ஏராளமான பொது கட்டுரைகளையும் மிக எளிய நடையில் எழுதியுள்ளார். இவரது கற்றதும் பெற்றதும், தலைமைச் செயலகம், ஏன் எதற்கு எப்படி போன்ற அற்புதமான கட்டுரைகள் வாசகர் நெஞ்சில் மல்லிகையாய் கொட்டின, அறிவு கண்களை தட்டின. சுஜாதாவின் கற்றதும் பெற்றதும் தொடர் கட்டுரை அறிவியல், இலக்கியம், சமூகம், சினிமா மற்றும் தொழில்நுட்பம் என்று பலதரப்பட்ட அறிவுபூர்வமான செய்திகளை மக்களுக்கு எளிமையாக எடுத்து படைத்தது, அறியாமையை துடைத்தது. கற்றதும் பெற்றதும் கட்டுரைகள் பல பாகங்களாக வெளிவந்து வாசகரை அழகு பார்த்தது ஆசிரியர் சுஜாதாவுக்கு புகழாரம் சேர்த்தது. சுஜாதாவின் தலைமைச் செயலகம் கட்டுரை நிர்வாகத்துறையை நன்கு அலசி ஆராய்ந்து அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் நல்ல ஆலோசனை வழங்கும் மிகச்சிறந்த அறிவியல் பாடமாக மக்களின் பாராட்டை பெற்றது. எழுத்தாளர் சுஜாதாவின் ஏன், எதற்கு, எப்படி என்பது அறிவியல், பொது அறிவு, சமூக நிகழ்வுகள், தொழில்நுட்பம் மற்றும் அன்றாட வாழ்வில் மக்களுக்கு உள்ள சந்தேகங்களுக்கு சுஜாதா அளித்த அறிவுபூர்வமான நகைச்சுவை உணர்வு கலந்த நல்ல பதில்களாகும். எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் நவீன போக்கு, அறிவியல் புனைவுகள், எளிய உரைநடை, சுருக்கமான விறுவிறுப்பான எழுத்து முறை என்று தமிழ் இலக்கிய துறையில் ஜனரஞ்சகமான பல புதுமைகளைச் செய்து சிறந்தவர்

0: எழுத்துலகில் கொடிகட்டி பறந்தவர். நாவல், சிறுகதை, நாடகம், கட்டுரை, திரைக்கதை வசனங்கள் என்று பன்முக திறமை கொண்டு தமிழ் இலக்கிய உலகில் ஆல்ரவுண்டர் என்று புகழ்பெற்று சென்றவர். வாசகர் மனங்களை வென்றவர். இலக்கியத்தில் அழியாத இடம்பெற்று நின்றவர். இவரது எழுத்து அறிவியல் தொழில்நுட்பங்களையெல்லாம் எளிய நடையில் கொண்டு பாமர மக்களுக்கும் காட்டியது. இலக்கிய வானம் சுஜாதாவுக்கு பொன்மாலை சூட்டியது. எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் 2008 இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் தமிழ் இலக்கிய துறையில் இன்னும் மறையாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்.
1: ஜனரஞ்சக படைப்புகளின் நாயகன் எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் பிறந்த தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: Sunday Tribune, while the Asian Age writes, Election Commission appoints 242 additional observers for West Bengal counting. Papers have also widely noticed the disaster alert mechanism. The Sunday Tribune writes, phones buzz as government tests disaster alert mechanism. Himachal Pradesh corps fastest to respond, Chandigarh fourth. All papers have widely noticed the appointment of lyricist Prasoon Joshi as Prasar Bharati chairman. The Times of India says, Prasoon Joshi appointed Prasar Bharati chairman. The Hindu, in an exclusive titled The Phantom That Flies, writes about fiber optic drones. The small first-person view attack machines have emerged as a disruptive force in the Russia-Ukraine war and parts of the West Asia conflict. And finally, in the age of YouTube and Netflix, a folk theatre play has not just survived but thrived for 25 years. The Hindu writes about a play called Swang Jani Chor, led by Satish Joji Kashyap. A pioneer artist takes Swang, a folk art from village gatherings to international audiences. And with that, it's back to you, Saira.
1: Thanks, Shagun. And now before we end the bulletin, the headlines once again. Election Commission orders re-polling across all 285 polling stations at Palta Assembly Constituency in West Bengal on the 21st of this month. Operation Sindhu reflects government's unwavering resolve to eliminate terrorism through decisive action, says Defence Minister Rajnath Singh. Another India-bound LPG tanker safely crosses Strait of Hormuz. United States to pull over 5,000 troops out of Germany. IMD forecasts heavy rainfall over some parts of northeastern and peninsular India. Central plains to witness thunderstorms and lightning today. And Madhya Pradesh pole vaulter Kuldeep Kumar breaks national record at Bhubaneswar. And with that, we end the morning news. Have a great day.
2: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை. அதுதான் குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 8:30. நேயர்கள், இனி கேட்கலாம்.
4: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: சைபால்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
5: சைபால்.
8: ஒரு ஊர்ல ஒரு மன்னன் இருந்தான், கொடுங்கோல் மன்னன். நிறைய தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தான். அவன் ஒரு தடவை என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு தப்பும் பண்ணாத ஒரு இளைஞனை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சுட்டான். அந்த பையனோட சொந்தக்காரங்கள்லாம் ராஜா கிட்டே போனாங்க. அவன் ஒரு தவறும் பண்ணலை, அவனை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. மன்னன் வந்து யோசனை பண்ணான், அந்த இளைஞனை கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னான். அவனை கொண்டாந்து ராஜா முன்னாடி நிறுத்தினாங்க. இதை பாருப்பா, உன்னை நான் விடுதலை பண்ணுவேன், ஆனால் ஒரு கண்டிஷன். அந்த நிபந்தனையை நீ நிறைவேற்றினா உனக்கு விடுதலை அப்படின்னா மன்னன். சரின்னு ஒத்துக்கிட்டான் பையன். மன்னன் வந்து கண்டிஷன் என்னங்கிறத சொன்னான். உங்ககிட்ட ஒரு செம்மறி ஆட்டை கொடுக்க போகிறேன், ஒரு மாதத்துக்கு அதுக்கு தேவையான தீனியையும் கொடுக்க போகிறேன். ஒரு மாதம் கழித்து அந்த ஆட்டை வந்து எடை போட்டு பார்ப்பேன். அந்த ஆட்டின் எடை கொஞ்சம் கூட கூடியிருக்கக்கூடாது. எடை கூடியிருந்தால் உனக்கு விடுதலை கிடையாது. என்ன சொல்கிற அப்படின்னா பையனுக்கு ஒன்றும் புரியல, பயமாக போயிட்டுது. குழம்பிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கிறான். சரி, ஒரு நாள் டைம் தரேன், நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு உன் முடிவை சொல்லு அப்படின்னா மன்னன். பையன் கவலையோடு வெளியில் வந்தான். அங்கே ஒரு பெரியவர் நின்றுக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட விஷயத்தை சொன்னான். அந்த பெரியவர் இந்த பையனுக்கு காதோட காதாக ஒரு வழியை சொல்லி கொடுத்தார். அதை கேட்டதும் பையன் மறுபடியும் மன்னன் முன்னாடி வந்து நின்னான். உங்கள் நிபந்தனையை ஏற்றுக்கிறேன்னு சொன்னான். மன்னன் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியையும் அதுக்கு ஒரு மாதத்துக்கு தேவைப்படுற தீவனத்தையும் கொடுக்கும்படியாக உத்தரவு போட்டான். கொடுத்தாங்க, ஓடிட்டு போயிட்டான். ஒரு மாதம் தினமும் தவறாமல் அந்த தீவனத்தை ஆட்டுக்குட்டிக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஒரு மாதம் கழித்து அந்த ஆட்டை வந்து அரண்மனைக்கு ஓட்டிகிட்டு போனான். மன்னன் அதை எடை போட்டு பார்க்குறான், எடை கூடவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. உடனே போட்ட நிபந்தனைப்படி அந்த இளைஞனை வந்து விடுதலை பண்ணிவிட்டான். சரி, ஆட்டுக்கு எடை கூடாமல் இருக்கிறதுக்கு அந்த பெரியவர் சொல்லி கொடுத்த யோசனை என்ன அப்படின்னா, அது வேறு ஒன்றும் இல்லை, அந்த ஆட்டுக்கு எதிரில் அது கண்ணில் படுற மாதிரி ஒரு ஓனாயை கட்டி போட சொன்னார். அவ்வளவுதான், ஆட்டுக்கு ஓனாய்ங்கிறது பிறவி பகை. ஓனாயை பார்த்தா ஆடு நடுங்க ஆரம்பிச்சிடும், அவ்வளவு பயம். தினமும் அந்த ஆடு பயந்துக்கிட்டே தேனி சாப்பிட்டுது, எடை கூடலை, அதுதான் ரகசியம்.

0: இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கான ஒரு கதை. இதிலிருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை என்னென்னா, நாமெல்லாம் சாப்பிட்றப்ப மனசும் உடம்பும் அமைதியாக இருக்கணும். அப்போ தான் அது உடம்பில் ஒட்டும். அவசரத்துலேயும் பயத்துலேயும் சாப்பிட்டா அது சரியாக ஜீரணமாகாது. இன்னொரு ராஜா இருந்தார். அவரும் ஒரு இளைஞனை ஜெயிலில் அடைச்சி விட்டார். விடுதலை பண்ணணும்னா ஒரு கண்டிஷன்னார். என்னன்னு கேட்டான். ஒரு ஆட்டுக்குட்டியை உன் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துவேன். நீ அதுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அது அதுக்கு சரியான பதிலை சொல்லணும். அப்படி செஞ்சுட்டா உனக்கு விடுதலைன்னார். இளைஞன் யோசனை பண்ணி பார்த்தான். சரின்னு ஒத்துக்கிட்டான். அது பிரகாரமே ஆட்டுக்குட்டியை பதில் சொல்ல வச்சுட்டான். என்ன நடந்தது தெரியுமா? ஆட்டுக்குட்டியை கொண்டாந்து நிறுத்தினாங்க. இவன் மெதுவாக அதுக்கிட்ட போனான். அது காதுகிட்ட போய் ஏப்ரலுக்கு அடுத்த மாதம் என்ன மாதம்னு கேட்டான். அது உடனே மேன்னு கத்திச்சு. இவன் விடுதலை ஆயிட்டான்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் குழு குழு ஏசி மேளா.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.
1: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
2: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த

0: மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில். அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: Ponchesli Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. Anaitha sigichai muraigal ore idathil.
1: Ungal idhayathai maaridippilirundhu paadhigaathida. Angiogram, angioplasty, open heart surgery, pacemaker pondra seechigalukku. Ponchesli Super Speciality Hospital.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் குழு குழு ஏசி மேளா.

0: கேட்டு ரசித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்று கே கே எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில். நாம் கேட்டு ரசித்த பாடல்கள், இடம்பெற்ற திரைப்படங்கள், இன்று நேற்று நாளை மற்றும் லப்பர் பந்து.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
6: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகள் வழங்கும் வசந்த அழைப்பு திரை இசை கேட்கலாம். அம்மன் TRY TMT கம்பிகள், நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். நேர்களை, நேரம் 8:45 தொட இருக்கிறது. இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்க இருப்பது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷவாணி
2: வானொலிக்கு 90.
1: வானொலிக்கு 90. மக்களோடு வானொலி, மக்களின் வானொலி.
3: வானொலி வானொலி ஒரு உற்ற நண்பன். எப்படி அப்படி கேளுங்க. நெடுந்தூர பயணத்தப்ப எப்படி ஒரு தோழன் நம்ம கூட உக்காந்து பேசிட்டு வரத ரசிச்சு அனுபவிப்போமோ, அந்த இனிமையான ரசனைய அனுபவத்தை வானொலி நம்ம செவியோட ராகம் பாடும். அதுவும் இனிய பாடல்களோட. என்னப்பா நெடுந்தூர பயணத்துல மட்டும்தான் வானொலியா? அட இல்லங்க, வானொலியோட 90 வருட வாழ்க்கை பயணத்துல. அதாங்க வானொலிக்கு 90. இந்த 90 ஆண்டுகளும் வானொலியோட வாழ்க்கை பயணத்தை நம்ம வாழ்க்கை பயணத்தோட இணைத்து வசப்படுத்தி வளப்படுத்தி செம்மைப்படுத்தி சிறப்பு படுத்தின இந்த வானொலியை பத்தி வானொலிக்கு 90 என்ன சொல்ல வராங்கன்னு செவி மடுக்கலாமா?
1: இன்றைய வானொலிக்கு 90 தமிழும் தமிழ் கவித்துவமும் கலந்த செவிநுகர் பதிவுகளோடு வானொலிக்கு 90.

0: சொந்தன் சொந்தம் தந்த சொந்தம்.
1: இன்றைய வானொலிக்கு 90 சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் இவர். கள்ளிக்காட்டு இதிகாசக்காரர், மிகச்சிறந்த தமிழ் நூலாசிரியர், தமிழ் மொழியை இடைவிடாமல் நேசிக்கும் தங்க தமிழர், கலைமாமணி, பத்மபூஷன் மற்றும் தமிழ் திரைப்பட பாடலாசிரியருக்கான தேசிய விருதை பலமுறை பெற்ற சங்கத்தமிழ் கவிஞர் பைரமுத்து அவர்கள்.

0: கூவும் சிறு குயில் நான் இசைக்கலைஞன். என் ஆசைகளாயிரம் நினைத்தது பலித்தது.
1: இந்திய வானொலிக்கு 90 ஆண்டுகள் என்பது பெருமை கொள்ளத்தக்க செய்தியாகும். வானொலி என்ற அறிவியல் கண்டுபிடிப்பு மக்களுக்கு பொது உடைமை செய்யப்பட்ட பிறகு அதனால் நிகழ்ந்த நன்மைகள் அதிகம். அறிவியலுக்கும் அறத்திற்கும் தமிழுக்கும் மேன்மை செய்த வானொலியின் வாயிலாக நல்லன கொண்டு அல்லவை கழித்து பார்த்தால் வானொலி சமுதாயத்திற்கு நன்மையே செய்திருக்கிறது அதிகமாக என்று என்னால் உணர முடிகிறது. இன்றைக்கு சமூக ஊடகங்களும் தொலைக்காட்சி ஊடகங்களும் மற்றும் பல அறிவியல் ஊடகங்களும் பல்கி பெருகி வருகிற காலகட்டத்திலும் கூட வானொலி தன்னுடைய மெய்த்தன்மையை சுயத்தை இழக்காமல் இருக்கிறது என்பதே வானொலியின் பெருமையாகும். நான் ஒன்று சொல்வேன், வானொலியை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. புலன்களுக்கெல்லாம் வாசலில் ஒரு கதவு இருக்கிறது, கண்களுக்கு இமைகள் என்ற கதவு இருக்கிறது, வாய்க்கு உதடுகள் என்ற கதவுகள் உள்ளன, மூச்சுக்கும் கூட நீங்கள் மூக்கை முயற்சி செய்தால் சுவாசத்தை நிறுத்திக் கொள்ள முடியும் என்ற முயற்சி உங்களுக்கு வாய்த்திருக்கிறது. ஆனால் காதுக்கு மட்டும்தான் கதவுகள் இல்லை. எப்போதும் திறந்திருக்கிற புலன் செவி புலன்தான். காரணம், செவி வழியாக நுழைகிற அறிவே பேரறிவு. கற்றலில் கேட்டலே நன்று என்று தமிழர்கள் சொல்லி வந்திருக்கிறார்கள். எனவே திறந்திருக்கிற செவியின் வழியாக அறிவு புகுந்து, மொழி புகுந்து, வாழ்வியல் புகுந்து மனிதனை செம்மை செய்கிறது என்றே நாம் கருத வேண்டியிருக்கிறது. உலக புகழ் பெற்ற நம் தலைவர்களின் உணர்ச்சி மிகுந்த உரைகள், நல்ல கலைஞர்களின் பயன்மிக்க கலை கருவூலங்கள், நல்ல நாடகங்கள், சிறுகதைகள், சமுதாயத்தை உரட்டி போட்ட கவிதைகள், இன்னும் நல்ல செவ்விகள், இவைகளெல்லாம் வானொலியின் வாயிலாக சமுதாயத்திற்கு கிடைக்கிற பெரும் கொடைகளாகும். என்னுடைய கவிதைகளெல்லாம் நான் கல்லூரி மாணவனாக இருக்கிற பொழுது வானொலி என்ற வடிவத்தில்தான் மக்களை சென்றடைந்தன. நான் என் கவிதைகளை அச்சில் கொண்டு போய் சேர்த்தது கொஞ்சம், வானொலி என்ற வாகனத்தின் மீது ஏற்றி கொண்டு சேர்த்ததுதான் அதிகம். எனவே வானொலிக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். முதன் முதலில் சென்னை வானொலியின் புது கவிதைகள் என்ற வடிவத்தை அரங்கேற்றம் செய்து எதிர்ப்பையும் புகழையும் ஒரு சேர சம்பாதித்தவன் நான் என்ற ஒரு குறிப்பை என்னால் மறக்க முடியவில்லை. வானொலி வளரட்டும். புலவர்களுக்கு மட்டும் பயன்படுவதல்ல இந்த வானொலி, உழவர்களுக்கும் பயன்படுகிறது. செல்வந்தர்களுக்கு மட்டும் பயன்படுவதல்ல வானொலி, உழைக்கும் மக்களுக்கு பயன்படுகிறது. முதியவர்களுக்கு மட்டும் பயன்படுவதல்ல வானொலி, பள்ளி பிள்ளைகளுக்கும் கல்லூரி பிள்ளைகளுக்கும் வானொலி பயன்படுகிறது. வானொலி என்ற நிறுவனத்தின் மூலமாக தோன்றி வளர்ந்த கலைஞர்கள் இந்த மண்ணில் எத்தனையோ பேர் என்று என்னால் சொல்ல முடியும். வளமான கவிஞர்கள், வளமான படைப்பாளிகள், வளமான நாடகாசிரியர்கள் வானொலியால் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறார்கள். வானொலி வாழ்க, அதன் பயன்கள் தொடர்க. 90 என்பது 800 ஆண்டுகளாய் வளர்க. வானொலிக்கு என் வணக்கம்.
2: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி வானொலிக்கு 90.
3: இன்றைய வானொலிக்கு 90 தமிழ் மொழியிலும் தமிழர் நலனிலும் அதீத அக்கறை கொண்டவர். இவரது கவிதைகளாலும் சிறுகதைகளாலும் இலக்கிய உலகில் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியவர். திரைப்பட உரையாடல் எழுத்தாளர் மற்றும் பாடலாசிரியர், மிகச்சிறந்த பண்பாளர், தமிழ் செறிந்த பாடலாசிரியர். முத்தமிழே முத்தமிழே என்று சங்க தமிழ் முழங்கும் அன்னாரின் கவிவரிகள் என்றென்றும் தேனில் நனைத்த பலா சுளையாய் தித்திக்கும் பாடல்களுக்கு சொந்தக்காரரான கவிஞர் அறிவுமதி அவர்கள்.
4: அன்பான தமிழ் உறவுகளே, உங்கள் அறிவுமதி பேசுகிறேன். வானொலிக்கு 90 அகவை நாள் வாழ்த்துக்களை சொல்வதில் ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை அந்த பெற்றெடுத்த வளர்த்தெடுத்த அந்த தாய்க்கு நன்றி சொல்லுவதைப் போல்

இந்த ஒலித்தாய் வானொலி 90க்கு நான் நன்றி சொல்ல நெகிழ்ந்த மகிழ்வோடு நன்றி சொல்கிறேன். சின்னஞ்சிறிய ஓர் ஊரில் ஏறக்குறைய பட்டிக்காட்டில் பிறந்த ஒரு தமிழ் பிள்ளைக்கு அந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் எப்படி தமிழை அள்ளி ஊட்டினார்கள்.

0: தமிழை அள்ளி ஊட்டினார்களோ அதே உணர்வுகளில் அந்த சின்னஞ்சிறிய கிராமத்தில் ஊராட்சி மன்றத்தில் இருந்த வானொலி பெட்டிதான் என் போன்ற இளையோர்களுக்கு என் காலத்தில் தமிழை உரைகளாகவும் பட்டிமன்றங்களாகவும் கவியரங்குகளாகவும் இசைப்பாடல்களாகவும் எங்களுக்கு ஊட்டிவிட்டு வளர்த்த ஒலித்தாய்தான் வானொலி. அந்த நெகிழ்ந்த நன்றியை என் ஒலித்தாய்க்கு 90 அகவையில் சொல்ல கிடைத்த வாய்ப்பு சொல்ல முடியாத மகிழ்ச்சியின் வாய்ப்பாக கருதி நான் என் உணர்வுகளை அள்ளி தெளிக்கிறேன். கடல் கடந்து வருகிற வானொலி வழியான பாடல்களையும் இங்கே நம் வானொலிகளில் இருந்து கிடைத்த பாடல்களும் தான் இன்றைக்கு அறிவுமதியை ஒரு பாடலாசிரியர்கள் பட்டியலில் சேர்த்திருக்கிறது என்றால் அதற்கு முதல் காரணம் வானொலி என்பதை இங்கே நான் நெகிழ்ந்த நன்றியோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். சென்னை வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்த காலங்களில் இளைய பாரதம் என்ற நிகழ்விற்கு எங்களை அம்மா லீலா அவர்கள் அழைத்து என்னையும் வைரமுத்துவையும் பழனி பாரதியையும் எஸ் அறிவுமணி போன்றவர்களையும் நல்ல நல்ல கவிதைகளை எழுதி வாருங்கள் என்று சொல்லி எங்களை எழுத வைத்து எங்களை வானொலிக்கு அழைத்து பதிவு செய்து தமிழர்களுக்கு எங்களை அறிமுகப்படுத்திய தாய் ஊடகம்தான் வானொலி ஊடகம் என்பதை இன்று நினைக்கையிலும் நெகிழ்ச்சியோடு அந்த நினைவுகளை ஈர நிழற்படங்களாய் எங்களுக்குள் உதிர்த்து மகிழ்கிறோம். அந்த வானொலி எங்களை வளர்த்தெடுத்த அந்த வரலாற்றின் நினைவுகள்தான் இன்றைக்கு எனக்கு முதன்மையாக படுகிறது. காட்சி ஊடகங்களை விட ஒலி ஊடகங்களே மக்கள் மனதில் எண்ணங்களையும் பண்பை வளர்ப்பதிலும் முதன்மை ஊடகம் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவன்தான் அறிவுமதி. அத்தகைய எங்களை வளர்த்தெடுத்த எங்களை கவிஞர்களாக பாடலாசிரியர்களாக வளர்த்தெடுத்த அந்த ஒலி ஊடகமாம் வானொலிக்கு 90 அகவை என்கிற போது எங்களை வளர்த்த தாய்க்கு நன்றி சொல்கிற பிள்ளைகளாக இந்த ஒலி ஊடகம் வானொலி 90 எங்கள் நன்றிகளையும் எங்கள் வாழ்த்துக்களையும் அள்ளித்தருகிறோம். நீண்ட நீண்ட காலம் வானொலியே நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் வானொலியே நீ வளர்ந்து வாழ வேண்டும், எட்டு திக்கும் புகழ வேண்டும் எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க உனது செயலை நிலவு தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம் வானொலியே வாழ்க. நன்றி வணக்கம். என்றைக்கும் என் ஒலி ஊடகம் வானொலியே உன் பிள்ளை அறிவுமதி.
1: இதுவரை வானொலியோடு காற்றலையில் கை கோர்த்து விடை பெறுகிறது வானொலிக்கு 90. நிகழ்ச்சி அமைப்பில் உறுதுணை சுதா ஜெகன், நிகழ்ச்சி அமைப்பு விக்னேஸ்வரன், படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல் வானொலி நிலையம்.

0: இத்துடன் இன்றைய புத்தம் புது காலை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: 9 மணி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம் மற்றும் டாக்டர் ஆர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். போர்க்களத்தில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் ஆயுதப்படையினரின் சேவை மனப்பான்மை போற்றத்தக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ஜமைக்கா, சூரினாம், ட்ரினிடாட் மற்றும் டொபாக்கோ ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று நல்லாட்சி அமையும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. சத்தீஸ்கரில் கான்கர், நாராயண்பூர் மாவட்டங்களையொட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள், 1 குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 3-2 என்ற கோல் கணக்கில் காசி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
3: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 9:37. நேயர்கள் கேட்க இருப்பது வசந்த அழைப்பு.
5: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
6: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
7: அம்மன் TRY TMT கம்பிகள்.

வசந்த அழைப்பில் திரையிசை பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலாவதாக அழகர் சாமியின் குதிரை, இந்த படத்திலிருந்து பாடல்.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: Pontius Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Super Speciality Hospital.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: கண்ணாடி இல்லாம ஆளி மாறி போயிட்ட?
6: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
7: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை, தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
8: திரைசீலினி சமர்ப்பணத்திலிருந்து பாடல் ஒன்று கேட்போமா நேயர்களே?

0: மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ் எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
1: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
0: சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் இன்ஜினியர்ஸ் பில்ட் எக்ஸ்போ 2026 கட்டுமான பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சி மே 8, 9, 10 MDV ஹால் கோட்டாரில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. விசாலமான கார் பார்க்கிங், அனுமதி இலவசம். நீங்களும் பில்ட் எக்ஸ்போ வாங்க, உங்கள் கனவு வீட்டை தரமாக கட்டி முடிங்க.
4: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
5: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோம் வசந்தன் கோ.

நேரம் இப்பொழுது 9:17. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த அழைப்பில் திரை இசை பாடல்கள். இனி நாம் கேட்க இருப்பது சுந்தரபாண்டியன் படத்திலிருந்து பாடல்.

0: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
1: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
0: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
1: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: அடுத்து ஒலிக்க இருப்பது தாண்டவம் படப்பாடல்.

எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி.

நேயர்களின் நினைவிற்கு நமது குமரி பண்பலை 101 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் இன்று மதியம் 12:50 நுண்துளை அறுவை சிகிச்சையின் நன்மைகள் குறித்து விளக்குகிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரஜேஷ் செல்வகணேசன் அவர்கள்.

0: பண்பலை 101 நேயர்கள் கேட்டது வசந்த அழைப்பில் திரை இசை.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT-இன் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
3: அம்மன் TRY TMT கம்பிகள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நேர்கள் தொடர்ந்து வசந்த அழைப்பில் திரை இசையினை கேட்டு மகிழலாம். நேரம் இப்பொழுது 9:31. வசந்த அழைப்பில் இனி நானி படத்திலிருந்து பாடல் ஒன்று.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் குழு குழு ஏசி மேடா,

சீலினி பாய்ஸ் படத்திலிருந்து பாடல் ஒன்று. Thank you.

நமது குமரி பண்பலை 101 இனி மதியம் 1:10 பூவையர் பூங்காவில் பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் அழகு கலை நிபுணர் தோவாளை SB பொன்னி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகளின் தேனி நேரம். அம்மன் TMT கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT-யின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
0: நேரம் இப்பொழுது 9:45. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த அழைப்பில் திரை இசை பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததாக வீரம் படப்பாடல்.
2: All the people want to shout, all the people want to cheer, all the people in the

வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு. வேணாம்,

உழவர் உலகத்தில் என்றிரவு 7:30 உழவருக்கு ஒரு சிந்தனை, ஆடு மற்றும் கோழி வளர்ப்பு அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் இடைக்கோடு ஆர் ராஜேஷ் அவர்கள். அதனை அடுத்து நொடிகளில் சில நுட்பங்கள், உயிர் உரங்களின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். இனி திரை இசையில் கச்சேரி ஆரம்பம் படத்திலிருந்து பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வசந்த அழைப்பில் திரை இசைப்பாடல்கள். இனி கேட்க இருப்பது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நித்தி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியன் மற்றும் டாக்டர் ஆர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். போர்க்களத்தில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் ஆயுதப்படையினரின் சேவை மனப்பான்மை போற்றத்தக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ஜமைக்கா, சூரினாம், ட்ரினாட் அண்ட் டொபாக்கோ ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று நல்லாட்சி அமையும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. சத்தீஸ்கரில் கான்கர், நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீர மரணமடைந்தனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள், 1 குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்வாட் பிரிவில் மத்தியப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த பிரதீப் குமார் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: நேரம் இப்பொழுது 10:02:30. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
3: வசந்த் அண்ட் கோ வழங்கும்
0: இளைய பாரதம்.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னு.
6: சரி சரி சரி சரி,
7: அப்போதும் சரி, இப்போதும் சரி,
8: எப்போதும் சரி சரி.
9: இளைய பாரதம்

வணக்கம் நண்பர்களே, இன்றைய இளைய பாரத நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பெரிய பெரிய சாதனைகள் எல்லாம் திடீர் முயற்சியால் வருவது அல்ல, ஆனால் தொடர்ச்சியான சிறிய சிறிய படிகளால் உருவாகின்றன. நல்ல தொடக்கமே நல்ல முடிவை தரும்.

0: தன்னம்பிக்கை சிந்தனையுடைய இளைஞர்களுக்கான நிகழ்ச்சியில் இன்று சாதிக்க பிறந்தோர் நேர்முகம். கட்டளையிட விரும்புபவன் முதலில் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார் அரிஸ்டாட்டில் அவர்கள். நிகழ்ச்சியில் இன்று சாதிக்க பிறந்தோர் வரிசையில் ஜே எஸ் ஆஸ்லின் ஜோஸ்னா அவர்களுடனான நேர்முகத்தை நம்ம கேட்க போறோம். நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில இதுவரைக்கும் சாதிக்க பிறந்தவர் செக்மெண்ட்ல நிறைய சாதனையாளர்களை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட தேசிய அளவில் விளையாடிக்கிட்டு இருக்கோம் ஆஸ்லின் ஜோஸ்னா அவங்க நம்ம கூட இருக்காங்க, அவங்களை நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இப்ப விளையாட்டுத்துறை நம்ம பார்த்தோம்னா நிறைய விளையாட்டுகள் இருக்கு, நீங்க இதுல வந்து பர்டிகுலர் அந்த கொக்கோ மட்டும் செலக்ட் பண்ண என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா?
1: ஃபர்ஸ்டா இந்த ஸ்கூலுக்கு வந்தேன், ஸ்கூலுக்கு வந்த பிறகு ஃபர்ஸ்ட் வாலிபால்ல இருந்தேன், வாலிபால்ல இருந்துட்டு கொக்கோ வந்து கேம் அப்போதான் சார் வந்து நாங்க படிச்சோம், கொக்கோ வந்து சிக்ஸ்த்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ எனக்கு கொக்கோ ரொம்ப நல்லா பிடிச்சிருச்சு, அதுக்கு மேல அப்படியே ஒரு லவ் வந்துருச்சு கொக்கோ மேல. அப்புறம் அதை அப்படி கண்டினியூ பண்ணி சிக்ஸ்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண ஜேர்னிடாரு சிக்ஸ்த்ல இருந்து. அப்புறம் லாக்டவுன் கொஞ்சம் கேப் வந்துச்சு, அதுக்கப்புறம் நாங்க அப்புறமா கண்டினியூ பண்ணோம் செவன்த் எயித் அப்படி கண்டினியூ பண்ணி நைன்த்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சப் ஜூனியர் ஸ்டேட் போனோம், ஃபர்ஸ்ட் டைமா போனோம் கன்னியாகுமரில இருந்து.
0: நீங்க ஒரு வாலிபால் பிளேயரா இருந்துட்டு அதுல இருந்துட்டு கொக்கோ வந்திருக்கீங்க. இப்ப இந்த கொக்கோ நீங்க வந்து எப்படி எல்லாம் பிராக்டிஸ் பண்றீங்க, உங்களுக்கு சார் என்ன மாதிரி கத்து தராங்க?
1: ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் வந்து கொக்கோக்கு வந்து எண்டூரன்ஸ் வேணும், அதுக்கு வந்து ரோட் ரேஸ் ஓடும், ரோட் ரேஸ் ஓடி வாரத்துல வந்து ரெண்டு நாள் ஓடும், 10 கிலோமீட்டர் ஓடும் ஒரு நாள், இன்னொரு நாள் வந்து 5 கிலோமீட்டர் ஓடும். கொக்கோக்கு வந்து எண்டூரன்ஸ் தான் மெயின். அப்புறம் வந்து ஸ்பீடு வேணும், ஸ்பீட் ஒர்க் அவுட்டு மார்னிங் ஈவினிங் பண்ணுவோம் நாங்க, மார்னிங் ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணுவோம், ஸ்கூல் இருக்கிற டைமும் மார்னிங் ஈவினிங் பண்ணுவோம், அங்கிருந்தே ரெடி ஆகி அப்புறம் ஈவினிங் அப்படியே கண்டினியூ பண்ணி. ஈவினிங் வந்து எங்களுக்கு 10th வந்து 12th வந்து பெர்மிஷன் இருக்கு, சிஸ்டர் வந்து பெர்மிஷன் தந்திருக்காங்க, 3:30 விட்டுருவாங்க. அப்புறம் நாங்க அப்படி கண்டினியூ, மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் அப்படியே பிராக்டிஸ் பண்ணிடுவோம் நாங்க.
0: சரி, அப்ப நீங்க வந்து ரொம்ப கடுமையான பிராக்டிஸ்லதான் நீங்க இவ்வளவு தூரம் கொக்கோல ரொம்ப நல்ல லெவல்ல இருக்கீங்க அப்படிதானே?
1: நல்லா கஷ்டப்பட்டு அப்படி பிராக்டிஸ் பண்ணி.
0: நீங்க முதன் முதலா இந்த கொக்கோக்கு வெளியே போன மேட்ச் பத்தி சொல்லலாமா?
1: ஃபர்ஸ்ட் டைம் வந்து 9th போனேன், சப் ஜூனியர் ஸ்டேட் வந்து கொக்கோ அசோசியேஷன் வந்து கனெக்ட் பண்ணாங்க, கோயம்புத்தூர்ல வச்சு நடந்துச்சு. அதுக்கு வந்து செலெக்ஷன் வச்சுதான் எடுத்தாங்க, கன்னியாகுமரி டீம் வச்சு எடுத்தாங்க செலெக்ஷன் வச்சு, நிறைய ஸ்கூல்ல இருந்து வந்திருந்தாங்க, காட்டுத்துறையில வச்சுதான் செலெக்ஷன் நடந்தது. அங்கே செலெக்ஷன் பண்ணி 12 பேர் எடுத்தாங்க, 12 பேர் பிளஸ் ஸ்டாண்ட் பை எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் யார் நல்லா விளையாடுறாங்கன்னு பார்த்து மெயின் 12 எடுப்பாங்க டீம். அது வந்து கேம்ப் போட்டிருந்தாங்க ஸ்கூல்ல, காட்டுத்துறையில வச்சு கேம்ப் போட்டிருந்தாங்க, ஒரு 1 week கேம்ப் போட்டாங்க. அப்புறமா வந்து கோயம்புத்தூருக்கு வந்து கூட்டிட்டு போனாங்க, மெயின் டீம் செலக்ட் பண்ணி கூட்டிட்டு போய் நாங்க அங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமா கன்னியாகுமரி டீம் விளையாட போனோம். நாங்க இது வரைக்கும் போனதே இல்லை, நாங்க தான் சப் ஜூனியரும் ஃபர்ஸ்ட் டைம் போனோம். அடுத்து மேட்ச் வந்து ஒன்னொன்னா வின் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து லீக் நடக்கும், லீக் வந்து ஒரு மேட்ச்க்கு வந்து நாங்க தோத்து சிவகங்கை கூட. அப்புறம் வந்து அது வந்து லீக்னால ஒன்னும் இல்ல, அப்புறம் வந்து மேல மேல யாரி வந்தோம், எல்லா மேட்ச் வின் பண்ணி வந்தோம். வின் பண்ணி குவார்டர் ஃபைனல்ஸ் வந்து ஈரோடு கூட விளையாடணும், அது வந்து நல்லா டஃபா போச்சு அந்த மேட்ச். அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு ஒண்ணுமே எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனாலும் விளையாடணும், நாங்க எல்லாம் சேர்ந்து விளையாடணும், ஒரு காம்பினேஷனா இருந்த டீம் விளையாடிட்டு குவார்டர் வின் பண்ணோம், செமி என்ட்ரு ஆகி. அப்புறம் செமி வந்து திருப்பி சிவகங்கை கூட மாட்டிக்கிச்சு, அப்புறம் அதுல வந்து லூஸ் பண்ணி அப்புறம் 3rd-4th வந்து ஆடணும், கோயம்புத்தூர் கூட ஆடணும், அதுல 3rd அடிச்சோம் நாங்க, அதுல வந்து பெஸ்ட் பிளேயர் அவார்டு கிடைச்சிச்சு எனக்கு.
0: ஓகே ஓகே, சூப்பர். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா ஸ்டேட் மேட்ச் போயிட்டு அதுல 3rd-place வின் பண்ணிருக்கீங்க, அதுலயும் அதுல ஒரு பெஸ்ட் அவார்டு வேற நீங்க வாங்கிருக்கீங்க. சரி, அப்புறமா இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் போற மேட்ச், நீங்க கொக்கோல வந்து இனியும் நீங்க நிறைய மேட்சஸ் கலந்து கொண்டிருப்பீங்கல்ல, அந்த மேட்சஸ் பத்தி சொல்லலாமா?
1: அப்படி தொடர்ந்து ஸ்டேட் மேட்ச் நிறைய ஆடி இருக்கோம் நாங்க, 9th ஸ்டேட்ல வந்து ஆர்டிஎஸ் பிடிஎஸ் வந்திருக்கும் கேம்ஸ் கொக்கோக்கு, அதுல வந்து 3rd-place பண்ணும் ஸ்டேட், அங்க எங்க ஸ்கூல் சார்பா விளையாடி 3rd-place பண்ணும். அப்புறம் 10th வந்து அதே மாதிரி ஆர்டிஎஸ் பிடிஎஸ்ல தான் 3rd-place பண்ணும். அதுக்கப்புறம் 10th தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து SGFI வாங்கினேன் நேஷனல்ஸ். அது எப்படி நடக்கும்னா ரீஜனல் ஃபர்ஸ்ட் நடக்கும், ரீஜனல் செலெக்ஷன்ல டீம் எடுப்பாங்க, 12 மெயின் எடுப்பாங்க, அப்புறம் வந்து ஸ்டேட் செலெக்ஷன் எடுப்பாங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வருவாங்க வந்து அதுல வந்து பெஸ்ட் 12 எடுப்பாங்க. 12 எடுத்து கேம்ப் சொல்லுவாங்க எங்க நடக்கும், எங்க வச்சு செலெக்ஷன் நடக்குதோ அங்கதான் கேம்ப் நடக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து தென்காசியில வச்சு எடுத்தாங்க செலெக்ஷன், அங்கதான் எங்களுக்கு கேம்ப் நடந்துச்சு, 1 week கேம்ப் போட்டாங்க, சூப்பரா பண்ணாங்க, அங்க சாப்பாடா இருக்கட்டும் பிராக்டிஸா இருக்கட்டும் எல்லாமே தங்குற வசதி என்னெல்லாம் ஆனா சூப்பரா நீட்டா பண்ணி தந்தாங்க அங்க தென்காசி அங்க. அப்புறம் வந்து அங்க இருந்து மகாராஷ்டிராக்கு வந்து மேட்ச் போனோம், 17 SGFI ஆடணும், அங்கே மகாராஷ்டிரா மேட்ச் போய் நாசிக்ல வச்சு நடந்துச்சு. அங்கே வந்து தமிழா டீமுக்கு வந்து விளையாடணும்.
0: நீங்க இப்போ தமிழ்நாடு டீமுக்காக விளையாடி இருக்கீங்க. இப்போ நீங்க அந்த கேம்ப்ல வந்து உங்களுக்கு பிராக்டிஸ் தராங்களா, அந்த பிராக்டிஸும் நம்ம இப்ப ஸ்கூல்ல நீங்க ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, இந்த ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு?
1: அங்க வந்து வித்தியாசமா கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்லி தருவாங்க. நம்ம ஸ்கூல்ல சொல்லி தரதோடைக்கும் அங்க நியூ நியூ டெக்னிக்ஸ் சொல்லி தருவாங்க. எந்த மாதிரி போல் ஷிஃப்ட் அந்த மாதிரி எல்லாம் கரெக்டா பண்ணணும், போல் டேண்ட் அந்த மாதிரி எல்லாம் கரெக்டா பண்ணணும்னு சொல்லி தருவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து லெவன்த்லயும் அதே மாதிரி எஸ்ஜிஎஃப்ஐ வந்து இதே மாதிரி தான் இதே ப்ரொசீஜர்லாம் நடந்துச்சு. அங்கே வந்து திருவாரூர்ல வந்து கேம்ப் எடுத்தாங்க. அங்கேயும் 1 வீக் கேம்ப் போட்டாங்க, நல்லா பண்ணாங்க, எல்லாருமே நல்லா கோச்சிங் தந்தாங்க. எல்லாமே பண்ணிட்டு டெல்லியில வச்சு மேட்ச் நடந்துச்சு. அங்கேயும் தமிழ்நாடு டீமுக்கு வந்து ஆடணும், அது குவார்டர் ஃபைனல்ஸை லூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் 12th எங்க ஸ்கூல்ல வச்சுதான் கேம்ப் நடந்துச்சு, காட்டத்துறையில தான் கேம்ப் நடந்துச்சு. செலெக்ஷனும் அங்கே வச்சு நடந்துச்சு, இதே ப்ரொசீஜர்ல மெயின்டைன் பண்ணி தான் அப்படி ரீஜனல் வச்சு ஸ்டேட் செலெக்ஷன் வச்சு தான் எடுத்தாங்க. அப்புறம் அங்கே வந்து எங்க ஸ்கூல்லையும் கேம்ப் நல்லா போட்டாங்க, நல்லா ஹெவியா போட்டாங்க, எல்லாமே நல்லா பண்ணாங்க. அப்புறம் வந்து மத்திய பிரதேஷ் ஜபால்பூர்ல வச்சு மேட்ச் நடந்துச்சு, 4th பொசிஷன் பண்ணோம்.
0: சரி, நீங்க இதுவரை 3 கேம்ப் அட்டன் பண்ணிக்கீங்க. இந்த ஒவ்வொரு கேம்ப்லயும் உங்களுக்கு கண்டிப்பா சின்ன சின்ன டிஃபரன்ஸா இருந்திருக்கும். இந்த 3 கேம்ப நீங்க வந்து கம்பேர் பண்ணும்போது என்ன மாதிரி எல்லாம் இருந்துச்சு உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம்?
1: எல்லா இடத்துலயும் வித்தியாசமா இருக்கு. எங்க ஸ்கூல்ல கொஞ்சம் ஹெவியா போட்டாங்க, அப்புறம் வெளியே இடத்துல போகும்போது கொஞ்சம் மீடியமா இருக்கும், கொஞ்சம் மீடியமா இருக்கும். அப்புறம் ஸ்கில்ஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க, புதிய புதிய ஸ்கில்ஸ் சொல்லி தருவாங்க, கவரிங் அந்த மாதிரி ரிங் கேம்ஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க. நல்லா இருந்துச்சு. இது வந்து எஸ்ஜிஎஃப்ஐக்கு 1 வீக் தான் கேம்ப் போடுவாங்க. ஜூனியர் நேஷனல்ஸ் வந்து 2 இடம் போயிருக்கேன். அது வந்து சிவகங்கையில வச்சு செலெக்ஷன் வச்சு தமிழா டீம் செலக்ட் பண்ணி அங்கேயே கேம்ப் போடுவாங்க. அது வந்து 1 மந்த் கேம்ப் போடுவாங்க. அது கொஞ்சம் நல்லா ஹெவியா போடுவாங்க, மார்னிங் ஈவினிங் நிறைய நேரம் வச்சு போடுவாங்க, செஷன் செஷனா வச்சு போடுவாங்க. அப்புறம் அங்கேயே நல்லா இருந்துச்சு, புதிய புதிய ஸ்கில்ஸ், நல்ல கேம்ஸ், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் இருந்துச்சு. 1 மந்த் அங்க கேம்ப் போட்டுட்டு அப்புறம் அங்கே இருந்து உத்தரப்பிரதேஷ்க்கு மேட்ச் போனோம். இது 11th போனேன் உத்தரப்பிரதேஷ்க்கு மேட்ச் போய் அங்கேயும் தமிழா டீமுக்கு வந்து ஆடணும். அப்புறமா 12th வந்து போனேன், அது வந்து டிசம்பர்ல நடந்துச்சு. 12th கர்நாடகால வச்சு நடந்துச்சு, பெங்களூர் கர்நாடகால வச்சு நடந்துச்சு. அங்கேயுமே தமிழா டீமுக்கு வந்து ஆடணும். நல்லா அசோசியேஷன்ல இருந்து நேஷனல்ஸ் போறோம்னா அங்க வந்து 1 மந்த் கேம்ப் போடுவாங்க, 1 மந்த் கேம்ப் போடுவாங்க. எஸ்டிஎஃப்னா 1 வீக் போடுவாங்க.
0: இந்த கேம்ப்ல வந்து உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் எப்படி கண்டக்ட் பண்றாங்க, எவ்வளவு அவர்ஸ் கண்டக்ட் பண்றாங்க, பிராக்டிஸ் டைம் எல்லாம் எப்படி?
1: பிராக்டிஸ் டைம் வந்து மார்னிங் செஷன் இருக்கும், 6 to 8:30 இருக்கும். சில சில கேம்ப் பொறுத்து, ஒரு கேம்ப் பொறுத்தும். ஜூனியர் நேஷனல்ஸ்னா மார்னிங் 8 தொடங்குவாங்க, 8 தொடங்கி 12:30 முடிப்பாங்க. அப்புறம் ஈவினிங் செஷன் வந்து ஜூனியர் நேஷனல்ஸ்ல எப்படி இருக்கும்னா 2:00 தொடங்குவாங்க, 2:00 தொடங்கி அப்புறம் 6:30 முடிப்பாங்க கேம்ப். இங்க எஸ்ஜிஎஃப்ஐலனா 3:00 தொடங்க ஈவினிங் செஷன், 3:00 தொடங்கி அப்புறம் 6:30 அந்த மாதிரி முடிப்பாங்க.
0: இதுவரைக்கும் நீங்க வந்து கலந்து கொண்ட ஸ்டேட் மேட்சஸ் பத்தி எல்லாம் சொல்லிட்டீங்க, இனிமே நீங்க வந்து நேஷனல்ஸ் கலந்து கொண்டிருக்கீங்களா, அந்த நேஷனல் மேட்சஸ் பத்தி சொல்லலாமா?
1: நேஷனல்ஸ் வந்து எஸ்ஜிஎஃப்ஐ போயிருக்கேன், 3 எஸ்ஜிஎஃப்ஐ, 2 ஜூனியர் நேஷனல்ஸ் போயிருக்கேன். எஸ்ஜிஎஃப்ஐ வந்து ரீஜனல், ரீஜனல் செலெக்ஷன், அப்புறமா வந்து ஸ்டேட் செலெக்ஷன் வச்சு எடுப்பாங்க, பெஸ்ட் 12 எடுப்பாங்க. நல்லா நீட்டா பண்ணுவாங்க செலெக்ஷன் எல்லாம், பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து தான் எடுப்பாங்க. அதுல வந்து 2:30 ஓடணும், டிஃபென்ஸ் டைமிங் வந்து 2:30 ஓடணும், சேசிங் ஒரு 3 அவுட் ஆகுது எடுத்துருக்கணும், அப்பதான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை செலக்ட் பண்ணிட்டு கேம்ப் போடுவாங்க, ஒரு 1 வீக் கேம்ப் போடுவாங்க. அங்க கேம்ப் முடிச்சிட்டு அப்படியே வந்து நேஷனல்ஸ் கூட்டிட்டு போவாங்க. அங்க போயிட்டு நாங்க தமிழ்நாடு டீமுக்கு வந்து ஜெர்சி எல்லாம் அவங்களே தந்துருவாங்க.
0: இப்ப நேஷனல்ஸ் போயிருந்த டைம்ல உங்க கூட என்னென்ன டீம்ஸ் வந்து உங்க கூட விளையாடினாங்க?
1: கூட கேரளா ஆடி இருக்காங்க, உத்தரகாண்ட். அங்க வந்து லீக் மேட்ச் வந்து உத்தரகாண்ட் கூட ஆடணும், அப்புறம் கேரளா, வெஸ்ட் பெங்கால் கூட ஆடணும். அப்புறம் வந்து குவார்டர் ஃபைனல்ஸ் வந்து என்ட்ரி ஆகும்போது பஞ்சாப் கூட ஆடணும். ஜூனியர் நேஷனல்ஸ்ல பஞ்சாப் கூட குவார்டர் ஃபைனல்ஸ் பண்ணோம், அப்புறம் அது கூட லூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் 6th பொசிஷன் மேட்ச் ஆடினோம், பொசிஷன் மேட்ச்ல 6th பொசிஷன் பண்ணோம் தமிழ்நாடு டீம், 6th பொசிஷன். 11th போன ஜூனியர் நேஷனல்ஸும் ஃபர்ஸ்ட் வந்து கேரளா கூட இருந்துச்சு மேட்ச், அப்புறம் வந்து அசாம் கூட இருந்துச்சு, பீகார் கூட இருந்துச்சு. அப்புறம் வந்து குவார்டர் ஃபைனல்ஸ் வந்து என்ட்ரி ஆனோம், ஒடிசா கூட போட்டாங்க, 1 பாயிண்ட்ல.

0: நாங்கள் லூஸ் பண்ணோம். அது வந்து புதிய ரூல்ஸ் வந்துச்சா, ட்ரீம் ரன் எல்லாம் இருந்துச்சு. அந்த ட்ரீம் ரன்ல ஒரு பாயிண்டால அப்படி லூஸ் பண்ணி வந்தோம். அதுல 5th பொசிஷன் பண்ணணும்.
1: இப்போ ஃபர்ஸ்ட் தடவை நீங்க வந்து நேஷனல்ஸ் பண்ணும்போது 6th பொசிஷன் வந்திருக்கீங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து இம்ப்ரூவ் ஆகி உங்க ஒரு பொசிஷன் மேல வந்திருக்கீங்க. சரி, நீங்க இதுவரை அந்த ஸ்போர்ட்ஸ்லயே நீங்க போனதுலயே உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவங்கள் சொன்ன நீங்க என்ன சொல்லுவீங்க?
0: ஃபர்ஸ்ட் டைம் வந்து சப் ஜூனியர் தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் கேப்டனாக இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைமாவோ ஸ்டேட் மேட்ச்க்கு என்ட்ரி ஆனோம். நாங்கள் நல்லா பண்ணுவோம், நாங்கள் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். எல்லாருமே கன்னியாகுமரி எல்லா டீம்மேட்ஸும் சூப்பராக கோஆர்டினேட் பண்ணாங்க. 3rd பொசிஷன் பண்ணோம். அப்புறம் வந்து அதான் வந்து பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்.
1: இப்போ நீங்க இந்த ஸ்டேட் மேட்ச் நீங்க ஆடினதுக்கும் நேஷனல் மேட்ச் ஆடுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லலாமா?
0: ஸ்டேட் மேட்ச்னா 2-3 வீக் பிளேயர்ஸ் இருப்பாங்க, நம்ம தான் மேனேஜ் பண்ணி நம்ம தான் கோஆர்டினேட் பண்ணி ஆடணும். ஆனால் தமிழ்நாடு டீம்னா எல்லாருமே நல்ல பிளேயர்ஸா இருப்பாங்க, நல்ல கோஆர்டினேஷன் சூப்பரா இருக்கும். எல்லாருமே எடுத்து எடுத்து ஆடுவாங்க, அவங்களே ஆடுவாங்க. இப்போ கொஞ்சம் இன்னும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும்.
1: ஓகே, நீங்க இப்போ இங்க விளையாடும் போது உங்க ஸ்கூல் மெம்பர்ஸ் கூட ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஆடுறீங்க. நம்ம டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் ஆடும் போது ஸ்டேட் மேட்ச், நேஷனல் மேட்ச் இதெல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு தெரியாத உங்களுக்கு சக மாணவிகள் தான் உங்க கூட விளையாட வராங்க, அவங்க கூட எல்லாம் நீங்க எப்படி மிங்கிள் ஆகுறீங்க?
0: ஃபர்ஸ்ட் கஷ்டமா தான் இருந்து, யாரு கூட அப்படி பேசாம நம்ம ஸ்கூலுக்குள்ளேயே பேசி பேசி அப்படி வெளியே போகும் அமைதியா தான் இருப்போம். அப்புறமா வந்து 2-3 நேஷனல்ஸ் போக போக அது வந்து அப்படி தெரிஞ்சவங்க சும்மா அப்படி லைட்டா பேசுவோம். அப்படி பேசி பேசி சரி அப்படி அவங்களே பேசுவாங்க, நல்லா கோஆர்டினேட் பண்ணுவாங்க, டீம் நல்லா பேசுவாங்க நம்ம கிட்ட. நான் அப்படி நானும் பேசி பேசி அப்படி பழகி.
1: இப்போ நேஷனல்ஸ் நீங்க விளையாட போகும்போது லாங்குவேஜஸ் ப்ராப்ளம் வந்திருக்கா உங்களுக்கு?
0: கன்னியாகுமரி ஸ்லாங்கு அவங்களுக்கு புரியவே செய்யாது. என்ன மலையாளம் பேசுறியா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியவே செய்யாது, நம்ம அவங்க லாங்குவேஜ்ல தான் பேசி பழகணும். அப்புறம் அங்கிருந்து வீட்டுக்கு வரமும் அவங்க ஸ்லாங் தான் நமக்கு இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு வந்தவனே கொஞ்சம் நாள்ல அப்படி மாறிடும்.
1: சரி, ஓகே. நீங்க வந்து இப்ப கொக்கோ விளையாட வர்றதுக்கு உங்க ஸ்கூல் பிடி சார் தான் நீங்க காரணமா இருந்தாங்கன்னு சொல்லிருக்கீங்க, உங்க கோச் பத்தி சொல்லுங்க பாப்போம்.
0: இந்த கோச் வந்து நல்ல ஒரு கோச், யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. அப்படி மார்னிங் ஈவினிங் அவங்க வருவாங்க வீட்டுல இருந்து, எங்களுக்கு கஷ்டப்பட்டு வருவாங்க. என்ன மழையா இருந்தாலும் சரி வெயிலா இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டு எங்களுக்கு வேண்டி வருவாங்க. டெய்லி மார்னிங் ஈவினிங் வந்து இருப்பாங்க. வீட்டுல இருந்த நாட்களோட கிரவுண்ட்ல இருந்த நாட்கள்லாம் நிறைய. ஆனாலும் எங்க மேல நல்லா பாசம் வச்சிருப்பாங்க எங்க சாரு. என்ன கஷ்டம் வந்தாலும் கேப்பாரு, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் தீட்டு வைப்பாரு, நல்லா பிராக்டிஸ் தருவாரு, நல்லா என்கரேஜ் பண்ணுவாரு. நல்ல சார் எங்களுக்கு கிடைச்சாரு, யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. அப்படி
1: சூப்பர். உங்க கோச்ச நீங்க இவ்வளவு புகழ்ந்து சொல்லிருக்கீங்க. சரி, அப்புறமா வந்து இவ்வளவு ஸ்போர்ட்ஸ் விளையாடிட்டு இருக்கீங்க, இதுக்கு உங்க பேரண்ட்ஸ் எப்படி சப்போர்ட் பண்றாங்க?
0: எங்க அப்பா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஸ்போர்ட்ஸ்ல. எங்க அப்பா வந்து வாலிபால் பிளேயரு, சும்மா ஒரு டீம் வந்து கோச்சா இருக்காங்க பக்கத்து ஒரு கிரவுண்ட்ல கோச் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஸ்போர்ட்ஸ்ல, அதான் என் அக்காவும் நானும் ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் பண்ணாங்க. அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க ஸ்போர்ட்ஸ் எங்களுக்கு. அப்பா ரொம்ப சப்போர்ட், வீட்லயே ரொம்ப, அம்மாவும் ரொம்ப சப்போர்ட், ரெண்டு பேருமே நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. என்ன கேட்டாலும், என்ன வலி இருந்தாலும், என்ன எது இருந்தாலும் கேட்பாங்க. மருந்து ஏதாவது போட்டு தருவாங்க. அடிப்பட்டுட்டு வந்தாலும் சரி ஒன்னு இல்லை அடுத்தத பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தோத்துட்டு வந்தாலும் சரி ஒன்னு இல்ல தட்டி தருவாங்க. ஜெயிச்சாலும் நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. எல்லா விதத்திலயும் நல்லா அவர் சப்போர்ட்டா இருந்தாங்க எங்க பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் இல்லாம இருந்தா பண்ணிருக்கவே முடியாது இவ்வளவுத்தையும்.
1: உங்க பேரண்ட்ஸ் இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றாங்க, உங்க அப்பா வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிருக்கீங்க. உங்க அப்பா வந்து ஒரு வாலிபால் பிளேயரா இருக்காங்க, அப்ப ஏன் நீங்க அந்த வாலிபால் ஃபீல்ட்ல போகாம கொக்கோக்கு வந்திருக்கீங்க?
0: அது தெரியல, கொக்கோ பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. கொக்கோ விளையாடி படிச்ச உடனே கொக்கோ ரொம்ப பிடிச்சிருச்சு, வாலிபாலோடையும் கொக்கோ ரொம்ப பிடிச்சிருச்சு.
1: நீங்க ஃபர்ஸ்ட் வந்து வாலிபால் பிளேயரா தானே இருந்தீங்க, அதை கண்டினியூ பண்றீங்களா இல்லையா?
0: இல்ல இல்ல, கண்டினியூ பண்ணல. தெரியும், பேசிக்ஸ் எல்லாம் தெரியும். 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண வாலிபால், அப்புறம் 6th இருந்து கொக்கோ ஸ்டார்ட் பண்ணும்.
1: நீங்க பேசும்போது சொன்னீங்க உங்க சிஸ்டரும் அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல இருக்காங்கன்னு. அவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க என்ன ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க?
0: அக்கா வந்து வாலிபால் கண்டினியூ பண்றா. அக்கா வந்து கேலோ இந்தியால ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்காங்க. கேலோ இந்தியால 11th படிக்கும்போ அக்கா வந்து கேலோ இந்தியால ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்காங்க. அப்புறம் இப்போ வந்து காலேஜ் பண்றாங்க, சென்னை எக்மோர்ல காலேஜ் பண்றாங்க, 3rd இயர் பண்றாங்க. இப்போ ரீசெண்டா வந்து யூத் நேஷனல்ஸ் நடந்துச்சு, அதுல வந்து 2nd பிளேயர்ஸ் பொசிஷன் பண்ணிருக்காங்க. கேப்டனாகவும் இருந்திருக்கா அக்கா. நல்லா விளையாடுறாங்க, நல்லா கஷ்டப்பட்டு நல்லா விளையாடுறாங்க. அங்க வந்து சென்னையிலேயே கோச்சிங் பண்ணி அங்கே அவங்க சார் வந்து கோச்சிங் பண்ணி அப்படி 3 இயர்ஸா அப்படி கண்டினியூஸா கோச்சிங் பண்ணி இங்கே இருந்தும் அப்பா நல்லா கோச்சிங் பண்ணி தான் விட்டாங்க. அப்பாவும் கோச்சிங் கொடுப்பாங்க, வேற சார்களும் கோச்சிங் கொடுப்பாங்க.
1: அப்போ உங்க அப்பாவுக்கு பிடிச்ச விளையாட்டு வாலிபால் உங்க அக்கா வந்து கண்டினியூ பண்றாங்க, நீங்க அந்த ஃபீல்ட்ல கொஞ்சம் டைவர்ட் ஆகி கொக்கோக்கு வந்திருக்கீங்க. இப்போ உங்களோட ஹெல்த் எல்லாம் நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்க?
0: ஹெல்த் வந்து மார்னிங் ப்ராக்டிஸ் போகும்போது சார் வந்து டேட்ஸ் பாதாம் அதெல்லாம் கொண்டு வர சொல்லுவாரு. அப்புறம் வந்து ஏதாவது ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், கேரட் ஜூஸ் அந்த மாதிரி கொண்டு வர சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக கொண்டு போகணும், சாப்பிடுவோம் நாங்கள். அப்புறம் ஈவினிங் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவோம், ஃப்ரூட்ஸ் கொண்டு வர சொல்லுவாங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு அப்படி ப்ராக்டிஸ் பண்ண நடுவில்

0: பிரேக் இருக்கும்ல, பிரேக் இருக்கவும் சாப்பிடுவோம். அப்படி கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான் எடுப்போம் மேக்ஸிமம்.
1: இப்ப நீங்க 12th எக்ஸாம் முடிச்சிருக்கீங்க. இப்போ நீங்க 12th படிச்சிட்டு இருக்கும் போதும் நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. இந்த டைம்ல ஸ்போர்ட்ஸ் பிராக்டிஸும் சரி, உங்க ஸ்டடீஸும் சரி, இதுக்கெல்லாம் டைமிங் நீங்க எப்படி ஸ்பெண்ட் பண்றீங்க?
0: மார்னிங் வந்து ப்ராக்டிஸ் போகுமா, போகும்போது போயிட்டு வருவோம். அப்புறம் ஸ்கூல்லேருந்து படிப்போம். மார்னிங் வந்து 6:00 வந்து ப்ராக்டிஸ் தொடங்கும். அப்படி கண்டினியூ பண்ணி 8:30 முடிச்சுட்டு வரேங்க சாரு. அப்புறம் அங்கேருந்தே ஸ்கூல்லேருந்தே ரெடி ஆகி கிளாஸ் அட்டன் பண்ணுவோம். எங்களுக்கு வந்து 10th 11th 12th வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் உண்டு, 7:30 to 5:30. இப்போ எங்கள் சிஸ்டர் வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் பெர்மிஷன் அலோவ் பண்ணியிருக்காங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டி பெர்மிஷன் அலோவ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். அப்புறம் வந்து இப்படி ஃபினிஷ் பண்ணிட்டு ஸ்டடி ஸ்கூல் ஃபினிஷ் பண்ணிட்டு ஸ்போர்ட்ஸ் போவோம். திருப்ப 3:30 வந்து திருப்ப பெர்மிஷன் இருக்கும். அப்புறம் வந்து வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறம் வந்து படிப்போம். கொஞ்ச நேரம் படிச்சுட்டு ஒரு 10:30 வரை இருப்போம். இருந்துட்டு அப்புறம் எடுத்து தூங்கிட்டு காலைல அப்படி எழுப்பி படிக்கிறது படிப்போம். ஸ்கூல்ல இருந்து படிக்கிறதா மேக்ஸ், வீட்ல இருந்து படிப்போம். கொஞ்சம் டயர்டா இருக்கும், அதனால மேனேஜ் பண்ணி அப்படி படிப்போம். தண்ணி குடிச்சு குடிச்சு இருந்து.
1: வீட்டுல ஏதாச்சும் ஃபோர்ஸ் பண்ணுவாங்களா, நீ ஃபுல்லா ஸ்போர்ட்ஸ் படிச்சா அந்த எக்ஸாம்ஸ் மார்க் கம்மி ஆயிரும், அதனால கொஞ்சம் ஸ்டடீஸும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுவாங்களா வீட்டுல?
0: இல்ல இல்ல, அப்படி பண்ண மாட்டாங்க. இது பப்ளிக் எக்ஸாம் மட்டும் தான் அப்படி கொஞ்சம் இது பண்ணாங்க. ஸ்போர்ட்ஸ் வந்து நாங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணோம் பப்ளிக் எக்ஸாம் டைம் வரைக்கும் மட்டும். அதுக்கு முன்னாடி எல்லாம் இல்ல, அப்படி எல்லாம் இல்ல, பண்ணுவோம், படிப்போம். நாங்களும் வீட்டுல இருந்து படிப்போம், ஸ்கூல்ல இருந்து படிப்போமா, அப்போ அது ஒரு பிரச்சனை இல்ல, பேலன்ஸ் ஆயிரும் ரெண்டுமே.
1: இப்போ உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, அந்த டைம்ல உங்களுடைய உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நீங்க எப்படி தயாராகுறீங்க?
0: ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் வந்து கொஞ்சம் கூட ஹெவியா போடுவாங்க சாரு, இன்ஜுரி வராம பாத்துப்பாங்க. அப்பதான் வந்து அந்த கேம் அட்டன் பண்ண முடியும். கொஞ்சம் கூட ஹெவியா போட்டு டைமிங் எல்லாம் அடிச்சு செலெக்ஷன் மாதிரி டைம் ஓட வைப்பாரு, டிஃபென்ஸ் ஓட வச்சு டைமிங் அடிச்சு நல்லா சேஸ் பண்ண எல்லாம் வைப்பாங்க சாரு. அப்புறம் வந்து கொஞ்சம் கூட நல்லா மோட்டிவேஷன் தருவாங்க சார், மோட்டிவேஷன் தருவாங்க. அப்புறம் வீட்லயும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும் அந்த டைம். அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது, பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா ஸ்ட்ரெஸ் இருக்க கூடாது. ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, அதாவது ஃபோர்ஸ் பண்ணி விளையாடினாலும் நம்ம விளையாட முடியாது. நம்மளா ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்தாதான் நம்ம விளையாட முடியும், இல்லாட்டி பண்ணவே முடியாது. நம்மளா கஷ்டப்பட்டு நமக்கு ஏதாவது வேணும்னா நம்மளா கஷ்டப்பட்டு நம்மளா நம்ம உடம்ப நம்மளே வருத்திக்கணும், வருத்தி அப்படி கஷ்டப்பட்டு பண்ணாதான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும்.
1: நீங்க ஒரு +2 மாணவியா, இப்ப எக்ஸாம் முடிச்சிருக்கீங்க, உங்களோட ஃபியூச்சர் ஆம்பிஷன் என்ன?
0: கோச்சிங் கிளாஸ் போலான் இருக்கும், சைட்ல டிகிரி போட்டு கோச்சிங் கிளாஸ் போலான் இருக்கும். இல்லனா கட் ஆஃப் வச்சு வெட்டினரி ட்ரை பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. கட் ஆஃப் பிளஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில கிடைச்சுன்னா வெட்டினரி ட்ரை பண்ணலாம் இருக்கு.
1: உங்க அப்பா வந்து பேசிக்காவே ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர், அதனால உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்து சின்ன வயசுல இருந்து உங்க அப்பாவும் மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இப்ப பேசிக்கா நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரோட ஃபேமிலினால உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து நீங்க கண்டினியூ பண்றீங்க. இந்த மாதிரி இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல எந்த மாதிரி எல்லாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன மெசேஜ் சொல்லலாமா?
0: அவங்களா வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணணும், வீட்லயே வந்து அலோவ் பண்ணணும். வச்சு வீட்டுல அலோவ் பண்ணாம இருந்தா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. வீட்லயே அவங்க பேரண்ட்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அப்போ அவங்க இன்னும் வந்து பண்ணுவாங்க. அவங்க இன்ட்ரெஸ்டா பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணும், அதுக்கு யாரையுமே பார்க்க கூடாது, அவங்க பண்ணலையே இவங்க பண்ணலையே அப்படின்னு பார்க்க கூடாது. நமக்கு வேணும்னா நம்ம பண்ணணும், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்படி நம்ம வந்து ஒன்னு ஒன்று ஸ்டெப்பா மேல வந்து அப்படிதான் பண்ண முடியும். எல்லாருமே எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் முடியும், சும்மா எல்லாம் இருந்தா முடியாது. நம்மள நம்ம தான் பாத்துக்கணும், வேற யாருமே பாத்துக்க முடியாது. நம்ம ஷைன் பண்ணணும்னா நம்ம தான் இது பண்ணணும்.
1: நீங்க இத்தனை வருஷங்கள் வந்து நீங்க ஸ்போர்ட்ஸ் இருக்கீங்க, அதுல நீங்க ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ண தருணங்கள் என்ன சொல்லுவீங்க?
0: ஃபர்ஸ்ட் டைம் SGFA வாங்கணும், அது நல்லா ஃபர்ஸ்ட் நேஷனல்ஸா, அப்படி இது வரைக்கும் வாங்கினதே இல்லையா, அப்போ நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்து மெரிட்ல அப்படி கிடைச்சிருவேன். நல்லா பண்ணோம், செலெக்ஷனை நல்லா பண்ணோம், நல்லா ஃபர்ஸ்ட் டைமா அப்படி இருந்துச்சு.
1: இப்போ உங்க ஸ்கூல்ல உங்க கோச் வந்து எப்படிலாம் பிராக்டிஸ் தராங்க?
0: எங்க ஸ்கூல்ல வந்து மார்னிங் செஷன் வந்து அத்லெட்டிக் பண்ணுவோம். அத்லெட்டிக்ஸ் எதுக்குன்னா கொக்கோக்கு ஒரு சைடு தான் இருக்கும் சொல்லிட்டு அத்லெட்டிக்ஸ் பண்ணுவோம். ஈவினிங் வந்து கொக்கோ பிராக்டிஸ் பண்ணுவோம். அத்லெட்டிக்ஸ் ஈவென்ட்லயே பண்ணுவோம். லாங் டிஸ்டன்ஸ் ஒன்னா வந்து நல்லா கொக்கோ விளையாட முடியும். இப்போ லாங் டிஸ்டன்ஸ்ல மேக்ஸிமம் கொக்கோ பிளேயர்ஸ் நல்லா பண்ணுவாங்க. அப்புறம் வந்து மார்னிங் வந்து ஃபுல்லா ஒர்க் அவுட் ட்ரைனிங் அந்த வெயிட் ட்ரைனிங்ஸ் எல்லாம் பண்ணுவோம். ரோட் ரேஸ் எல்லாம் மார்னிங் ஓடும். அப்புறம் ஈவினிங் வந்து கேம்ஸ் பண்ணுவோம், ஓட விட்டு டிஃபென்ஸ் ஓடுறதும் சேஸ் பண்றதும் அந்த மாதிரி பண்ணுவோம். மார்னிங் மேக்ஸிமம் ஒர்க் அவுட்டா இருக்கும், சில டைம் வந்து ஈவினிங்கும் ஒர்க் அவுட் தருவாங்க. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு கேம் கொக்கோ விளையாடுவோம், இல்லைன்னா ஏதாவது மைனர் கேம்ஸ் விளையாடுவோம், அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். கேம்ப் டைம் வந்து சம்மர் கேம்ப் போடுவாங்க எங்க ஸ்கூல்ல. அப்போ வந்து பீச் கூட்டிட்டு போவாங்க, பீச்ல ட்ரைனிங் பண்ணுவோம், பீச்ல வந்து ஓடுறது அப்படி கேம் பண்றது, கொக்கோ பிராக்டிஸ் பண்ணுவோம், டைவ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து ஹில் கூட்டிட்டு போவாங்க, ஹில்லுக்கும் வந்து நல்லா எண்டூரன்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஹில்ல ஓடினா நிறைய தூரம் ஓடுவோம், மேல வர ஓடிட்டு அப்புறம் கீழேயும் அதே ஸ்பீட்ல ஓடிட்டு அப்புறம் வந்து மைனர் கேம்ஸ் விளையாடுவோம். நல்லா இருக்கும் ஹில் ட்ரைனிங் எல்லாம், கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நல்லா இருக்கும். ரேஸ் ரேஸா வைப்பார் செட் செட்டா.

0: அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனாலும் பண்ணுவோம் நாங்க.
1: அப்போ உங்க கோச் வந்து உங்களுக்கு வந்து இங்கே ரொம்ப டஃபா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் உங்களுக்கு பிராக்டிஸ் தந்திருக்காங்க, அதனாலதான் உங்களுக்கு இந்த லெவல் வர உங்களால அச்சீவ் பண்ணி போக முடிஞ்சிருக்கு, அப்படித்தானே?
0: ஆமா கண்டிப்பா.
1: நம்ம நிகழ்ச்சியோட நிறைய பகுதி வந்துட்டோம். இது வரைக்கும் நம்ம கூட தேசிய அளவில் விளையாடிட்டு இருக்க கொக்கோ பிளேயர் ஆஸ்லின் ஜோஸ்னா அவங்க நம்ம கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அவங்களுடைய தனிப்பட்ட அனுபவங்கள், அவங்க வந்து நேஷனல்ல 2 முறை 6th பொசிஷன் ஒரு முறை அடிச்சிருக்காங்க, 1 முறை வந்து 5th பொசிஷன் அடிச்சிருக்காங்க, அப்புறமா வந்து ஸ்டேட் லெவல் மேட்ச்ல பெஸ்ட் பிளேயர் அவார்டு வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. இது வரைக்கும் உங்க நேரத்தை எங்களோட செலவிட்டமைக்கு மிக்க நன்றி.
0: நன்றி.
1: இதுவரை சாதிக்க பிறந்த ஒரு பகுதியில் JS ஆஸ்லின் ஜோஸ்னா அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள்.

முடியாது என எதையும் விட்டுவிடாதீர்கள். முயன்று பாருங்கள், நிச்சயம் முடியும். மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் போது ஒருவேளை முடியலாம் என்று மெல்லியதாக உங்களுக்கு கேட்கும் குரலே நம்பிக்கை. மீண்டும் அடுத்த வார இளையபாரத நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.

இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் ஸ்ரீ அனுஷா ஷாஜி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.

0: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னு.
4: சரி சரி சரி சரி,
5: அப்போதும் சரி, இப்போதும் சரி,
6: எப்போதும் சரி சரி.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
9: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
8: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
9: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
0: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
10: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
11: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
12: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.

0: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: SS நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். SS நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.

0: பொழுதுபொலிவு.
1: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
5: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
6: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை, தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
7: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி.
8: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
9: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
8: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
9: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
10: KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
11: மகளிருக்கான மகப்பேறு கால சிகிச்சைகள், கருப்பை பிரச்சனைகளுக்கு தீர்வு, நுண்துளை அறுவை சிகிச்சைகள்,
12: சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை பிரசவத்திற்கு குறைவான கட்டணம் உள்ள சிறப்பான மருத்துவமனை KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
13: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
5: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
6: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை, தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.

0: ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: வீட்டுல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
2: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இப்போதிலிருந்து 11 மணி வரை திரை இசை கேட்டு மகிழலாம் நேர்களே. நிகழ்ச்சியின் முதலாவதாக புது புது அர்த்தங்கள் படத்திலிருந்து பாடல்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: அறிமுகப்படுத்துகிறோம்.

0: ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: நேரம் இப்பொழுது 10:39 நிமிடம் இந்த நேரத்தில் நாம் கேட்க இருப்பது கற்பூர முல்லை படப்பாடல்.

0: இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் இன்ஜினியர்ஸ் பில்ட் எக்ஸ்போ 2026 கட்டுமான பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சி மே 8, 9, 10 MDV ஹால் கோட்டாரில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. விசாலமான கார் பார்க்கிங், அனுமதி இலவசம். நீங்களும் பில்ட் எக்ஸ்போ வாங்க, உங்கள் கனவு வீட்டை தரமாக கட்டி முடிங்க.
1: திரைசியில் அடுத்து நாம் கேட்க இருப்பது ஏணி படிகள் படப்பாடல்.
2: உலகத்தரத்தில் ரோபோட்

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் தேநீர் நேரம். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க்.
1: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: திரை சீரியினி சிட்டுக்குருவி படத்திலிருந்து பாடல் ஒன்று.

0: நமது குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகத்தில் உழவர்க்கு ஒரு சிந்தனை, ஆடு மற்றும் கோழி வளர்ப்பு அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் இடைக்கோடு ஆர் ராஜேஷ் அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், உயிர் உரங்களின் முக்கியத்துவம், தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் சுரேஷ் அவர்கள். திரை இசையின் நிறைவாக நெஞ்சத்தை கிள்ளாதே படப்பாடல் பாடலை கேட்கும் முன்,
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: இதுவரை திரையிசை கேட்டோம். அடுத்து வருவது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நிதி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியன் மற்றும் டாக்டர் ஆர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். போர்க்களத்தில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் ஆயுதப்படையினரின் சேவை மனப்பான்மை போற்றத்தக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ஜமைக்கா, சூரினாம், டிரினிடாட் அண்ட் டொபாகோ ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று நல்லாட்சி அமையும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. சத்தீஸ்கரில் கான்கர், நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள், 1 குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்ட்வார்ட் பிரிவில் மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த பிரதீப் குமார் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய், பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
3: இரவு பொழுதின் இனிமையாய்,
2: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
3: குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 11:02. ஆரம்பமாகிறது குமரி பண்பலையுடன் திரைசை. முதலில் நாம் கேட்க இருக்கும் பாடல் உன்னை நினைத்து படத்திலிருந்து.

0: பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
4: திரைசையில் இனிவரும் பாடல் காதலர் தினம் படத்திலிருந்து.

0: ஐநோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
2: நேயர்களே, இது உங்களுக்கான ரிமைண்டர். இன்று பிற்பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் நுண்துளை அறுவை சிகிச்சையின் நன்மைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரெஜிஷ் செல்வகணேசன் அவர்கள். திரைசெயலினை கேட்போம் ஆனந்தம் படப்பாடல்.

0: வீட்டுல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
1: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.

0: கேட்டு ரசித்த பாடல் நீ வருவாயன படத்திலிருந்து. இனி விளம்பரத்தை தொடர்ந்து கேட்போம் வெயில் படப்பாடல்.
1: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகள் வழங்கும் தேநீர் நேரம் திரை இசை கேட்கலாம். அம்மன் TRY TMT கம்பிகள், நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க்.

0: கண்ணாடி இல்லாம ஆளி மாறி போயிட்டே.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.

0: கேட்டு ரசித்த பாடல் மாற்றான் படத்திலிருந்து. இனி விளம்பரத்தை தொடர்ந்து கேட்க இருக்கும் பாடல் ராதே ஷியாம்.
1: துறவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. துறவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.

0: எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி.
1: நேர்களே, இது உங்களுக்கான நினைவூட்டல். இன்று பிற்பகல் 1:10 பூவையர் பூங்கா பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் அழகு கலை நிபுணர் தோவாளை SB பொன்னி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேரம் இப்போது 11:46. குமரி பண்பலையுடன் திரையிசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இனி கேட்க இருக்கும் பாடல் மான்ஸ்டர் படத்திலிருந்து.

0: உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். கேட்பதற்கு முன்,
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
3: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
6: திரவியம் எலும்பு முடிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முடிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி.
1: இன்று பிற்பகல் 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் நுண்துளை அறுவை சிகிச்சையின் நன்மைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரெஜேஷ் செல்வகணேசன் அவர்கள். பிற்பகல் 12:55 ஒரு மணிக்கும் திரைசை கேட்கலாம். ஒன்று 10 பூவையர் பூங்கா, பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் அழகு கலை நிபுணர் தோவாழை எஸ் பி பொன்னி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 1:55-2:15 திரை இசை கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை. 3:02 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் தேநீர் நேரம் திரை இசை. 3:30 குமரி பண்பலையின் தேநீர் நேரம் திரை இசை. இன்று மாலை 4:02 வானிலை அறிக்கை, தொடர்ந்து திரை இசை. 5:02 முல்லைச்சரம், திரை இசை கேட்கலாம். மாலை 6:00 மீண்டும் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். 6:10 சேவை செய்திகள். 6:15, 6:20, 6:40, 7:00 திரை இசை கேட்கலாம். இன்றிரவு 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி மணிகண்டன் அவர்கள். திரைசை. 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சி. இதில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை, அதனைத் தொடர்ந்து ஆடு மற்றும் கோழி வளர்ப்பு அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் இடைக்கோடு ஆர் ராஜேஷ் அவர்கள். நிகழ்ச்சி நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் உயிர் உரங்களின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். இன்றிரவு 8:00 செய்தி அறிக்கை. 8:05-8:30 திரை இசை கேட்கலாம். இரவு 9:15 திரை இசை. 9:30 பவனி வரும் குமரி நிலா, இந்நிகழ்ச்சியில் திரை இசை கேட்கலாம். இன்றிரவு 10:00 ரவி வாசரிய அகில பாரத இசை நிகழ்ச்சியில் நீரஜ் மிஸ்ரா அவர்களின் சித்தார் இசை கேட்கலாம். இரவு 11:00 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்க இருப்பது நியூஸ் இன் இங்கிலீஷ் டெல்லியிலிருந்து.

0: மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
0: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பலை 101
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 12:10. ஆரம்பமாகும் நிகழ்ச்சி மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் கிரகப்பிரவேசம் படத்திலிருந்து.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்து. ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். SS நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.

0: ஏணிப்படிகள் படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டோம்.
1: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT.

0: திகள் வழங்கும் தேநீர் நேரம் திரைசை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். நேர்களை நேரம் இப்போது 12:20:25. குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. நிகழ்ச்சியில் இனி கேட்போம் பூந்தளிர் பட பாடல். அதற்கு முன்பாக,
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: இன்று பிற்பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் நுண்துளை அறுவை சிகிச்சையின் நன்மைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரெஜிஷ் செல்வகணேசன் அவர்கள்.
3: துறவியம் எலும்பு முடிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. துறவியம் எலும்பு முடிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி.

பாகத்திலிருந்து. நேர்களே, இது உங்களுக்கான நினைவூட்டல். இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சி. இதில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை, அதனைத் தொடர்ந்து ஆடு மற்றும் கோழி வளர்ப்பு அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் இடைக்கோடு ஆர் ராஜேஷ் அவர்கள். நிகழ்ச்சியின் நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் உயிர் உரங்களின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். நிகழ்ச்சியை மறக்காமல் கேட்டு பயன்பெறுங்கள். நேரம் இப்போது 12:36. நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மனம் நனையும் மதுர மழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் இருளும் ஒளியும் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியம் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மோடி அரசின் தளர்வற்ற மன உறுதியுடன் பிரதிபலிப்பு என்று மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற 5 சட்டப்பேரவைத் தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்ட்வாட் பிரிவில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த குல்தீப் குமார் தங்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியம் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் பதிவிட்டுள்ள செய்தியில், அவர்களின் பரந்த அனுபவமும் பல்வேறு விவகாரங்கள் குறித்த ஆழமான புரிதலும் கொள்கை உருவாக்கத்தில் பெரிதும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். பல்வேறு துறைகளில் புத்தாக்கம் மற்றும் வளர்ச்சியை தூண்டுவதற்கு அவர்களின் பங்களிப்பு உதவும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர், அவர்களின் பதவிக்காலம் மிகுந்த பயனுள்ளதாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் அமைய வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை உறுதியான செயல்பாட்டின் மூலம் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மோடி அரசின் தளர்வற்ற மன உறுதியின் பிரதிபலிப்பு என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு மே 7 தொடங்கப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஷௌர்யா என்ற நிகழ்ச்சியில் நேற்று உரையாற்றிய போது திரு ராஜ்நாத் சிங் இதனை தெரிவித்தார். கடந்த ஆண்டு ஏப்ரல் 22 பஹல்காமில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக மே 7 இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடங்கியது. இந்த ராணுவ நடவடிக்கை பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் இருந்த பயங்கரவாத உள்கட்டமைப்புகளை குறிவைத்து நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜமைக்கா, சுரினாம் மற்றும் டிரினிடாட் டொபாகோ ஆகிய நாடுகளுக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் இன்று காலை ஜமைக்காவின் கிங்ஸ்டன் நகரை சென்றடைந்தார். ஜமைக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் காமினா ஜே ஸ்மித் தன்னை வரவேற்றதாக டாக்டர் ஜெய்சங்கர் தனது சமூக வலைதள பதிவில் பகிர்ந்துள்ளார். அடுத்த 2 ஜமைக்காவின் தலைவர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேச ஆவலுடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜமைக்கா, சுரினாம் மற்றும் டிரினிடாட் டொபாகோ நாடுகளுடன் இந்தியாவின் அரசியல் ஈடுபாட்டை தொடரவும் நீண்டகால நட்புறவுகளை மேம்படுத்தவும் இந்த பயணம் உதவும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற 5 சட்டப்பேரவைத் தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுகிறது. நாளை காலை 8 தபால் வாக்கு எண்ணிக்கையுடன் தொடங்கி பின்னர் அதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்கு எந்திரங்கள் மூலம் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். வாக்கு எண்ணிக்கையையொட்டி தேவையான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேற்குவங்கம், கேரளம், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தல் அமைதியாக நடைபெற்று முடிந்துள்ளது. அசாம் மாநிலத்தில் 126 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தலில் 722 போட்டியிட்டனர். நாளை அங்குள்ள 35 மாவட்டங்களில் 40 வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. மேற்குவங்க மாநிலத்திலும் வாக்கு எண்ணிக்கைக்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அங்கு கூடுதல் நுண்பார்வையாளர்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கேரளத்தில் வாக்கு எண்ணிக்கைக்காக 15,000 அதிகமான அலுவலர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தலில் சுமார் 4,87,00,000 வாக்காளர்கள் தங்களது வாக்குரிமையை செலுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டுள்ள 62 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவைக்கான தேர்தலில் 294 வேட்பாளர்கள் தேர்தலை சந்தித்தனர். அங்குள்ள 30 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையும் நாளை நடைபெறுகிறது. புதுச்சேரியில் 3 மையங்களிலும் காரைக்கால், யானம், மாஹே ஆகிய இடங்களில் தலா 1 மையத்திலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள ஃபால்டா சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்று முடிந்த வாக்குப்பதிவை ரத்து செய்து இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இத்தொகுதியில் உள்ள அனைத்து 285 வாக்குச்சாவடிகளிலும் வருகிற 21 மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை 24 நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 29 நடைபெற்ற வாக்குப்பதிவின்போது அனுமதி இல்லாத நபர்கள் வாக்குச்சாவடிகளுக்குள் நுழைந்து கள்ள ஓட்டு போட்டது உட்பட கடுமையான தேர்தல் விதிமீறல்கள் நடத்தப்பட்டதாக கிடைத்த தகவல்களைத் தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தனது அறிக்கையில்

நேயர்கள் கேட்ட நிறைவு பெற்ற நிகழ்ச்சி மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்க இருப்பது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.

0: விளக்கியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். புளோரிடாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்கா தனது படைகளை வெகுவாக குறைக்கப் போகிறது என்றும், 5000-க்கும் அதிகமான எண்ணிக்கையிலான வீரர்கள் குறைக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். முன்னதாக ஜெர்மனியின் பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் பேசுகையில், அமெரிக்காவின் இந்த திட்டமிடப்பட்ட படைக்குறைப்பு நடவடிக்கை ஐரோப்பா தனது சொந்த பாதுகாப்பை பலப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு தூண்டுதலாக இருக்கும் என்று கூறினார். மார்ஷல் தீவுகளின் கொடியுடன் பயணிக்கும் எம்டி சர்வ் சக்தி என்ற எல்பிஜி சரக்கு கப்பல் ஹோர்மோஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்துள்ளது. இந்தியாவுக்கு கொண்டுவரப்படும் 46,313 மெட்ரிக் டன் எல்பிஜி எரிவாயுவை ஏற்றிவரும் இந்த கப்பலில் 18 இந்தியர்கள் உட்பட மொத்தம் 20 பணியாளர்கள் உள்ளனர். இந்த கப்பல் இந்த மாதம் 13ஆம் தேதி விசாகப்பட்டினத்தை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதுகுறித்து மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிப்பாதை அமைச்சகத்தின் உயர் அதிகாரி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், அந்த பிராந்தியத்தில் உள்ள அனைத்து இந்திய மாலுமிகளும் பாதுகாப்பாக இருப்பதாகவும், அசம்பாவிதங்கள் ஏதும் இதுவரை பதிவாகவில்லை என்றும் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் மோதல்களுக்கு இடையே ஒபேக் பிளஸ் நாடுகள் வரும் ஜூன் மாதத்தில் கச்சா எண்ணெய் உற்பத்தி இலக்கை உயர்த்த கொள்கை அளவில் ஒப்புக்கொண்டுள்ளன. அடுத்த மாதம் முதல் எண்ணெய் உற்பத்தி இலக்கை நாள் ஒன்றுக்கு சுமார் 188,000 பேரல்களாக உயர்த்த இந்த நாடுகள் ஒப்புதல் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புவிசார் அரசியல் நெருக்கடி காரணமாக இந்த அமைப்பில் இருந்து ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறியுள்ள சூழலில் உற்பத்தி இலக்கு உயர்த்தப்படுவது இது 3வது முறையாகும். ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறிய பிறகு ஈரான் உள்ளிட்ட 21 நாடுகள் ஒபேக் பிளஸ் அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ளன. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று மதியம் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. தேர்வு மையத்திற்குள் நுழைய மதியம் 1:30 வரை மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 22,79,000 பேர் இந்த தேர்வை எழுதுகின்றனர். 5,560 மையங்களில் இந்த தேர்வு நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் 31 மையங்களில் 2,00,000 மாணவர்கள் பங்கேற்கின்றனர். சென்னையில் 41 மையங்களில் 23,000 பேர் தேர்வை எதிர்கொள்கின்றனர். தேர்வு எழுத வரும் மாணவர்கள் தங்களின் அனுமதி சீட்டுடன் சேர்த்து அசல் புகைப்பட அடையாள சான்று ஒன்றை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. டெல்லியின் விவேக் விஹார் பகுதியில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். தீயை அணைப்பதற்காக 14 தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டது. இன்று காலை மணி 6:30 தீ முற்றிலும் அணைக்கப்பட்டதாக டெல்லி தீயணைப்புத்துறை அதிகாரி திரு முகேஷ் வர்மா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அடுக்குமாடி குடியிருப்பில் 4வது தளத்தில் தீ பிடித்ததாக அவர் தெரிவித்தார். தீயணைப்பு வீரர்களின் மீட்பு பணியில் 15 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். இதற்கிடையே இந்த துயரமான தீ விபத்து சம்பவத்திற்கு டெல்லி துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜித் சிங் சந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி நிவாரணம் மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்க அவர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்ட் வால்ட் பிரிவில் மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த குல்தீப் குமார் தங்கம் வென்றுள்ளார். ஒடிஷாவின் தலைநகர் புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் 5.41 மீட்டர் உயரம் தாண்டி இந்த சாதனையை படைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மோடி அரசின் தளர்வற்ற மன உறுதியின் பிரதிபலிப்பு என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற 5 சட்டப்பேரவை தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர்

0: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
1: நேரம் இப்பொழுது 12:50 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
2: Pontius Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services, 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Super Speciality Hospital.
1: குமரி பண்பலை 101 நாம் கேட்க இருப்பது
4: நலமாய் வாழ்வோம்.
5: நுண்துளை அறுவை சிகிச்சையின் நன்மைகள் குறித்து விளக்குகிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரிஜி செல்வகணேசன் அவர்கள்.
6: இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி, அதாவது கீ ஹோல் சர்ஜரினு இன்னொரு பேர் இருக்கு அதுக்கு. இது என்ன நம்ம சொல்றோம்னா, இது சர்ஜரியில ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியா நம்ம பாக்குறதுதான் இந்த லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரிங்கிறது. இதோடைய அட்வான்டேஜஸும் இதோடைய நலன் என்ன அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரிங்கிறது என்னது அப்படின்னு சொன்னா, நம்ம சிறிய துளாய் மூலமா உள்ள போய் நம்ம வந்து கேமரா மூலமா வயிறுக்குள்ள போய் பார்த்து நம்ம ஆபரேஷன் பண்றதுதான் இந்த லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரிங்கிறது. இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு அது வந்து வலி வந்து ரொம்ப கம்மி. ரெண்டாவது பார்த்தோம்னா, ஓபன் சர்ஜரி பண்ணோம்னா நமக்கு வந்து பெரிய முறிவு இருக்கலாம், லாப்ரோஸ்கோப்பில அந்த பெரிய முறிவு இருக்காது, சின்ன முறிவுகள் மட்டும்தான் அதுல இருக்கும். ரெண்டாவது, நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் அதிக நாள் இருக்க வேண்டிய தேவை கிடையாது. இப்போ ஓபன் சர்ஜரி பண்ணோம்னா நம்ம நிறைய நாள் இருக்க வேண்டிய தேவை இருக்கும், பட் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணும்போது நம்ம நிறைய நாள் ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையும் முக்கியம், நம்மளுடைய நார்மல் லைஃப் ஸ்டைல வந்து சீக்கிரமாவே வந்துடலாம், நம்ம வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இருக்க வேண்டிய தேவை கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, பிளட் லாஸ். பிளட் லாஸ் வந்து ரொம்ப லாப்ரோஸ்கோபிக்ல கம்மி. ஸோ இந்த மாதிரி உள்ள அட்வான்டேஜஸ் எல்லாமே வந்து லாப்ரோஸ்கோபியில நமக்கு கிடைக்குது. அது போக இன்னொரு அட்வான்டேஜ் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஸ்கார் வந்து ரொம்ப மினிமல் ஸ்காராக தான் இருக்கும், பார்த்தா தெரியாது கூட.
5: நுண்துளை அறுவை சிகிச்சையின் நன்மைகள் குறித்து விளக்கியவர் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரெஜி செல்வகணேசன் அவர்கள்.
7: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை,
8: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
7: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
8: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.

0: கண்ணாடி இல்லாம ஆளி மாறி போயிட்டே.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இப்பொழுது திரை இசை கேட்கலாம். கிரகப்பிரவேசம் இந்த படத்திலிருந்து பாடலை கேட்கும் முன்,
1: எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி.
0: இப்பொழுது கிரகப்பிரவேசம் படப்பாடல் கேட்போம்.

0: நேரம் இப்பொழுது 1 மணி.
1: இதழோர புன்னகையாய் தேனூரும் பூந்தோட்டமாய் என்றும் உங்களுடன் உறவாடும்
2: குமரி
1: பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: திரைசியில் அடுத்து ரிஷி மூலம் படப்பாடல்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 என்று பிற்பகல் 3:02 குமரி பண்பலை 101 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகளின் தேனி நேரம். அம்மன் TRY TMT கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 1:10.
1: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY

0: TMT-இன் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் DRY TMT கம்பிகள்.
2: மாமா என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: இயற்கையின் மனம்
7: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
6: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்
7: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
6: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
7: தூய்மையின் நம்பிக்கை
6: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
7: தொடர்புக்கு
6: தென்னை மதிப்பு கூட்டு மையம்,
7: செண்பகராமன் புதூர்,
6: செல்
7: 7305-36-5016.
8: Ponjesli Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
9: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjesli Super Speciality Hospital.
10: குமரி பண்பலை 101 இல் இப்பொழுது கேட்கலாம்

0: இன்றைய பூச்செண்டாகும் பூவேர்வரிசையில் அழகு கலை நிபுணர் தோவாளை எஸ் பி பொன்னி அவர்களின் நேர்முகம் கேட்கலாம்.
1: நம்ம நிலையத்திற்கு வந்திருக்காங்க. வணக்கம் மேம்.
2: வணக்கம் மேம்.
1: மேம், ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி அறிமுகம் செஞ்சுக்கோங்க மேம். உங்களுடைய இளமை காலம், அதாவது குழந்தை பருவம், அத பத்தி எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க மேம்.
2: சோ என்னோட பேர் வந்து பொன்னி எஸ் பி. நான் வந்து தோவாளையை சேர்ந்த ஒரு பெண்மணி. என் வீட்டுல நாலு பேரு, நானு, என்னோட அக்கா, அம்மா, அப்பா. சோ அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்ல பிரின்சிபலா இருந்து ரிட்டையர்ட் ஆனாங்க. அம்மா வந்து ஒரு ஹோம் மேக்கர். சோ நான், அக்கா, நாலு பேரும் சேர்ந்த ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி உள்ள கேர்ள் தான் நான். நான் ஸ்கூலிங் வந்து நாகர்கோயில் உள்ள ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சேன். அதுக்கப்புறம் வந்து அகெயின் இன்ஜினியரிங்காக சென்னை போனேன். சென்னையில ஒரு காலேஜ்ல படிச்சேன். அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷனுக்காக எம்இ பண்ணேன். சோ இதுதான் என்னோட குவாலிபிகேஷன், பிஇ எம்இ. இப்ப கரண்டா பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் என்னோட குவாலிபிகேஷன். என்னோட பேஷன் ஆக்சுவலி வந்துட்டு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஆக்சுவலி நான் படிச்சு முடிச்சோடனே ஒரு எம்என்சில ஒர்க் பண்ணேன், ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். சோ அதுக்கப்புறம் வந்துட்டு வெட்டிங் இருந்தது, அப்புறம் மெட்டர்னிட்டி. சோ என்னால கண்டினியூ பண்ண முடியல, குழந்தைய பாத்துக்க முடியாத ரீசனால அதை குவிட் பண்ணிட்டேன். சோ கொரோனா டைம்ல தான், லைக் ஏதாவது நம்ம வீட்டுல இருக்கிறோம், ஏதாவது நம்ம பண்ணணுங்கிறதுக்காக ஓகேன்னு சொல்லிங்கிற டைம்ல தான் எனக்கு மேக்கப் மேல ஒரு கிரேஸ் இருந்ததுனால நான் அதை பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். சோ ஓகே, நம்ம ஏன் இதை பேஷனை ஏன் பிசினஸா மாத்தக்கூடாதுங்கிற ஒரு தாட் இருந்தது. சோ ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டைம் நிறைய பேர் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து கிளாஸஸ் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப அழகா இருந்தது. சோ காலையில எந்திரிச்சு போயிட்டு ஒரு மணப்பெண்ணை வந்து அலங்காரம் பண்ணிட்டு அவங்கள முகூர்த்தமுக்கு ரெடி பண்ணி விட்டுட்டு அகெயின் ஈவினிங் ரிசப்ஷன் இருந்ததுன்னா ரிசப்ஷன் மேக்கப் போடுற மாதிரி, இது வந்து ஒரு ஃபேமிலி அண்ட் ஒரு லைஃப் வந்து பேலன்ஸ் பண்ற மாதிரி இருந்தது. ஓகேன்னு சொல்லிதான் அந்த ஃபீல்டுக்குள்ள நான் வந்து ஜம்பினானே. கரண்டா வந்துட்டு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு சைட்ல போயிட்டு இருக்கு. அப்புறம் வந்து நிகழ்ச்சி தொகுப்பாளரா இருக்கிறேன், ஈவென்ட் எம்சி ஹோஸ்டா இருக்கிறேன், பிளஸ் வந்து பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். சோ இதுதான் என்ன பத்தின ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் மேம்.
1: ஓகே மேம், வாழ்த்துக்கள் மேம். இப்போ மேக்கப் ஆர்டிஸ்டா நீங்க வரதுக்கு காரணம் என்ன மேம்? ஏன்னா உலகத்துல எத்தனையோ துறைகள் இருக்குது, நீங்க ஏன் இந்த பர்டிகுலரா இந்த துறைய சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன மேம்?
2: காரணம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலி ஒர்க் லைஃப் பேலன்ஸ். சோ ஃபர்ஸ்ட் ரீசன் அந்த 9 to 6 ஜாப்ல ஆல்ரெடி இருந்ததுனால, சோ அதோட கான்ஸ் என்னங்கிறது தெரியும். லைக் நம்ம ஒரு 9:00 என்டர் ஆகுறோம்னா வீட்டுக்கு வரதுக்கே ஒர்க் முடியறதுக்கு 6:30 ஆகும். அகைன் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருந்தா பண்ற மாதிரி இருக்கும். அகைன் நம்ம கிளம்பி வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 7:30-8 ஆயிடும். சோ ஒரு 9 to 9 ஜாப் மாதிரி தான் அது. சோ வீட்டுக்கு வந்தாலுமே பெண்டிங் ஒர்க்ஸ் இருந்தா முடிக்கிற மாதிரி இருக்கும், இம்பார்ட்டன்ட் கிளையன்ட் கால்ஸ் இருந்தா அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த ஒர்க் வந்து அப்படி இல்ல. நமக்கு ஒரு டைம்க்கு ஒரு மேக்கப் புக் ஆகுதுன்னா ஏர்லி மார்னிங் முகூர்த்தம்க்கு போறோம்னா ஒரு 4:00 எஞ்சி போறோம். ஒரு பிரைட் ஒரு 4:30 வராங்கன்னா ஒரு 2 hoursல ரெடி பண்ணி விடுறோம் கம்ப்ளீட்டா. சோ அந்த 2 hours அப்படி நம்மளோட ஒர்க் முடிஞ்சது. அகெயின் இன்கேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா செகண்ட் சாரி சேஞ்ச், இந்த முகூர்த்தம்க்கு வந்து சாரி அகெயின் மாப்பிள்ள வீட்டுல இருந்து எடுத்துட்டு வருவோம்.

0: சில கம்யூனிட்டிஸ்ல அந்த ஒரு சடங்கு இருக்குது. தேவைப்பட்டதுன்னா நம்ம அதுக்கு வெயிட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். சோ அகைன் அந்த ஒர்க் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு வந்துக்கலாம், கொஞ்சம் நம்மள ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். சோ அடுத்த ஒர்க் வரும்போது ஒரு ஒரு வெயிட்டிங் டைம் இருக்கு, நமக்கு ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் இருக்கு. சோ ஃபேமிலி கூட கனெக்டடா இருந்துக்கலாம். பிளஸ் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசினஸ் வைஸ்லயுமே ஒரு நல்ல ஒரு பிசினஸ் தான் அது. சோ இட் இஸ் லைக் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. பல்க் அமௌண்ட் இனிஷியலா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க கொஞ்சம் பெட்டரா வந்து இயர்ஸ் போக போக உங்களோட இன்கம் வந்து கொஞ்சம் பெட்டரா நீங்க எடுத்துக்கலாம். சோ ஒரு சாட்டிஸ்பைட் லைஃபா இருக்கும். தட் இஸ் த ரீசன் மேம்.
1: ஓகே மேம், இப்போ இந்த துறையில எத்தனை வருடம் வந்து உங்களுக்கு அனுபவம் இருக்குது மேம்?
0: எனக்கு ஒரு 4+ இயர்ஸா இதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மேம்.
1: ஓகே மேம், இப்போ நிறைய வகையான மேக்கப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க, ஏர் பிரஷ், அதுக்கப்புறம் பார்ட்டி ஹச்டி மேக்கப் இப்படி எல்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க. நீங்க எந்த மேக்கப்ல வந்து அதிக அனுபவம் பெற்றவங்களா இருக்கீங்க?
0: சோ நிறைய மேக்கப்ஸ் இருக்குது. சோ நான் சொல்ற மாதிரி ட்ரக் ஸ்டோர் மேக்கப், சோ பேசிக் பிரைடல் மேக்கப், ஹெச்டி மேக்கப், செலிபிரிட்டி ஹெச்டி மேக்கப், கிளாம், டியூயி கிளாம், ஏர் பிரஷ், சோ வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு மேக்கப்ல. சோ நான் வந்து ஹெச்டில, சோ எனக்கு வந்து கிளையன்ட்ஸ் மேக்சிமம் நான் நம்மளோட ஏரியா, நம்மளோட வெதர், நம்மளோட ஹியூமிடிக்கு ஏத்த மாதிரி ஹெச்டி மேக்கப் வந்து நான் கொஞ்சம் நல்லாவே பண்ணுவேன். லைக் எனக்கே ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும் ஹெச்டி. சோ ஹெச்டியோட ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஹை டெபினிஷன் மேக்கப். சோ இந்த மேக்கப் எப்படின்னா மத்த மேக்கப்ஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம எப்படி அழகா என்ஹான்ஸ் பண்ணி காமிப்போம். இப்போ எப்படி சொல்றது, சோ சில பேருக்கு வந்து மூக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப உருண்டையா இருக்கும், கரெக்டுங்களா? சில பேருக்கு இந்த தாடை ஏரியா கொஞ்சம் டபுள் சின் அந்த மாதிரி இருக்கும். சோ வந்து நம்ம ஹெச்டி மேக்கப் பண்ணும்போது அந்த எப்படி சொல்ல அந்த ரொம்ப உருண்டையா இருக்கிற மூக்க ஓரளவு கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கிற மாதிரி என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கலாம். சோ அதுக்காக கம்ப்ளீட்டா மாத்த முடியுமான்னு கேட்டா கிடையாது. போட்டோஸ்ல நீங்க ஒரு ஹை டெபினிஷன் கேமரால பாக்கும்போது அந்த மேக்கப் வந்து ரொம்ப கிளியரா, ரொம்ப கிளாரிட்டியா உங்களோட ஃபீச்சர்ஸ் அழகா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். அந்த தாட டபுள் தாட இருந்ததுன்னா அதை லைட்டா நம்ம வந்து கான்டூர் போட்டு ஹைட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஏரியா கட் ஆகும். உங்களுக்கு கண்ணமே ரொம்ப சப்பியா இருக்குங்கிறவங்களுக்கு வந்து ஓரளவு ஒரு எப்படி சொல்ல ஒரு 20% கம்மி பண்ணிக்கலாம். சோ தட் இஸ் ஹை டெபினிஷன் மேக்கப். சோ உங்களோட ஃபீச்சர்ஸ் அழகா என்ஹான்ஸ் பண்ணி ஒரு கேமரா லுக்ல பாக்கும்போது அது நீட்டா இருக்கும். சோ தட் இஸ் ஹை டெபினிஷன் மேக்கப்.
1: ஓகே மேம், இப்போ வந்து ஒரு கிளைண்டோட ஸ்கின் டைப்ப வந்து நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, அத பத்தி சொல்லுங்க மேம்.
0: ஷுவர் மேம். சோ ஸ்கின் டைப்ஸ் நம்ம பாத்துக்கிட்டா நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின், ஆயில் ஸ்கின், சென்சிட்டிவிட்டி ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், காம்பினேஷனல் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், சோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. சோ நார்மலாவே எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், வீட்லயே நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு ஃபேஸ் வாஷ் போடுறோம். ஓகே, ஒரு ஒரு நல்ல ஒரு கிளென்சர், ஒரு ஃபேஸ் வாஷ் போட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், ஃபேன் கீழே வந்து உட்காடுறோம் ஒரு 10-15 minutes உட்காரோம். So 10-15 minutes எந்த ஆக்டிவிட்டியும் இல்லாம நம்ம அமைதியா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் 15 minutes அப்புறமா ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறமாவும் உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப நார்மலா இருக்குன்னா வில் சே நார்மல் ஸ்கின். சோ பார்த்தாலே தெரியும் எந்த சேஞ்சஸ்மே இருக்காது, ரொம்ப ஆயில் செக்ரேஷன் இருக்காது, இல்ல எப்படி சொல்ல ரொம்ப ட்ரையா இருக்க மாதிரி இருக்காது. சோ அப்படின்னா ஒரு நார்மல் ஸ்கின். சோ ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், ஃபேஸ் வந்து ரொம்ப வறண்ட ஒரு சருமமா இருக்கும். லைக் ஃபேஸ் வாஷ் அப்பதான் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, ஒரு 5-10 minutesலயே ஹியூமிடிட்டி ஐ மீன் அந்த ஒரு வறட்சி தன்மை ஆயிடும் உங்களோட ஃபேஸ். சோ அதை கை வச்சு பார்த்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கு அந்த 10 minutesலயே ஃபேஸ்ல வந்து ஆயில் செக்ரேட் ஆயிரும். சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள் ஒரு ஃபேஸ் வாஷ் போட்டு வந்தாலே உங்களுக்கு ஸ்கின் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். சோ ஏதாவது புதுசா ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் போட்டாலோ இல்ல ஏதாவது ஒரு பால் தயிர் இது எதுவுமே அவங்களுக்கு வந்து செட் ஆகாது சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புளுக்கு. சோ அதை வச்சு நம்ம வந்து வீட்லயே நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி பார்த்து நம்மளோட ஸ்கின் டைப் என்னங்கறத பாத்துக்கலாம். சோ இதுல காம்பினேஷன் ஸ்கின் பாத்தீங்கன்னா நம்மளோட சீக்ஸ் இருக்குல்ல, சீக்ஸ் வந்து ரெண்டு சீக்ஸும் ரொம்ப நார்மலா இருக்கும். டி ஜோன்னு நம்ம சொல்லுவோம், நம்மளோட நெத்தி, நம்மளோட மூக்கு, நம்மளோட அப்பர் லிப், லோயர் லிப். சோ இவ்வளவு இடத்துலயும் ஆயில் செக்ரேட் ஆகி ரெண்டு சீக்ஸ்லயும் ஆயில் செக்ரேட் ஆகலைனா காம்பினேஷன் ஸ்கின்னு சொல்லுவோம். சோ காம்பினேஷன் ஸ்கின் பீப்புளுக்கு டி ஜோன்ல மட்டும் ஆயில் செக்ரேஷன் இருக்கும், சீக்ஸ் ஏரியா வந்து நார்மலா இருக்கும். சோ அப்படி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம்.
1: இப்ப இந்த டிஃபரன்ட் ஸ்கின் டோன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஃபவுண்டேஷன் எப்படி நீங்க செலக்ட் பண்றீங்க மேம்?
0: ஸ்கின் டோன்ஸ் பாத்தீங்கன்னா சோ நம்ம எல்லாருமே இங்க சதர்ன் ஏரியால நம்ம இருக்கோம். சோ மேக்ஸிமம் ஒரு மீடியம் டு டஸ்கி, டஸ்கி, டீப், இந்த டோன்ஸ் தான் நம்ம ஏரியால ஜாஸ்தி. சோ நான் ஃபர்ஸ்ட் என்னென்ன டோன்ஸ் இருக்குங்கறத நான் சொல்லிடுறேன். வெரி ஃபேர். சோ நார்த் பீப்புள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேரா இருப்பாங்க, வெள்ளையா, எக்ஸ்ட்ரீம் வெள்ளையா இருப்பாங்க, ஒரு மஞ்சள் கலந்த வெள்ளையா இருப்பாங்க. அப்புறம் ஃபேர். ஃபேர்னா ஓகே ஓரளவு நம்ம பார்த்தோன்னே ஓகே ஒரு ஒயிட்டிஷ் டிண்ட்ல இருக்காங்கன்னு ஃபேர் சொல்லிக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா மீடியம். மீடியம் டோன்னா மா நிறம் சொல்லுவாங்கல்ல, ரொம்ப ஃபேரும் இல்ல ரொம்ப டீப்பும் இல்ல, ஒரு மா நிறம். அப்புறம் மீடியம் டு டஸ்கி லெவல், அடுத்த ஷேட் வந்து மீடியம் டு டஸ்கி. சோ டஸ்கி தான் நம்மளோட நம்ம சவுத் இந்தியன் டோன் இஸ் டஸ்கி. அதுக்கு அடுத்த டோன் பாத்தீங்கன்னா டஸ்க், அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா டீப். சோ டீப்னா எக்ஸ்ட்ரீம் டார்க்கா இருப்பாங்க சில பேர், சோ வந்து ரொம்ப டார்க்கா இருப்பாங்க அவங்க தான் டீப் டோன்ல வராங்க. சோ டஸ்கி டோன்ங்கிறது அதுக்கு முந்தின ஷேட்ஸ். சோ இந்த ஷேட்ஸ், சோ நாங்க வந்து ப்ராடக்ட்ஸ் எப்படி நாங்க சூஸ் பண்ணுவோம்னா ஷேட்ஸ் வேரியேஷன்ஸ் வச்சு சூஸ் பண்ணுவோம். இன்னொரு விஷயம் என்னன்னா எப்பவுமே நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்ம ஃபேஸ்க்கு நம்ம வந்து

0: ஷேடு கரெக்டா இல்லையான்னு சூஸ் பண்றதுக்கு வந்து பேட்ச் டெஸ்ட் வந்து நம்ம கண்டிப்பா பண்ணணும். சோ என்ன பண்ண போறோம்னா, சோ நம்ம வந்து ஒரு ஸ்டோருக்கு போறோம். சோ ஸ்டோர்ல போயிட்டு இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஷேடே என்னன்னு நான் பாக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு பார்த்தாலே தெரியும். சோ ஒண்ணு வந்து ரொம்ப ஃபேரா இருக்கும், இல்ல ஒரு மீடியம் டிண்ட்ல இருக்கும். சோ ஷாப் கீப்பர்ஸ்ட கேட்டாலே என்னென்ன ஷேட்ஸ் இருக்குன்னு எடுத்து கொடுப்பாங்க. சோ அதுல வந்து எப்பவுமே டெஸ்ட் பீஸ் எல்லா பிராண்ட்ஸ்லயுமே இருக்கும். ஓரளவு நல்ல ஒரு பிராண்ட் போகும்போது கண்டிப்பா வந்து டெஸ்ட் பீஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து அந்த நியூ பாக்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். சோ எப்பவுமே நம்ம சூஸ் பண்ற ஷேட் வந்து நம்மளோட இந்த நெக் ஏரியா இருக்குல்ல மேம், சோ இந்த கழுத்துக்கு கீழே இந்த சென்டர் ஏரியா இருக்குல்ல, சோ இதுதான் நம்மளோட லைக் நம்மளோட டோன் செக் பண்ற ஏரியா. சோ நம்ம ஒரு ப்ராடக்ட் டெஸ்ட் பண்றோம்னா அந்த ப்ராடக்ட் வாங்கி என்ன பண்றோம்னா நம்ம ஸ்கின்ல வந்து அதை வந்து டேப் பண்றோம். டேப் பண்ணி நம்ம ஸ்கின் கூட அது மர்ஜ் ஆயிடுச்சுன்னா அதுதான் நம்மளோட ஷேட். எப்பவுமே நம்ம சூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் நம்ம ஸ்கின் கூட மர்ஜ் ஆகணும். ரொம்ப டார்க்காவும் தெரியக்கூடாது, ரொம்ப ஃபேராவும் தெரியக்கூடாது. இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா மேக்கப் போட்டிருப்பாங்க ஆனா வந்து கிரேயா இருக்கும், ஏதோ ஒரு ஆட்னஸ் தெரியும், ஒண்ணுல ரொம்ப வெள்ளையடிச்ச மாதிரி இருக்கும், இல்ல ரொம்ப அவங்களை வந்து டல்லா காமிச்ச மாதிரி இருக்கும். ரீசன் என்னன்னா அவங்க கரெக்டான ஷேட்ஸ் வந்து வாங்கியிருக்க மாட்டாங்க, ப்ராப்பரான கன்சீலிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ எப்பவுமே நம்ம ஷேட்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்றோம் பர்சனல் யூஸ்க்கு நம்ம சூஸ் பண்றோம்னா நம்ம நம்மளோட ஏரியா இந்த ஏரியா இருக்குல்ல கரெக்டா இந்த நெக்குக்கு கீழே உள்ள ஏரியா இந்த ஏரியால நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கி அந்த ப்ராடக்ட நம்ம டேப் பண்ணி நம்ம ஸ்கின் கூட அது மர்ஜ் ஆயிடுச்சு போட்ட மாதிரியே இல்லனா நீங்க தாராளமா போட்டுக்கலாம். சோ பர்சனல் யூஸ்க்கு அப்படி வாங்கிக்கலாம். ஆனா நாங்க பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்னா எங்களுக்கு எல்லா டோன்லயுமே பிரைட்ஸ் வருவாங்க. சோ நாங்க ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல எல்லா ஷேட்ஸ்லயுமே ப்ராடக்ட்ஸ் வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும். எல்லா ஷேட்ஸ் எக்ஸாக்ட்லி இந்த 6 ஷேட்ஸ் இல்லாட்டாலும் மினிமம் ஒரு 3-4 ஷேட்ஸ் வாங்கி நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கூட மேக்கப் பண்ணிக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மீடியம் டோன்ல இருக்கேன் மேம், ஆனா என்கிட்ட வந்து ரொம்ப டீப் ஷேட் ஃபவுண்டேஷனும் ரொம்ப ஃபேர் ஷேட் ஃபவுண்டேஷனும் தான் இருக்கு, என்னோட மீடியம் ஷேட் ஃபவுண்டேஷன் இல்ல. நான் என்ன பண்ணிக்கலாம், 50% ரொம்ப ஃபேர் குள்ளது ஒரு பம்பும், 50% ரொம்ப டீப் குள்ள ஒரு பம்பும் எடுத்து மிக்ஸ் பண்ணா என்னோட மீடியம் ஷேட் வந்து ஒவ்வொரு டிராப் எடுத்து மிக்ஸ் பண்ணி கரெக்டா பேட்ச் டெஸ்ட் பண்ணி அது வந்து கரெக்டா என் ஸ்கின் கூட மர்ஜ் ஆகுதான்னு பார்த்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். சோ வந்து லைக் இந்த 6-7 டோன்ஸ்க்கு வாங்கணும்னு கிடையாது, நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் போக போக நம்மளே எப்படி நமக்கு வந்து எப்படி என்ன டோன் மேட்ச் ஆகுங்கிறது வந்து பாத்துக்கலாம்.
1: ரொம்பவே அழகாகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்லிட்டீங்க மேம். பிரைடல் மேக்கப் அதனுடைய ப்ரொசீஜர் இருக்கும்ல மேம், அத பத்தி எங்க கூட ஷேர் பண்ணுங்க.
0: ஷூர் மேம். நார்மலா பண்ற மேக்கப் வேற, நம்ம வந்து செல்ஃப் க்ரூமிங்னு இருக்கு. சோ இப்போ நீங்க உங்களே க்ரூம் பண்றீங்க இல்ல நான் என்னையே க்ரூம் பண்றேங்கிறதுனா நம்ம ரொம்ப டைம் எடுத்து பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோம், சிம்பிளா குவிக்கா மேக்கப் போட்ட மாதிரியும் இருக்கணும் போடாத மாதிரியும் இருக்கணுங்கிறது தான் நம்மளோட ஒரு தாட் ப்ராசஸ். சோ ஒரு பிரைடுக்கு நம்ம அப்படி பண்ண முடியுமா, கண்டிப்பா முடியாது. ஏன்னா ஒரு 500-600 பேருக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல நம்ம ஏத்துறோம் அவங்கள, அவங்க வந்து ரொம்ப கான்பிடென்டா அவங்களோட பிக் டேல ரொம்ப ஹாப்பியா ரொம்ப சந்தோஷமா அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபேஸ்க்கு என்டர் பண்றாங்க. சோ பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கிற எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கடமை மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. அண்ட் எங்களோட தொழிலுக்கு நாங்க வந்து தொழில் தர்மத்தோடி அவங்கள நாங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுதான் எங்களோட அட்மோஸ்ட் கோல். சோ இதுக்கு பாத்தீங்கன்னா நான் எங்க குரு கிட்ட கத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் பிரைடல் மேக்கப்னு எடுத்துக்கிட்டா கிளென்சிங் ப்ராசஸ் இருக்கு. சோ வந்து கிளென்சிங்னா என்னன்னா நம்ம ஃபேஸ்ல உள்ள தேவையில்லாத இம்பியூரிட்டிஸ் எல்லாமே ரிமூவ் பண்றதுதான் கிளென்சிங். ஜஸ்ட் லைக் ஃபேஸ் வாஷ், ஃபேஸ் வாஷ் பண்றோம்ல, சோ தட் இஸ் கால்ட் கிளென்சிங். சோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஃபேஷியல் ஹேர்ஸ் எல்லாம் இருக்கும் கரெக்டா. சோ அந்த ஹார்மோனல் இஷ்யூஸ் அதெல்லாம் இருக்கும்போது வந்து ஃபேஷியல் ஹேர்ஸ் இருக்கும். சோ ஃபேஷியல் ஹேர்ஸோட நீங்க மேக்கப் பண்ணும்போது என்ன ஆகும், போட்டோ எடுக்கிறாங்கல்ல போட்டோகிராஃபர்ஸ், சோ அதுல அந்த ஹேர் வந்து விசிபிளா தெரியும். ஏன்னா ஹேரோட கலர் வேற, நம்ம போடுற மேக்கப் வேற. சோ அது வந்து ஒரு லேயரா ஒரு ஆடா அந்த ஒரு லுக்குக்கு வந்து ஒரு கிளீனான ஒரு லுக் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஒரு பிரைட் கிட்ட போறோம்னா அவங்க கிட்ட கேட்க வேண்டியது வந்து உங்களோட ஃபேஷியல் ஹேர் வந்து நாங்க ரிமூவ் பண்ணிக்கலாமாங்கறத வந்து கேட்க போறோம். பியூர்லி அது அவங்களோட விஷ் தான். இப்ப வந்து சில பேர் வந்து ஓகே மேம் எடுத்துக்கோங்கன்னா ரேசஸ் இருக்கு. சோ ரேசஸ் வச்சு இந்த நெத்தி ஏரியா முக்கியமா இந்த தாடை ஏரியால தான் ஹேர் இருக்கும், இந்த ஏரியால தான் ஹார்மோனல் இஷ்யூஸ் உள்ளவங்களுக்கு சின்ன சின்ன ஹேர்ஸ் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம்னா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி ரேசஸ் வச்சு லைட்டா அந்த ஹேர் இந்த அப்பர் லிப் ஏரியா. சோ அப்பர் லிப் ஏரியா ஹேர் எல்லாம் உங்களுக்கு போட்டோ எடுக்கும் போது கிளியரா தெரியும். என்னதான் நீங்க மேக்கப் பண்ணி பெர்ஃபெக்டா பண்ணாலும் அந்த பிக்சரை ஜூம் பண்ணும்போது அந்த ஹேர் வந்து கிளியரா விசிபிளா தெரியும். சோ அது வந்து என்ன இருந்தாலுமே நம்ம லுக்குக்கு ஒரு டிம் குடுக்கற மாதிரி தான் அது. சோ நம்ம நம்ம கிளையண்ட வந்து கன்வின்ஸ் பண்ணனும். சோ இது எடுத்தா உங்களுக்கு நல்லா நீட்டா இருக்கும். பியூர்லி அது வந்து கிளையண்டோட விஷ். இப்ப சில பேர் வந்து கம்ஃபர்ட்டபிளா இருக்க மாட்டாங்க, இல்ல மேம் நீங்க இப்படி பண்ணிக்கோங்கன்னா நோ இஷ்யூஸ் நம்ம அதோடய போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஹேர் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிறோம். அகைன் என்ன பண்றோம், வைப்ஸ் வச்சு ஃபுல் ஃபேஸையுமே கிளீன் பண்ணிக்கிறோம். சோ இதுல வந்து அழுக்கு டஸ்ட் வேர்வை எது இருந்தாலுமே நீட்டா ரிமூவ் ஆயிரும். செகண்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா டோனர். சோ இதுவுமே பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். பிரைடல் மேக்கப் வரும்போது டோனர் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். டோனர் வந்து ஸ்கின் கேர்க்குள்ள வந்துருது. சோ ஸ்கின் கேர் வேற இது வேற. சோ டோனர்லயே பாத்தீங்கன்னா க்ளோ டானிக் டோனர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா பிரைடல்ங்கிற வர டைம்ல வந்து நல்ல பளபளப்பா நல்ல அழகா யூனிக்கா இருக்கணும்ங்கிறது தான் கான்செப்ட் கரெக்ட்டுங்களா. சோ டோனர்ஸ்மே வந்து ஆப்ஷனல். டோனர்ஸ் இருக்கு இல்ல மிஸ்ட் இருக்கு, ஃபேஷியல் மிஸ்ட்ன்னு கூட இருக்கு. சோ அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ அது என்ன

ஓபன் போர்ஸ் இதெல்லாம் இருக்கோ ஒரு ஒரு 10-20% டைட் பண்ணி கொடுக்கும். தேர்ட் ஸ்டெப் இஸ் மாய்ஸ்சரைசர். சோ மாய்ஸ்சரைசர் என்ன பண்ணும், நம்ம வந்து ஃபேஸ்க்கு ஏத்த மாதிரி உள்ள ஒரு ஈரத்தன்மை, ஒரு ஈரப்பதம் இருந்ததுன்னா கொடுக்கும், இல்லைன்னா எடுத்துக்கும். சோ மாய்ஸ்சரைசர்ஸ்மே பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் டைப்ஸ்க்கு ஏத்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு செப்பரேட் மாய்ஸ்சரைசர் இருக்கு, ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு செப்பரேட் மாய்ஸ்சரைசர் இருக்கு. மாய்ஸ்சரைசர் பாத்தீங்கன்னா ஆல் ஸ்கின் டைப்னே போட்டு வரும். சோ அது ட்ரையா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆயிலா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல முக்கியமான விஷயம், என் பிரைட் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் கேட்டகரியில வராங்கன்னா நான் எல்லாமே ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணணும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து ஹைலி சென்சிட்டிவ், ஸ்கின்ல எது போட்டாலுமே உடனே பாப்அப் ஆயிடும், அவங்களுக்கு இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். சோ அப்படிப்பட்ட பிரைட்ஸ்க்கு மட்டும் நான் எல்லாமே இப்படி மெடிக்கல் ரிலேட்டடா போயிருவேன், கிளென்சர்ல இருந்து. சே ஃபார் எக்ஸாம்பிள், வி ஹாவ் அ பிராண்ட் கால்ட் செட்டஃபில். செட்டஃபில் நம்ம பேபிஸ்க்கே யூஸ் பண்றோம்ல, செட்டஃபில்ல மாய்ஸ்சரைசர்ஸ் இருக்கு, கிளென்சர்ஸ் இருக்கு. சோ எல்லாமே நான் பிரைட்க்கு வந்து பிரெப்பிங் வந்து என்னோட ப்ராடக்ட்ஸ் நான் எடுக்க மாட்டேன், ஐ மீன் சென்சிட்டிவ் ஸ்கின் பிரைட்ஸ்க்கு. சோ அவங்களுக்கு மட்டும் நான் வந்து ரொம்ப பார்த்து அவங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருக்காங்களா, இச்சிங் இருக்கா, என்ன பண்ணலாம்னு ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் பாத்து பண்றது. மாய்ஸ்சரைசர்ஸ் வர போயிடுச்சுல, சோ தட் இஸ் வந்து பிரெப்பிங். சோ அதுதான் நம்ம ஸ்கின் பிரெப்பிங் சொல்றோம். சோ செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு கலர் கரெக்ஷன் அண்ட் கான்டோரிங். சோ இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப். சோ நம்ம ஒருத்தங்களை பாக்குறோம்னா அன்இவன் ஸ்கின் டோன் இருக்கும், கரெக்டா? சில இடத்துல ஃபேரா இருக்கும், சில இடத்துல டார்க் பேச்சஸ் இருக்கும், சில இடத்துல பிம்பிள் வந்த மார்க் இருக்கும், சில இடம் டிம்மா இருக்கும், சில பேருக்கு தேமல் இருக்கும், கரெக்டா? சோ இப்ப என்னோட பிரைடல் மேக்கப்புக்கு முக்கியமான இது வந்து எல்லா டிஸ்கலரேஷன், எல்லா ஆட்னஸ், இது எல்லாத்தையும் நான் வந்து சீர்படுத்தி யூனிக்கா ஒரு கன்சீல் பண்ண போறேன். சோ அதுதான் செகண்ட் ப்ராசஸ். சோ அது இன்னும் ஷார்ட்டா சொல்லணும்னா கலர்ஸ் இருக்கு அதுல. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து கண்ணுக்கு கீழெல்லாம் கருவளையம் இருந்ததுன்னா ஆரஞ்சு கலர் கரெக்டர் இருக்கு. நம்ம என்ன பண்றோம்னா ஆரஞ்சு கலர் கரெக்டர் எடுத்து அதுல கரெக்டா டேப் பண்றோம். டேப் பண்ணும் போது ஆரஞ்சுக்கு மேல ஒரு கலர், ஐ மீன் அவங்களோட ஷேட் ஆஃப் பவுண்டேஷன் கலர் போடும்போது அந்த கருப்பு வந்து என்ன ஆயிடும்னா அவங்க கலர் கூட மெர்ஜ் ஆயிடும். சோ வந்து கன்சீலிங் ப்ராசஸ். அதுக்கு அடுத்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு பவுண்டேஷன். சோ கலர் கரெக்ஷன் முடிச்சிட்டோம், கன்சீலிங் முடிச்சிட்டோம், அடுத்தது பவுண்டேஷன். நான் சொன்ன மாதிரி அவங்க ஸ்கின் டோனுக்கு ஏத்த ஷேட் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லா நம்ம வந்து பவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பவுண்டேஷன் சோ இதுலயே பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ரொம்ப மேட்டா கேட்பாங்க. இப்ப முகூர்த்தம் மேக்கப் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ரொம்ப பளபளப்பா ரொம்ப ஜொலிக்கிற மாதிரியான மேக்கப்ஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க பிரைட் வந்து அக்னி குண்டம் பக்கத்துல இருப்பாங்க, இல்ல வெயில வெளியே எங்கேயாவது போயிட்டு வருவாங்க, ஹீட் கிளைமேட் ரொம்ப ஹீட்டா இருக்கும், வேர்க்க ஆரம்பிக்கும். சோ முகூர்த்தம்னு வரும்போது மேட் லுக்கு எப்பவுமே போயிருவோம். மேட்னா பெரிய அளவு க்ளோ இருக்காது, அப்படி யூனிக்கா பார்த்தா அப்படி ரொம்ப ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கும், தட் இஸ் கால்ட் மேட் லுக். சோ வந்து பவுண்டேஷன் போடுறோம்ல, மேட் லுக்குங்கிற பட்சத்துல வந்து பவுண்டேஷனுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா பவுடர்ஸ் போடுறோம். அதுலயே பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பவுடர்ஸ் இருக்கு. சோ லூஸ் பவுடர்ஸ் நம்ம சொல்லுவோம், பவுடர்ஸ் போடுறோம். தேவைப்பட்டுச்சுன்னா வில் கோ வித் காம்பாக்ட் பவுடர். ஓகே, சோ இதுலயே ஓரளவு பேஸ் முடிஞ்சிருது. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா இட் இஸ் லைக் ஹைலைட்டிங். சோ நீங்க நிறைய பேர் பாத்திருப்பீங்க இந்த கண்ணோ ஏரியா மூக்கு ஏரியா மட்டும் ரொம்ப ஷைனிங்கா இருக்கும், அது என்னன்னு கேட்டீங்கன்னா தர் இஸ் அ ப்ராடக்ட் கால் ஹைலைட்டர். சோ ஹைலைட்டர்ஸ் என்ன பண்ணுன்னா பாயிண்டட் ஏரியாஸ்ல நம்ம அதை அப்ளை பண்ணும் போது ரொம்ப டியூயா ரொம்ப க்ளோ குடுக்கற மாதிரி காமிக்கும், தட் இஸ் ஹைலைட்டர். அடுத்தது பாத்தீங்கன்னா கான்டூர். நான் ஃபர்ஸ்டே உங்ககிட்ட சொன்னேன்ல அந்த டபுள் சின், டபுள் சின், அப்புறம் வந்து லைக் இந்த தாடை கிட்ட வந்து அந்த டபுள் லேயர் ஆஃப் ஸ்கின் தொங்குறது, சீக்ஸ் கொஞ்சம் குண்டா இருக்கிறது, சோ மூக்கு வந்து ஷேப் இல்லாம இருக்கிறது. சோ இது எல்லாத்துக்குமே த ப்ராடக்ட் கால் கன்சீலிங், தட் இஸ் கால் கான்டூர். சோ கான்டூர் போட்டு அதை ஓரளவு மேட்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்க இன்னொரு ஸ்டெப் பாத்திருப்பீங்க, பிங்கிஷா இருக்கும் அந்த சீக்ஸ் ஏரியா மட்டும் பிங்க் கலர்ல இருக்கும். சோ அதுக்கு யூஸ் பண்ற ப்ராடக்ட் வந்து பிளஷ், பிளஷ் சொல்லுவோம். சோ பிளஷ் வந்து நம்ம சைட்ல பெரிய அளவு யாருமே கேக்குறது இல்ல, இப்போ கேக்குறாங்க லைக் மேக்கப் பத்தி ரொம்ப நாலேஜ் உள்ளவங்க எனக்கு லைட்டா ஒரு பிங்க் டிண்ட் கொடுங்கன்னு கேக்குறாங்க, நம்ம தேவைப்பட்டா கொடுத்துக்கலாம். மேக்கப் ஸ்டேயா இருக்கணும்னா முக்கியமான விஷயம் வந்து செட்டிங் ஸ்ப்ரே அண்ட் பிக்சிங் ஸ்ப்ரே. ஒரு மேக்கப் முடியும் போது ஸ்ப்ரேஸ் இருக்கு, சோ அந்த ஸ்ப்ரேஸ் போட்டு நம்ம லாக் பண்ணா ஒரு மேக்கப் வந்து ஒரு சம் சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைமுக்கு வந்து கலையாம பிளீட் ஆகாம நீட்டா ஸ்டேயா இருக்கும். சோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச பிரைடல் மேக்கப். சோ அப்புறம் பெண்டிங்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஐஸ். சோ ஐஸ்க்கு வரும்போது இப்ப லென்ஸ், காண்டாக்ட் லென்சஸ் வந்து எல்லா பிரைட்ஸ்மே விரும்புறாங்க, அதுவுமே ஐஸ் கொஞ்சம் அழகா பாப் அப் பண்ணி காமிக்கும், நம்மளோட நேச்சுரல் ஷேட்ஸ்லயே இருக்கு. அகைன் காஜல் போட்டுக்கலாம், மஸ்காரா போட்டுக்கலாம், ஐ மேக்கப் இருக்கு. சோ ஐ மேக்கப் வந்து வி ஹாவ் டிஃபரெண்ட் பிராண்ட்ஸ் ஆஃப் ஐ ஷேடோஸ் பேலட்ஸ் நிறைய இருக்கு. சோ கண்ணுக்கு மேல லைட் பிரவுன் வர மாதிரி ஒரு முகூர்த்தம் இருந்தா ஒரு கண்ணுக்கு மேல லைட்டா ஒரு பிரவுன் டின்ல ஷேட்ஸ் கொடுத்து அதுக்குள்ள லைட்டா ஷிம்மர் வச்சு ஒரு ஐ மேக்கப் பண்ணும்போது அது ரொம்ப யூனிக்கா இருக்கும். லேஷஸ் இப்ப மார்க்கெட்ல நிறையவே இருக்கு, ஆர்டிபிஷியல் லேஷஸ் கண் அந்த முடி இருக்குதுல்ல அந்த முடியெல்லாம் சில பேருக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். சோ அது கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நேச்சுரல் லுக்கிங் லேஷஸ் இருக்கு. சோ பிரைட்ஸ்க்கு வரும்போது நம்ம மஸ்காரா போட்டு அந்த லேஷ் பிக்ஸ் பண்ணும்போது அவங்க ஐ மேக்கப் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி அழகா காமிக்கும். அப்புறம் ஆப்வியஸ்லி ஐப்ரோஸ். சோ ஐப்ரோஸ்மே நம்ம அழகா ஒரு டார்க் பிரவுன் கலர் கொடுத்து ஃபில் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும். சில பேர்
என்ன பண்ணுவாங்கன்னா பிளாக் கலர் போடுவாங்க. நீங்க பஸ்ல நம்ம ஃப்ரீக்வெண்டா வெளியே போகும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிளாக் கலர்ல பென்சில் போடுவாங்க, அது ரொம்ப அழகா இருக்கும் பாத்திருக்கீங்களா. சோ இனிமேல் என்ன பண்ணலாம்னா அப்படிப்பட்ட பீப்புள் வந்து டார்க் பிரவுன் ட்ரை பண்ணலாம். சோ டார்க் பிரவுன் போகும்போது ரொம்ப ஒரு நேச்சுரல் லுக் இருக்கும். சோ அது ரொம்ப யூனிக்கா நல்ல நேச்சுரல் லுக்ல முடிக்கிற மாதிரி இருக்கும். லிப்ஸ்

மட்டும் பெண்டிங். சோ லிப்ஸ்க்குமே லிப் லைனர் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம லிப்போட ஷேப் கேத்த மாதிரி லைனர் போட்டு நம்ம டோன் கேத்த மாதிரி லிப்ஸ்டிக் போடணும். எப்பவுமே டஸ்கி டீப், அதாவது மாநிறம், மாநிறம்க்கு அடுத்த கலர் நான் அதை வந்து கருப்புன்னு எனக்குமே சொல்ல மாட்டேன், டீப்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது ஒரு அழகான ஒரு ஷேடு, நம்ம சவுத் இந்தியன் ஷேட், அதாவது ஒரு பெருமையான ஷேட். சோ அப்படிப்பட்ட பீப்புள் வந்து எப்பவுமே டார்க் ஷேட்ஸ் போய்க்கலாம், டார்க் வைலட், டார்க் மெரூன் அப்படி போடும்போது அவங்களோட டோன் அதை ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணும். இதே மாதிரி ஃபேர் பீப்புள் எப்பவுமே லைட் ஷேட்ஸ் போய்க்கலாம், லைட் பிங்க், லைக் லைட் ஷேட், லைட் ஆரஞ்சு, அந்த மாதிரி ஷேட்ஸ் போகும்போது அவங்கள ரொம்ப யூனிக்கா அழகா காமிக்கும். சோ பிரைடல் மேக்கப் ப்ரொசீஜர், திஸ் இஸ் த ப்ரொசீஜர். இது கம்ப்ளீட்லி வந்து ஆர்டிஸ்டோட கம்ஃபர்டபிள் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து. சில பேர் ஐ மேக்கப் முடிச்சுட்டு பேஸ் கூறுவாங்க, சில பேர் பேஸ் முடிச்சுட்டு ஐ மேக்கப் போவாங்க. சோ அவங்க ஒரு ஷார்ட் டைம்ல எப்படி முடிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம்.

0: ஓகே மேம், இப்போ லாங் லாஸ்டிக் மேக்கப் செய்யறதுக்கு என்னென்ன டெக்னிக்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும்?
1: ஸோ லாங் லாஸ்டிங் மேக்கப்னு ஃபர்ஸ்ட் வரும்போது வந்து அந்த பிரைட், இப்போ நம்ம பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்ங்கிறனால பிரைடல் வியூல இருந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆர்டிஸ்ட் அவங்களோட வென்யூ, அவங்க ஈவெண்ட்டுக்கு எடுத்த வென்யூ ஏசி ஹாலா நான் ஏசி ஹாலா. ஸோ ஒரு நான் ஏசி ஹாலில் லாங் லாஸ்டிக் மேக்கப் முடியுமான்னு கேட்டா இட் இஸ் லைக் 80-20 கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட ஸ்கின் டைப் பொறுத்தது. ஸோ வந்து சில பேர் வந்து பிரைடல் டேங்கிற டைம்ல ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பாக்குற மாதிரி இருக்கும், ஸ்வெட்டு ஜாஸ்தியா இருக்கும். சில பேருக்கு என்ன ஆனாலும் ஸ்வெட்டே வராது, லைக் எவ்வளவு ஹீட்ல கொண்டு விட்டாலுமே பெரிய அளவு ஸ்வெட் இருக்காது. சோ ஸ்வெட் இதுல ஒரு முக்கியமான விஷயம். செகண்ட் முக்கியமான விஷயம் ஹால். ஒரு ஏசி ஹாலா இருந்தா கேரண்டியா அந்த மேக்கப் வந்து செம்ம ஸ்ட்ராங்கா சூப்பரா இருக்கும். ஒரு நான் ஏசி ஹால் அதுலயும் கிரைடீரியா என்னன்னா ஸ்வெட் ஆகிற பிரைடா இல்ல ஸ்வெட் இல்லாத பிரைடாங்கிறது இருக்கு. அதையும் தாண்டி ஒரு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்டா எங்களோட பொறுப்பு என்னன்னா ஸ்கின் நல்லா ப்ரெப் பண்ணணும். சோ ஒரு லாங் லாஸ்டிங் மேக்கப் டைம்ல வந்து ஐஸ் கியூப்ஸ் வச்சு ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டா ஃபேஸ் ஃபுல்லாவே நல்ல ஒரு ஒத்தளம் கொடுத்து எடுத்துருவோம். சோ ஐஸ் கியூப்ஸ் கொடுக்கும் போது என்ன ஆகும்னா சயின்டிபிகலி என்ன ஆகும், போர்ஸ் வந்து மினிமைஸ் ஆகும். சோ போர் வந்து மினிமைஸ் ஆகும் போது ஸ்வெட் கிளான்ஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகி ஸ்வெட்டை வந்து வெளிப்படுத்துறத கொஞ்சம் கம்மி பண்ணும். பிளஸ் லாங் லாஸ்டிங் மேக்கப்புக்குனே ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சோ அது எல்லாமே எப்படி சொன்னீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஃபோர்டபுளுக்கு அடுத்த செட் ஆஃப் ஒரு ப்ராடக்ட்ஸ். இப்ப நான் ஒரு ஒரு மாய்ஸ்சரைசர் ஒரு பிரைமர் வந்து ஒரு 2000 ரூபீல நான் வாங்குறேன்னா ஒரு ஹை எண்ட் போகும்போது அது வந்து ஒரு 5K இல்ல ஒரு 7K வரலாம். சோ அதை நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா அதுல வந்து அதோட இம்பாக்ட் இருக்கும். சோ ப்ராடக்ட்ஸ் பொறுத்து இருக்கு, டெக்னிக்ஸ் பொறுத்து இருக்கு, ஸ்கின் டைப் பொறுத்து இருக்கு. சோ இது எல்லாம் சேர்ந்து வந்ததுன்னா நம்ம கண்டிப்பாவே பண்ணிக்கலாம். லாங் லாஸ்டிங் மேக்கப்புக்கு இன்னும் என்னன்னா மினிமல் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுவுமே நம்ம நிறைய எடுக்க கூடாது. லாங் லாஸ்டிங் ரொம்ப மேக்கப் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கணும்னா டியூவி ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்க கூடாது, ஏன்னா அது வேர்க்கறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. சோ மினிமலா எடுத்து மினிமலா ஒரு லுக் கொடுத்து ஒரு சாஃப்ட் கிளாம் லுக்ல போகும்போது கொஞ்சம் இன்டர்நேஷனல் ப்ராடக்ட்ஸும் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது ஓரளவு அந்த லுக் வந்து நம்ம நல்லா.
0: இப்போ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மேக்கப் வந்து ட்ரெண்ட் ஆகும் இல்லையா, அந்த ட்ரெண்டான மேக்கப்லாம் நீங்க எப்படி உங்களே நீங்க அப்டேட் பண்ணிக்கிறீங்க மேம்?
1: மேம் இதுல வந்து மேக்கப் பாத்தீங்கன்னா வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு வந்து என்ன இது, இதுக்காக அவங்க இவ்வளவு சார்ஜ் பண்றாங்க, அது வந்து ஜஸ்ட் ஒரு பவுடர் போடுற வேலை தான். இன்னுமே நம்ம ஏரியா மக்களோட மென்டாலிட்டி வந்து அப்படி இருக்கு, ஆனா அப்படி கிடையாது. சோ மேக்கப் பாத்தீங்கன்னா மேக்கப் இஸ் எ சயின்ஸ். சோ நான் அப்படிதான் சொல்லுவேன். சோ இந்த 4 இயர்ஸ்லயே நான் வந்து பிரைடல்ஸ் அட்டன் பண்ணும்போது ஒவ்வொரு பிரைட் முடிச்சுட்டு வரும்போதுமே நான் யூனிக்கான விஷயம் கத்துக்கிட்டு தான் வருவேன். இதனாலதான் இது இப்படி ஆகுதுன்னு நம்ம வந்து பிராக்டிக்கலா லைவா நம்ம வந்து கத்துக்கும் போது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கத்துக்கிறோம். இதுல என்ன ஆகுது, நிறைய குழப்பங்கள் வருது. சோ என்னதான் ஒரு 4+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்டா இருந்தாலும் கூட சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா நமக்கே கன்ஃபியூஷன்ஸ் வருது. சோ கண்டிப்பா அப்கிரேடேஷன் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட். இந்த ஃபீல்ட் பொறுத்தவரை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் சொன்ன ப்ராசஸ் தான், இதே தான் எல்லாருமே பண்றாங்க, ஆனா டெக்னிக்ஸ் மாறும். ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் அதை ஒவ்வொரு விதமா பண்ணுவான். சோ மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு வந்து அப்கிரேடேஷன் வந்து ரொம்ப முக்கியம். சோ அந்த இடத்துல நம்ம கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேக்குறாங்கன்னா நமக்கு சொல்ல தெரியணும். சோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து அப்கிரேடேஷன் கிளாஸ் போகும்போது நம்மளோட கான்பிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம வந்து தப்புன்னு நினைச்சு சில விஷயத்த ரொம்ப கரெக்டா பண்ணுவோம். நம்மளோட மைண்ட்ல இது கரெக்ட்னே இருக்கும், ஆனா அது தப்பாதான் இருந்திருக்கும். சோ அந்த ஆர்டிஸ்ட் அதை பண்ணும்போது நம்மளோட தப்பை வந்து நம்ம கரெக்ட் பண்றதுக்கு அது ஒரு சான்ஸா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் தான். நம்மள மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் வருவாங்க, நம்ம பக்கத்துல தெரியாதவங்க இருப்பாங்க. கிளாஸ் முடிச்சுட்டு போகும்போது 5 பேர்கிட்ட பேசுறோமா, 5 பேருக்கூடமே ஃப்ரெண்ட் ஆகுறோம். ஒருத்தங்க தூத்துக்குடியில இருந்து வந்திருப்பாங்க, நான் நாகர்கோயில இருந்து போயிருக்கேன். சோ என்ன ஆகுது, நான் அவங்களோட பேஜ் கேக்குறேன், ஃபாலோ பண்றேன், நம்பர் வாங்குறேன், என்னோட நெட்வொர்க் பெருசாகுது. நாளைக்கே எனக்கு தூத்துக்குடிக்கு ஒரு மேக்கப் வந்ததுன்னா அவங்க ஃப்ரீயா அந்த டேட்ல இருந்தாங்கன்னா அவங்கள நான் அசிஸ்ட் பண்ண கூட்டிட்டு போய்க்கலாம். சோ இந்த கிளாஸ் அப்கிரேடேஷன் போறது வந்து நிறைய விதமான வந்து விஷயங்கள் இருக்கு. நம்ம எந்த ஒரு விஷயமும் நம்ம கத்துக்கிட்டோம், நான் சீனியர் ஆர்டிஸ்ட் ஆயிட்டேன், இனி நான் எதுக்கு கத்துக்கணும்ங்கிறது இல்லாம சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து அப்கிரேடேஷன் போகும்போது நம்மளோட நாலேஜ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும்.
0: ஓகே மேம், இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு.

0: மேம், உங்களை மாதிரியே மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்?
1: மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிறது வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு நல்ல ஒரு ஃபீல்டு, கண்டிப்பா இட் இஸ் அ வெரி பூமிங் ஃபீல்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து லைக் எப்படி சொல்ல மினிமமா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா போவாங்க கிளாஸ் படிப்பாங்க, ஆனா ப்ராடக்ட் வாங்க மாட்டாங்க. கிளாஸ் படிச்சுட்டு அப்படியே ஒரு பிரேக் ஆகும், அதுக்கப்புறம் அது அப்படியே ஆயிடும். அந்த ஒரு கண்டினியூஷன் பண்ற மாதிரி வேற வேற அடுத்தடுத்த ஃபேமிலி கண்டிஷன்ஸ் சிக் ஆவாங்க, இல்ல வெட்டிங் இருக்கும் அப்படி விட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்டே நீங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும்னு நினைக்கீங்கன்னா தாராளமா வரலாம். அதோட சேலஞ்சஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, மைண்ட்ல வச்சுக்கோங்க, கத்துக்கோங்க. கத்த கையோடி கிளாஸ் முடிச்ச கையோடி மினிமம் பட்ஜெட்ல இன்வெஸ்ட் பண்ணி ப்ராடக்ட்ஸ் வாங்கி பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணாம இது வந்து லைக் இது வந்து சக்சஸ் கேட்டா கண்டிப்பா கிடையாது. பிராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஷூட்ஸ் வந்து கண்டினியூஸாவே எடுத்துட்டு இருக்கணும். ஸோ இப்போ நான் படிச்சு முடிக்கிறேன் உடனே எனக்கு ஆர்டர் வருமானு கேட்டா வராது. ஸோ அந்த டைம்ல நான் மாடல்ஸ் யூஸ் பண்ணி போஸ்ட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல க்ரோ பண்ணி என்னோட ஒர்க் அந்த அவுட்டர் வேர்ல்டுக்கு ஷோகேஸ் பண்ணா மட்டும்தான் இப்படி ஒரு பர்சன் மேக்கப் பண்றாங்கன்னு தெரியும். ஓகே, அவங்க கிட்ட என்கொயர் பண்ணலாம், அவங்களோட தாரிஃப் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்கிற மாதிரி கிளையன்ட்ஸ் வருவாங்க. பெண்கள் எல்லாருக்குமே ஐ ஹோல் ஹார்ட்டட்லி விஷ் தம் ஆல் தி பெஸ்ட். ஸோ நீங்க நம்பி வரலாம். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய கடல், நிறைய விஷயம் கத்துக்கலாம். உங்களுக்கு இது கிளிக் ஆயிட்டு உங்களுக்கு இதுல ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா நீங்க இதுல கண்டிப்பா ஷைன் பண்ணலாம் நான் நினைக்கிறேன்.
0: ஓகே மேம், இன்னைக்கு உங்களுடைய தொழில் சார்ந்த அனுபவங்களையும் பல்வேறு விடயங்களையும் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றி மேம்.
1: Thank you so much for the opportunity. So எனக்கு முன்னாடி இருந்தே எனக்கு ரேடியோல பேசணுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஆசையா இருந்தது. நான் வந்து ஸ்கூல் போற டைம்ல எல்லாம் ஆப்டர்நூன் எல்லாம் வீட்டுல வச்சு கேட்பாங்க, பாட்டு போடுறது, நேயர்கள் பேசுறது வைக்கிறது எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், நமக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வராதாங்கிற மாதிரி இருந்தது. சோ ஐ எம் வெரி மச் கிரேட்ஃபுல் அண்ட் டச் வுட், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி மேம்.
0: இதுவரை பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் அழகு கலை நிபுணர் தோவாளை எஸ்பி பொன்னி அவர்களின் நேர்முகம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு மு ஆஷா. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: கண்ணாடி இல்லாம ஆளி மாறி போயிட்டேன்.
2: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
3: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
4: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ECEMI-உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
6: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
7: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
8: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
9: அம்மன் TRY TMT கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.
10: இன் தொடர்வது மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள்.

0: அறிவிக்கப்பட உள்ளன. 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கான இறுதிக்கட்ட பணிகள் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் தூய்மை எரிசக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகம், கேரளம், அசாம், மேற்குவங்க மாநிலம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. தமிழகத்தில் 234 தொகுதிகளில் கடந்த 23 தேதி நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகளும் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படும். பாதுகாப்பு காரணங்களுக்காக வாக்கு எண்ணும் மையங்களில் அனுமதியில்லாத நபர்கள் நுழைவதை தடுக்க முதன்முறையாக தேர்தல் ஆணையத்தின் QR கோடு குறியீடு அடிப்படையிலான புகைப்பட அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. மாநிலத்தில் 62 மையங்களில் வாக்கு எண்ணும் பணியில் 10,545 பணியாளர்கள் ஈடுபட உள்ளனர். வாக்கு எண்ணிக்கை வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையை உறுதி செய்யும் வகையில் 4,624 நுண் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அனைத்து சட்டமன்ற தொகுதிகளில் சுற்றுவாரியான முடிவுகளை ECI நெட் செயலி results.eci.gov.in என்ற இணையதளத்தில் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு பணியில் 100,000 மேற்பட்ட காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குன்னூர், கூடலூர் சட்டமன்ற தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை பாதுகாப்பாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குன்னூர், கூடலூர் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை உதகை அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெறுகிறது. இதற்காக போலீசார் பாதுகாப்பு ஒத்திகையாக உதகையில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் தொடங்கிய கொடி அணிவகுப்பு சேரிங் கிராஸ், கமர்ஷியல் சாலை, கேசினோ சந்திப்பு, காஃபி ஹவுஸ், மார்க்கெட், நகர பேருந்து நிலையம் வழியாக மத்திய பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது. வாக்கு எண்ணிக்கை நாளில் எந்த அசம்பாவிதங்களும் ஏற்படக்கூடாது என்ற நோக்கில் இந்த கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. உதகையிலிருந்து சரவணன்.
0: சிவகங்கை மாவட்டத்தில் 650 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சிவபிரசாத் கூறியுள்ளார். தூத்துக்குடி வஉசி அரசு பொறியியல் கல்லூரியில் 3 பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் பணிகள் நடைபெறவுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 9 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி 288 CCTV கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும் என்று மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கைக்கான இறுதிக்கட்ட பணிகள் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக டெல்லியில் காணொலி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் உட்பட தேர்தல் பார்வையாளர்கள் பங்கேற்றனர். வாக்கு எண்ணிக்கை ஏற்பாடுகள், முடிவுகளை அறிவிக்கும் நடைமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகள் குறித்து இதில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனிடையே மேற்குவங்க மாநிலம் ஃபால்டா தொகுதியில் நடைபெற்ற தேர்தலை ரத்து செய்வதாக அறிவித்த தேர்தல் ஆணையம் வரும் 21 தேதி அங்கு மறு வாக்குப்பதிவு நடைபெற்று 24 தேதி வாக்குகள் எண்ணப்படும் என அறிவித்துள்ளது. நித்தி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியன் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா நியமிக்கப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கான வலுவான கொள்கை முடிவுகளை உருவாக்குவதில் இவர்களின் நீண்டகால ஆழ்ந்த அனுபவங்கள் வழிகோலும் என கூறிய பிரதமர், பல்வேறு துறைகளில் புத்தாக்கத்துடன் கூடிய வளர்ச்சி இதன் மூலம் சாத்தியமாகும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தூய்மை எரிசக்தி பயன்பாட்டில் நாடு குறிப்பிடத்தக்க இலக்கை எட்டி சாதனை படைத்துள்ளதாக மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில் நாடு முழுவதும் 45 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் சூரிய சக்தியை பயன்படுத்துவதாக கூறினார். தூய்மையான வலுவான எரிசக்தி பாதுகாப்பு அதிக சுயசார்பை உறுதி செய்யும் மத்திய அரசின் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக பிரதமரின் சூரிய சக்தி வீடுகள் இயக்கம் விரிவுபடுத்தப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே சர்வதேச சூரிய தினத்தையொட்டி சூரியனுக்காக ஓடு மாரத்தான் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. அதிகரித்து வரும் எரிசக்தி பயன்பாட்டிற்கு மாற்றாக சூரிய சக்தியை பயன்படுத்துவதன் அவசியம் குறித்து இதில் எடுத்துரைக்கப்பட்டது. நாடு முழுவதும் கிராமப்புற மேம்பாட்டுத் திட்டங்களை திறம்பட செயல்படுத்துவது தொடர்பாக 2 தேசிய பயிலரங்கம் புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது. 2026-27 நிதியாண்டில் வலுவான தரவுகளின் அடிப்படையிலான வளர்ச்சித் திட்டங்களை அடித்தளத்திலிருந்து நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்படும். மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த பஞ்சாயத்து அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் இந்த பயிலரங்கில் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரம், சுகாதாரம், குழந்தைகள் நலன் சார்ந்த ஆளுமை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுக்கான மாதிரி திட்டங்களும் உருவாக்கப்படும். இந்தியாவின் MT சர்வசக்தி திரவ எரிவாயு கப்பல் ஹார்மோஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்துள்ளது. 46,313 மெட்ரிக் டன் LPG உடன் கூடிய இந்த கப்பல் வரும் 13 தேதி விசாகப்பட்டினம்

0: துறைமுகத்தை வந்தடையும் என கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே வளைகுடா மற்றும் மேற்காசிய நிலவரம் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அங்குள்ள இந்திய சமூகத்தினரின் பாதுகாப்பு மற்றும் நலன்கள் உறுதி செய்யப்படுவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலக பத்திரிகை சுதந்திர தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. எதிர்கால அமைதியை வடிவமைத்தல் என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளுடன் பத்திரிகை சுதந்திரத்தின் அவசியத்தை வலியுறுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. தொழில்நுட்ப உதவியுடன் மனித உரிமைகள் மற்றும் கருத்து சுதந்திரத்தை வெளிப்படுத்தி தகவல் கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் பத்திரிகைகள் முக்கிய பங்காற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. 552 நகரங்களில் நடைபெறும் இந்த தேர்வை 22,00,000 மேற்பட்ட மாணாக்கர் எழுதுகின்றனர். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உட்பட 13 மொழிகளில் இத்தேர்வு நடைபெறுகிறது. தமிழகத்தில் திருச்சி, மதுரை, கோவை உட்பட 30 நகரங்களில் பிற்பகல் 2 முதல் மாலை 5 வரை இத்தேர்வு நடைபெறுகிறது. தருமபுரி மாவட்டத்தில் 9 மையங்களில் 4,000 மேற்பட்ட மாணாக்கர் தேர்வெழுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தருமபுரி மாவட்டத்தில் 9 மையங்களில் நீட் நுழைவுத் தேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. 4,800 மாணவ மாணவிகள் நீட் தேர்வு எழுதும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பிற்பகல் 2 முதல் மாலை 5 வரை இத்தேர்வுகள் நடைபெறும். இதற்காக காலை 11 முதல் மதியம் 1:30 வரை மாணவர்கள் பல்வேறு சோதனைகளுக்கு மத்தியில் தேர்வு மையங்களுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: வேலூர் மாவட்டத்தில் 15 மையங்களில் 5,736 மாணாக்கர் நீட் தேர்வு எழுதுகின்றனர். தேர்வர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. இந்தியா மட்டுமல்லாமல் துபாய், சிங்கப்பூர், அபுதாபி உள்ளிட்ட 14 வெளிநாடுகளிலும் நீட் தேர்வு நடைபெறுகிறது. அரசு, தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் MBBS, BDS, சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி மற்றும் கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் நீட் தேர்வு தகுதி அடிப்படையில் நிரப்பப்படுவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் வரும் கல்வியாண்டிற்கான BE, BTEC பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கு இன்று முதல் வரும் ஜூன் 2 வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. ஜூன் 5 ரேண்டம் எண் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 29 தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக சுருளி அருவியில் நீர்வரத்து ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகளுக்கு வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளதாக எமது தேனி செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள சுற்றுலா தலமான சுருளி அருவியில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக தற்போது மிதமான நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர். கோடை விடுமுறையை கொண்டாடவும் வெயிலின் தாக்கத்தை தணிக்கவும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவிக்கு சென்று உற்சாக குளியல் போட்டு மகிழ்ந்தனர். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் நாகை அரசு தலைமை மருத்துவமனையில் வெப்ப தாக்குதல் பாதுகாப்பிற்கான சிறப்பு பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாகை மாவட்டத்தில் கோடை வெயில் உச்சக்கட்டத்தினை எட்டியுள்ளது. குழந்தைகள், முதியோர்கள், கூலி தொழிலாளர்கள், நோயாளிகள் அதிக அளவில் பாதிப்படைந்து வருகிறார்கள். இந்த நிலையில் நாகை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரியில் ஹீட் ஸ்ட்ரோக் என்னும் வெப்ப தாக்குதலில் இருந்து பாதுகாத்திட சிறப்பு பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. வெயிலின் தாக்கத்தினால் பாதிக்கப்படுவோர் இந்த சிறப்பு வார்டில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: கடும் கோடை வெயில் மற்றும் விளைச்சல் குறைவு காரணமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் எலுமிச்சை விலை கிலோ 300 வரை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலவி வரும் கடும் கோடை வெயில் மற்றும் விளைச்சல் குறைவு காரணமாக எலுமிச்சை பழத்தின் விலையானது உயர்வை கண்டுள்ளது. ஒரு எலுமிச்சை 20 முதல் 30 வரையும் ஒரு கிலோ 300 முதல் 400 வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. திருச்சி, சென்னை, மதுரை போன்ற நகரங்களில் இருந்து வியாபாரிகள் அதிகளவில் எலுமிச்சை கோரினாலும் போதிய விளைச்சல் இல்லாதால் தட்டுப்பாடு நீடிப்பதாக வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத்தில் இன்று பிற்பகல் 3:30 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் பஞ்சாப் கிங்ஸுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கான இறுதிக்கட்ட பணிகள் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் தூய்மை எரிசக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு தற்போது தொடங்குகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: திரையிசை கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலாவதாக ஜானி படப்பாடல்.
3: ஜிஸ்லிசன்

0: மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில் இடலாக்குடி நாகர்கோவில். சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் இன்ஜினியர்ஸ் பில்ட் எக்ஸ்போ 2026 கட்டுமான பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சி மே 8, 9, 10 MDV ஹால் கோட்டாரில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. விசாலமான கார் பார்க்கிங், அனுமதி இலவசம். நீங்களும் பில்ட் எக்ஸ்போ வாங்க, உங்கள் கனவு வீட்டை தரமாக கட்டி முடிங்க.
1: நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்கநகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: ஒலிக்கேற்பது இருமலர்கள் படப்பாடல்.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: இனி தர்ம யுத்தம் படத்திலிருந்து பாடல்.

0: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
1: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: அதே கண்கள் படப்பாடல்.
6: எத்தனை அழகு 20 வயதினிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே, ரிம் ஜிம் எத்தனை மலர்கள் பருவ

0: Conscientiously Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital.
2: நேரம் இப்பொழுது 9:32:10. குமரி பண்பலை 101 திரை இசையில் நாம் கேட்க இருப்பது நான் அடிமை இல்லை. இந்த படத்திலிருந்து பாடல் ஒன்று.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.
1: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: இனி கொடிமலர் படப்பாடல்.

நேரம் இப்பொழுது 2:45. திரையிசையில் அடுத்து நாம் கேட்க இருப்பது ஆண்டவன் கட்டளை படத்திலிருந்து பாடல்.

0: நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
1: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை, தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:00 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகள் தேநீர் நேரம். அம்மன் TRY TMT கம்பிகள் நோட்டீஸ் நோ

இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் 10 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் 8 சென்டிமீட்டர், சோழவந்தான் சாத்தியார் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், ஆண்டிப்பட்டி தானியமங்கலம் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், மதுரை புதுக்கோட்டை மாவட்டம் இல்லுப்பூர் பெரியப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் ஒடன்சத்திரம் மதுரை விமான நிலையம் சேலம் மாவட்டம் கங்கவல்லி பஞ்சப்பட்டி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், பொன்னனையார் அணை புலிப்பட்டி மேலூர் மேட்டுப்பட்டி குண்டாடம் மேட்டுப்பாளையம் மயிலம்பட்டி ஜம்புக்கூட்டப்பட்டி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், பாப்பிரெட்டிப்பட்டி பாலவிடுத்தி கள்ளன்றி நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பழனி பெரம்பலூர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர்

மேல்பவானி, திருப்பூர் தெற்கு, தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணை, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கொனா, கரூர் மாவட்டம் கடவூர் வட்டாட்சியர் அலுவலகம், திருச்சுழி, மதுரை வடக்கு, திருக்காட்டுப்பள்ளி, உசிலம்பட்டி, கோவில்பட்டி, மானாமதுரை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. வேடசந்தூர், மேலணை, நத்தம்,

0: நத்தம், தோகைமலை, தன்றாம்பேட்டை, அமராவதி அணை, முதுகுளத்தூர், ஊத்து, கரையூர், குடுமியான்மலை, கடலாடி, மணப்பாறை, தல்லாக்குளம், தாராபுரம், பரமக்குடி, சிவகங்கை, சிட்டம்பட்டி, திருப்பத்தூர், துவாக்குடி, நாலுமுக்கு, பெண்ணுகொண்டாபுரம், அவலாஞ்சி, மடத்துக்குளம், கமுதி, கோவில்பட்டி, திருப்பூர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிகள வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் தமிழ்நாட்டின் சில இடங்களில் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 41.8 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.1 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 9.7 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை ஈரோடு, கரூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. ஈரோடு, கரூர் மாவட்டங்களின் சில இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தெற்கு சத்தீஸ்கர் தொடர்ந்து தெலுங்கானாவின் கடற்பரப்பு வரை, ஆந்திர பிரதேசத்தை கடந்து தமிழ்நாட்டை ஒட்டி கடல் மட்டத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்று உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு: கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை, இடிமின்னலுடன், மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். எங்கும் வெப்பம் மிகுந்த இறுக்கத்துடன் காணப்படும். அடுத்த 24 மணி நேரத்தில் கொடைக்கானலில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும், மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 34.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 25.7 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது.
1: 3 மணி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுவதையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. அரசியல் சாசன அமைப்புகளின் மாண்பை குறைக்கும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அக்கட்சியின் நிர்வாகிகளுடன் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். வாக்கு எண்ணும் பணியை கண்காணிக்கும் பிஜேபி முகவர்கள் தேர்தல் ஆணையம் வகுத்துள்ள நெறிமுறைகளுக்குட்பட்டு செயல்பட வேண்டும் என்று அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. வாக்கு எண்ணும் பணியை கண்காணிப்பதற்கான அஇஅதிமுக முகவர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று அக்கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. வர்த்தக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன. இளையோர் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு தற்போது நடைபெற்று வருகிறது. நீட் தேர்வை எழுதும் மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார்.

0: தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான காது கேளாதோர் கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: மதுர தமிழோடு
2: தென்பாண்டி இசையோடு
1: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
2: குமரி பண்பலை 101.
3: நேரம் இப்பொழுது 3:15. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. தேனி நேரம்.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள்.
3: குமரி பண்பலை 101 தேனி நேரத்தில் இன்று நாம் திரை இசை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் முதலாவதாக தமிழ்ச்செல்வனும் தனியார் அஞ்சலும் படத்திலிருந்து பாடல்.

0: கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு. தாய்மை அடைவதற்கும் கருவில் உள்ள குழந்தையின் பாதுகாப்பிற்கும் ஒரே இடத்தில் தீர்வு. ஸ்பிரிங் ஃபர்டிலிட்டி அண்ட் ஃபீட்டல் மெடிசன் சென்டர், ஒழுங்கேசேரி, நாகர்கோவில். 8870711511.
3: அடுத்து நாம் கேட்க இருக்கும் பாடலின் படம் திஷா இல்லன நயன்தாரா.

0: இருக்காங்களாம்.
1: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிகல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
0: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன். ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
4: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
5: புனித ஜோசப் சட்டக்கல்லூரி, குமாரபுரம், ஆரல்வாய் மொழி.
6: போன் 8925938618.
7: Consciously super specialty hospital Parvathipuram Nagarkoil, emergency services 24 hours, anaitha sigichai muraigal ore idathil.
8: Ungal idayathai maaradipil irundhu paadhigaathida angiogram, angioplasty, open heart surgery, pacemaker pondra sigichaigalukku Consciously super specialty hospital.
9: நேரம் இப்பொழுது 3:13. இந்த நேரத்தில் தேநீர் நேரத்தில் நாம் கேட்க இருப்பது தாக்க தாக்கப்பட பாடல்.

0: மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில், ரயில்வே நிலையம் அருகில், மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ் எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
1: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
2: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்.
3: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்.
2: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
3: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
2: தடிகாரன் கோணம் ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
3: ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டர், தடிகாரன் கோணம்.
0: சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் இன்ஜினியர்ஸ் பில்ட் எக்ஸ்போ 2026

0: பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சி. மே 8, 9, 10 MDV ஹால் கோட்டாரில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை விசாலமான கார் பார்க்கிங், அனுமதி இலவசம். நீங்களும் பில்ட் எக்ஸ்போ வாங்க, உங்கள் கனவு வீட்டை தரமாக கட்டி முடிங்க.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: கேஎம்எம்சி ஹாஸ்பிடல் முட்டம்,
2: மகளிருக்கான மகப்பேறுகால சிகிச்சைகள், கருப்பை பிரச்சனைகளுக்கு தீர்வு, நுண்துளை அறுவை சிகிச்சைகள்,
3: சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை பிரசவத்திற்கு குறைவான கட்டணம் உள்ள சிறப்பான மருத்துவமனை கேஎம்எம்சி ஹாஸ்பிடல் முட்டம்.
4: இனி ரேணிகுண்டா படத்திலிருந்து பாடல்.

0: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: ஏஎம்பி ஜெய்ஹரங்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: கல்வி சேவையில் 17 ஆண்டை நோக்கி பயணிக்கும் கோட்டாறு மறை மாவட்டத்திற்கு சொந்தமான
3: சென்ட் ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அம்மாண்டி விளை.
2: எமது கல்லூரி மாணவர்கள் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் நல்ல வேலையில் பணிபுரிகிறார்கள்.
3: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், பசுமை வளாகத்தோடு சிறப்பான உட்கட்டமைப்புகள்,
2: கல்வி உதவித்தொகை, வேலை வாய்ப்பிற்கான வளாக நேர்முக தேர்வு, கல்லூரி பேருந்து வசதி.
3: விளையாட்டு துறையில் சிறந்து விளங்கும் எங்கள் கல்லூரியின் பாடப்பிரிவுகள் இளங்கலையில்
2: இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்,
3: கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், commerce,
2: artificial intelligence and data science, cyber security,
3: microbiology, visual communication, corporate secretaryship,
2: முதுகலையில் இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ்,
3: கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியின் MBA வீக்கெண்ட் வகுப்புகள், முனைவர் பட்டத்தில்
2: இங்கிலீஷ், காமர்ஸ்.
3: இத்தனை சிறப்பம்சங்களை கொண்ட அம்மாண்டி விளை புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேருங்கள், பயன்பெறுங்கள்.
4: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
5: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.

0: सुरक्षा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1454 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள் நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி.

நேர்களே, இன்று மாலை 5:02 திருப்பன்னிப்பாகம் அருள்மிகு மகாதேவ திருக்கோவில் கும்பாபிஷேக பெருவிழா சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து திரை இசை ஒலிபரப்பாகும். இன்று மாலை 5:02 திருப்பன்னிப்பாகம் அருள்மிகு மகாதேவ திருக்கோவில் கும்பா

0: நேரத்தில் இதுவரை திரை இசை கேட்டீர்கள்.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
0: நேரம் இப்பொழுது 3:30.
1: அம்மன் TRY TMT கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.

0: அடுத்து நாம் கேட்க இருப்பது ரெக்கப்பட பாடல்.
1: விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு கிர்ரு கிர்ரு கிர்ரு கிர்ரு.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: அடுத்த பாடல் புஷ்பா 2 படப்பாடல்.

நேரம் இப்பொழுது 3:42:15. தேனி நேரத்தில் அடுத்து நாம் கேட்க இருப்பது மிருதன் படத்திலிருந்து பாடல்.

0: இசை நேரத்தில் திரை இசை கேட்டீர்கள். இனி தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுவதையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. அரசியல் சாசன அமைப்புகளின் மாண்பை குலைக்கும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றஞ்சாட்டியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அக்கட்சியின் நிர்வாகிகளுடன் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். வாக்கு எண்ணும் பணியை கண்காணிக்கும் பிஜேபி முகவர்கள் தேர்தல் ஆணையம் வகுத்துள்ள நெறிமுறைகளுக்குட்பட்டு செயல்பட வேண்டும் என்று அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. வாக்கு எண்ணும் பணியை கண்காணிப்பதற்கான அஇஅதிமுக முகவர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று அக்கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. வர்த்தக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன. இளையோர் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு தற்போது நடைபெற்று வருகிறது. நீட் தேர்வை எழுதும் மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான காது கேளாதோர் கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா வென்றுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான மகளிர் அணி இறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான பயிற்சி ஆட்டங்களில் வெற்றி பெற்ற ஸ்வீட்டி, முஷ்கான் உள்பட 10 பேர் அணியில் இடம்பெற்றுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:03.
3: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
5: அம்மன் TRY TMT கம்பிகள்.

வணக்கம் நேயர்களே, எங்கேயும் எப்போதும் உங்கள் எண்ணங்களின் குரலாய் ஒலிக்கும் நம்ம குமரி பண்பலை 101 மனம் கவர்ந்த பாடல்களோடு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் திரைசையில். நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கல்யாண சமையல் சாதம்.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: திரைசீலினி கேட்கலாம். 24 திரைப்பட பாடல்.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: இனிவரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பில்லா 2.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: நேயர்கள், இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. நேரம் 4:24. திரை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி திருடன் போலீஸ் படத்திற்காக வருகிறது பாடல்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, இன்று மாலை 5:02 திருப்பன்னிபாகம் அருள்மிகு மகாதேவர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் பெருவிழாவின் சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம்.

நேயர்களே, இது உங்கள் நினைவிற்கு இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. ஆடு மற்றும் கோழி வளர்ப்பு அனுபவங்கள் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் இடைக்கோடு ஆர். ராஜேஷ் அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்களில் உயிர் உரங்களின் முக்கியத்துவம் குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ். சுரேஷ் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நேரம் 4:38. குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது திரை இசை. இனி ஐரா படத்திலிருந்து வருகிறது பாடல்.

0: வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுவதையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. அரசியல் சாசன அமைப்புகளின் மாண்பை குலைக்கும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அக்கட்சியின் நிர்வாகிகளுடன் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். வாக்கு எண்ணும் பணியை கண்காணிக்கும் பிஜேபி முகவர்கள் தேர்தல் ஆணையம் வகுத்துள்ள நெறிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்று அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. வாக்கு எண்ணும் பணியை கண்காணிப்பதற்கான அஇஅதிமுக முகவர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று அக்கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. வர்த்தக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன. இளையோர் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு இன்று நடைபெற்றது. கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான காது கேளாதோர் கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா வென்றுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான மகளிர் அணி இறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான பயிற்சி ஆட்டங்களில் வெற்றி பெற்ற ஸ்வீட்டி முஸ்கான் உட்பட 10 பேர் அணியில் இடம்பெற்றுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 5:02.

0: நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: நேயர்களே, நீ கேட்கலாம்

வணக்கம் நேர்களே. மகா சிவாலய ஓட்ட நிகழ்வின் 6வது திருத்தலமாக விளங்கும் திருப்பன்னிப்பாகம் ஸ்ரீ மகாதேவர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா சிறப்பு நிகழ்ச்சி. பன்னிரு சிவாலயங்களில் 6வது திருத்தலம் திருப்பன்னிப்பாகம். 5வது தலமாக விளங்கும் பொன்மனையிலிருந்து சித்திரங்கோடு, குமாரபுரம், முட்டைக்காடு வழியாக 12 கிலோமீட்டர் சென்றால் பன்னிப்பாகம் கோவிலை அடையலாம். மற்றொரு மார்க்கமாக நாகர்கோவில், திருவனந்தபுரம் சாலையில் தக்கலை ஊரிலிருந்து சுருளக்கோடு செல்லும் சாலை வழியாக 6 கிலோமீட்டர் சென்று முட்டைக்காடு சந்திப்பை அடைந்து அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பன்னிப்பாகம் கோவிலை அடையலாம். பன்னிப்பாகம் கோவில் கல்குளம் வட்டம் கோதைநல்லூர் பஞ்சாயத்தின் கீழ் வருகிறது. இக்கோவில் இருக்கும் இடம் ஊர்ப்பகுதியை சார்ந்தது அல்ல. கோவில் மட்டுமே அமைந்துள்ள இந்த இடம் ஸ்ரீ பன்னிப்பாகம் என வழங்கப்படுகிறது. பன்னிரு சிவாலயங்களில் 10 சிவன் கோவில்கள் ஊரின் பெயரால் வழங்கப்படுகின்றன. முஞ்சிரை ஊரில் உள்ள கோவில் திருமலை கோவில் என குறிப்பிடப்படுகிறது. இந்த வரையறைக்குள் அடங்காமல் ஊரின் பெயருமின்றி தனி பெயரால் வழங்கப்படுகிறது இந்த ஸ்ரீ பன்னிப்பாகம் திருக்கோவில். பிற சிவாலயங்களிலிருந்து இந்த கோவிலை வேறுபடுத்தி காட்டுவதே இதனுடைய சிறப்புத்தன்மையாக கொள்ளலாம். கோவிலை சுற்றிய பகுதிகளில் கண்ணுக்கட்டிய தூரம் வரை அடர்ந்த வாழைத் தோட்டங்களும், காய்கறி தோட்டங்களும், மரச்சீனி தோட்டங்களும், தேக்கு மரக்காடுகளும் காணப்படுகின்றன. இந்த இயற்கையான சூழலில் அமைந்திருக்கிறது இந்த திருக்கோவில். கோவிலின் முன்பகுதி குளத்தின் கிழக்கே பேச்சிப்பாறை கால்வாய் ஓடுகிறது. கால்வாயை ஒட்டி 8 அடி அகல சாலை உண்டு. அந்த வழியாக சென்று 9வது கோவிலான கல்குளம் நீலகண்ட சுவாமி கோவிலுக்கும் போக முடியும். ஸ்ரீ பன்னிப்பாகம் மூலவரான சிவன் கிராதமூர்த்தி பசுபதி எனப்படுகிறார். கிராதமூர்த்தி பன்னிப்பாகம் என்னும் பெயர்களின் விளக்கத்தை மகாபாரத கதையுடன் இணைத்து இக்கோவிலின் தலபுராணத்தை உருவாக்கியுள்ளனர். அர்ச்சுனன் பாசுபத அஸ்திரம் வேண்டி தவம் செய்த போது அவனை சோதிக்க வேடன் உருவில் வந்தான் சிவன். அப்போது அங்கே வந்த பன்றியின் மீது அம்பு எய்தார் சிவபெருமான். அதே நேரத்தில் அர்ஜுனனும் அம்பு எய்தான். வேடனும் அர்ஜுனனும் பன்றிக்கு உரிமை கொண்டாடினர். இறுதியில் வேடன் தான் யார் என்பதை அர்ஜுனனுக்கு காட்டினார். காயம்பட்ட பன்றியின் ஒரு பாகம் விழுந்த இடம் பன்னிப்பாகம் எனப்பட்டது. இக்கோவிலின் எதிரே உள்ள நீராடும் குளம் கூட அம்பு விழுந்தான் குண்டு என்று அழைக்கப்படுகிறது. இது அர்ஜுனனின் அம்பு விழுந்த இடம் என்பது தலபுராண கதையாகும். கோவிலை அடுத்த ஒரு பள்ளமான பகுதியை பன்றிக்குண்டு என்று கூறுகின்றனர். இக்கோவிலின் கிழக்கை ஓடும் வள்ளியாறு உற்பத்தியானது தொடர்பான செய்தியை கூட தலபுராண கதையுடன் சேர்த்து சொல்லுகின்றனர். பன்னிப்பாகம் கோவிலின் கிழக்கு சாலையில் உள்ள கால்வாயின் கிழக்கே 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காட்டில் காட்டாளை அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த அம்மன் கோவிலையும் பன்னிப்பாகம் கோவிலிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தென்னந்தோட்டத்தின் நடுவில் உள்ள சிவன் கோவிலையும் இணைத்து பேசப்படும் கதைகளும் வழக்கில் உள்ளன. பன்னிப்பாகம் கோவிலுக்கும் சிவன் கோவிலுக்கும் சடங்கு ரீதியான தொடர்புகள் இருந்தன. இவை இப்போது படிப்படியாக குறைந்துவிட்டன என்று கூறப்படுகிறது. பன்னிப்பாகம் கோவிலை சுற்றி ஒரு ஊர் இருந்திருக்க வேண்டும். இதற்கு வாய்மொழி மரபில் மட்டுமல்ல கல்வெட்டிலும் ஆதாரம் உண்டு. ஏதோ காரணத்தால் இந்த ஊர் முட்டைக்காடு பகுதிக்கு பெயர்ந்திருக்கிறது. பூச்சிக்குன்னி மலையின் வெள்ளம் அடிவார கிராமங்களை அழித்தது பற்றிய செய்திகள் மிக அண்மை காலத்தில் கூட பேசப்பட்டிருக்கின்றன. இக்கோவிலின் நந்தி மண்டபத்தில் காணப்படும் பழைய கல்வெட்டின் மொழி வடிவத்தின் அடிப்படையில் இக்கோவில் கிபி 9வது நூற்றாண்டிற்கு முற்பட்டது என்கிறார் கல்வெட்டு ஆய்வாளர் TA கோவிநாதராவ் அவர்கள். இன்னொரு கல்வெட்டு இக்கோவிலின் சபை பற்றி கூறுகிறது. இந்த சபையில் பிரம்மபுரம், திருப்பனைக்குளம், பாகூர் கோணம் ஆகிய கிராமங்களில் உள்ளவர்கள் உறுப்பினர்களாய் இருந்த என்ற குறிப்பு உள்ளது. இக்கோவிலில் காணப்படும் கல்வெட்டுகளில் இக்கோவில் இருந்த இடம் திருப்பனைக்குளம் என குறிப்பிடப்படுகிறது. இது கோவில் இருந்த ஊரின் பெயராக இருந்திருக்கலாம். கோவிலை குறிக்கும் கல்வெட்டில் இது முன் ஒட்டாக வருகிறது. திருப்பனை என்பது பிற்காலத்தில் திருப்பன்னி என மறிவு இருக்கலாம். கோவில் தொடர்பான தலபுராண கதை பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டதற்கு திருப்பனை என்னும் சொல் காரணமாயிருந்திருக்கலாம். இக்கோவிலில் குழல் என்னும் இசைக்கருவி 3 வேளைகளிலும் இசைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய குறிப்பு கோவில் கல்வெட்டுகளில் காணப்படுகிறது. இப்படி ஒரு இசை

கருவி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள வேறு எந்த கோவில்களிலும் இசைக்கப்பட்டதாக தெரியவில்லை. இக்கோவிலின் பழமை கிபி 9வது நூற்றாண்டு வரை எட்டுகிறது. இதற்கு கல்வெட்டு சான்று உண்டு. இதற்கு முன்பு இங்கு வழிபாடு இருந்திருக்கலாம். இதனால் இதன் பழமை 1000 ஆண்டுகளுக்கும் மேல் செல்கிறது. இக்கோவிலுக்குரிய சொத்துக்கள் நாஞ்சில் நாட்டில் இருந்தன என்றும் தெரிகிறது. திருப்பன்னிப்பாகம் கோவிலுக்கு செல்வதற்கு வழிகாட்டுவது போன்ற பெரிய தோரணவாயில் முட்டைக்காடு ஊர் சந்திப்பில் உள்ளது. இக்கோவிலுக்கு செல்லும் சிறு பாதை வழி கடக்கும் அனுபவம் இனிமையானது. செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் மழை காலத்தில் இப்பாதை வழி செல்பவர்கள் அடர்ந்த காட்டுக்குள் செல்லும் சுகத்தை அனுபவிக்கலாம். இந்த பாதையின் இரண்டு பக்கங்களிலும் பறந்து செழித்து வளர்ந்து கிடக்கும் தோட்டப்பயிர்களையும் செடி கொடிகளையும் மரங்களையும் பசுமை மாறாமல் பார்க்கலாம். இந்த சாலை நேராக பன்னிப்பாகம் கோவிலில் சென்று முடியும். இதன் கிழக்கு பக்கம் உள்ள நீராடுங்குளத்தை தொட்டு செல்லும் சாலை வழி பேச்சிப்பாறை கால்வாயை ஒட்டிய சாலைக்கு செல்லலாம். சுமார் 2 ஏக்கர் பரப்புடைய கோவில் வளாகத்தை சுற்றி உயரமான சுற்றுச்சுவர் உண்டு. வெளிப்பிரகாரம், திறந்தவெளி உள்பிரகாரம், ஸ்ரீகோவிலை சுற்றிய உள்பிரகாரம் என 3 பிரகாரங்களை கொண்டது இந்த திருக்கோவில். ஸ்ரீகோவில் கருவறையை சுற்றியிருக்கும் உள்பிரகாரம் கோவில் பூசகர் மட்டுமே செல்வதற்கு உரிமையுடையது. கோவிலின் வெளி முன் வாசலின் வழி கோவிலின் உள்ளே நுழைந்ததும் பறந்து கிடக்கும் கிழக்கு வெளிப்பிரகாரத்தை பார்க்கலாம். இதில் பலிபீடம் உள்ளது. இந்த பிரகாரத்தின் வடகிழக்கில் கோவில் விழா நிகழ்ச்சி நடத்துவதற்குரிய மேடை உண்டு. இது அண்மையில் கட்டப்பட்டது. தெற்கு பிரகாரத்தில் கிழக்கு பார்த்த நிலையில் சிறிய விநாயகர் கோயில் உள்ளது. இது அண்மையில் கட்டப்பட்டது. இக்கோவிலை அடுத்து 2 சமாதிகள் உள்ளன. 30 சென்டிமீட்டர் உயரமுடைய கல் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட முதல் சமாதியை சுற்றி மேற்கூரை இல்லாத சுற்றுமதில் உண்டு. இந்த சிவன் தரையுடன் ஒட்டிய ஆவுடையின் மேல் இருக்கிறார். முதல் சமாதி இக்கோவிலில் துறவியாக இருந்து தவம் செய்த யோகி ஒருவருடையது. இவர் உயிரோடு சமாதியானவர் என்பது செய்தி. இச்சமாதியின் பின்னே இருப்பது துறவியின் தம்பியின் சமாதி என்று கூறுகின்றனர். அண்ணனான துறவியை தேடி தம்பி வந்தபோது அண்ணனின் வேண்டுகோள்படி தம்பியும் இங்கே தவமிருந்தார். இறப்பிற்கு பின் அவரும் இங்கேயே சமாதியானார். இந்த சமாதிகளுக்கு தினப்பூஜை உண்டு. கோவில் கும்பாபிஷேகத்தின் போது பிரசனம் பார்த்த சமயத்தில் இக்கோவிலின் தெற்கு பிரகார சமாதிக்கு தினப்பூஜை செய்ய வேண்டுமென வேண்டுகோள் விடப்பட்டதாம். தெற்கு பிரகாரம் சமாதியின் அருகே நிற்கும் மரத்தை கிளி மரம் என குறிப்பிடுகின்றனர். இதை இக்கோவிலின் தல விருட்சமாகவும் கொள்கின்றனர். மேற்கு வெளிப்பிரகாரத்தின் சுவரில் கோவிலுக்கு வெளியே செல்ல வாசல் உண்டு. இந்த பிரகாரத்தின் வடமேற்கில் ஒரு சூலமும் வேலும் மேடையில் உள்ளன. இதை முருக கடவுளாக வழிபடுகின்றனர். வடக்கு பிரகார கோடியில் கால பைரவருக்கு கோவில் உண்டு. இக்கோவில் மேற்கூரை இல்லாதது. இதற்கு வாசற்கதவும் கிடையாது. சுமார் 120 சென்டிமீட்டர் உயரமுடையது கால பைரவரின் கருங்கல் சிற்பம். இது கம்பீரமான அழகுடையது. நீண்ட கோலமாய் உள்ள இந்த கால பைரவருக்கு 4 கைகள் உள்ளன. முன்புற இடது கையில் கபாலமும் வலது கையில் சூலமும் பின்புற வலது கையில் உடுக்கும் இடது கையில் நாகமும் உள்ளன. இவரது மார்பில் யக்ஞாம்ப விதமும் உதரபந்தமும் காட்டப்பட்டுள்ளன. கால பைரவரின் கழுத்தில் கண்டமாலை, சரப்பள்ளி, காதில் பத்ரகுண்டலமும் அழகு செய்கின்றன. ஜடாமகுடமுறைய இவரது தலையில் சந்திரப்பிறை காட்டப்பட்டுள்ளது. இந்த பைரவரின் பின்னே இவரின் வாகனம் இருக்கிறது. குமரி மாவட்ட கோவில்கள் உயரமான கால பைரவர் சிற்பம் இது என்கின்றனர். வெளிப்பிரகாரத்தில் நிறையவே மரங்கள் உள்ளன. கோவிலின் அமைதியான சூழலுக்கு இது மேலும் மெருகூட்டுகிறது. வெளிப்பிரகாரத்தை வலம் வந்த பின்பு கோவிலின் கிழக்கு வாசல் வழி உள்ளே நுழைந்ததும் ஓட்டுப்பணியில் அமைந்த மிகப்பெரிய மண்டபத்தை பார்க்கலாம். இது தரைமட்டத்திலிருந்து 60 சென்டிமீட்டர் உயரமுடையது. கருவறை வாசலுக்கு எதிரே மண்டபத்தின் நடுவில் வழிப்பாதை உண்டு. வடக்கு தெற்காக நீண்டு கிடக்கும் இந்த மண்டபத்தில் 13 பெரிய கல் தூண்கள் உள்ளன. இம்மண்டபத்தின் மேற்கூரை மரச்சட்டங்களும் உத்தரங்களும் இதன் பழமையை காட்டுகின்றன. இம்மண்டபத் தூண்களில் அஞ்சலிகஸ்த அடியவர்கள், வேணாட்டரசர்களின் சிற்பங்கள் உள்ளன. இவை மிக சாதாரணமான வேலைப்பாடுகள் உடையவை. இந்த மண்டபத்திற்கும் கருவறைக்கும் இடையே நந்தி மண்டபம் உள்ளது. 4 தூண்கள் கொண்ட இக்கல் மண்டபத்தின் அமைப்பின்படி இதன் காலத்தை கணக்கிட முடியவில்லை. இம்மண்டபம் தரைமட்டத்திலிருந்து 90 சென்டிமீட்டர் உயரமுடையது. கருங்கல் பாவப்பட்ட தளமுடையது. இதன் தூண்கள் நாயக்கர் கால கட்டுமான அமைப்பை சார்ந்தவை. தூண்களின் பொதிகையும் வேலைப்பாடும் பழமையானவை. இந்த மண்டப தூண்களின் மேல் நிற்கும் கூரையும் தூண்கள் பொருத்தப்பட்ட முறையும் பழைய கட்டுமான கல் வடிவங்களை பயன்படுத்தி இம்மண்டபம் கட்டப்பட்டுள்ளதோ என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது. நந்தி மண்டபத்தின் வடபகுதி மேடையில் உள்ள கல்வெட்டு கிபி 9வது நூற்றாண்டு என வரையறை செய்யப்பட்டிருந்தாலும் மண்டபத்தின் காலம் பிற்பட்டது என்ற சந்தேகத்தை இதன் அமைப்பு எழுப்புகிறது. பழைய கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்ட கற்கள் இந்த மண்டப வேலைக்கு பயன்பட்டிருக்கலாம். நந்தி மண்டபத்தில் உள்ள நந்தி 45 சென்டிமீட்டர் உயரமும் 90 சென்டிமீட்டர் நீளமும் உடையது. கல்லால் ஆன இந்த நந்தி சிற்பம் வேலைப்பாடு உடையது. இந்த நந்தியின் கழுத்தில் உள்ள மணிகளும் கயிறும் தெளிவாக காட்டப்பட்டுள்ளன. கோவிலின் தெற்கு, மேற்கு, வடக்கு பகுதிகளில் ஓட்டுப்பணியிலான திருச்சுற்று மண்டபம் உண்டு. 3 புறமும் 19 சாதாரண அமைப்புடைய கல் தூண்களை கொண்ட இச்சுற்று மண்டபம் தரைமட்டத்திலிருந்து 65 சென்டிமீட்டர் உயரமுடைய திண்ணையை கொண்டது. மேற்கு வடக்கு சுற்று மண்டபத்திலிருந்து வெளியே செல்ல வாசல் உண்டு. திருச்சு
திருச்சுற்று மண்டபத்தின் தென்

கிழக்கில் மடப்பள்ளியும் வடகிழக்கில் சிறு அறையும் கிணறும் உள்ளன. தெற்கு வெளிப்பிரகாரம் கருவறையை ஒட்டி கிழக்கு நோக்கியபடி வெட்ட வெளியில் மேடை மேல் சாஸ்தாவின் கல் சிற்பம் உள்ளது. இது பரிவார தெய்வம். சாஸ்தாவின் சிற்பம் குறைப்பட்டிருப்பதால் இதன் மேல் பித்தளை கவசம் போர்த்தியுள்ளனர். இது அமர்ந்த கோலமுடையது. ஒரு காலை மடக்கியபடி யோகப்பட்டத்துடன் சாஸ்தா இருக்கிறார். இவரது ஒரு கையில் செண்டு காட்டப்பட்டுள்ளது. வடக்கு உள்பிரகாரத்தின் நடுப்பகுதியில் நிர்மாலிய மூர்த்தி சிவலிங்க வடிவில் இருக்கிறார். ஆவுடையில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இவருக்கு வழிபாடு கிடையாது. கேரள தாந்திரிக முறைப்படி நிர்மாலிய தேவருக்கு வழிபாடு நடத்தக்கூடாது என்பது நியதி என்கின்றனர். மூலவரான மகாதேவர் கிராதமூர்த்தி பசுபதி இருக்கும் ஸ்ரீகோவில் கருவறை, நடுமண்டபம், முன்மண்டபம் என மூன்று பகுப்பை உடையது. கல்லாலானை மண்டபத்தின் கட்டுமானம் இதன் பழமையை கூறுகிறது. ஸ்ரீகோவிலின் முன்மண்டபத்தை விட நடுமண்டபமும் கருவறை பகுதியும் அகலமானவை. மூலவர் இருக்கும் கருவறை சுற்றி வருவதற்குரிய வசதி உடையது. கருவறை மேற்கு சுவரில் ஜன்னல் உண்டு. கருவறைக்கு காற்றும் வெளிச்சமும் செல்வதற்குரிய இத்தகு வசதி பிற கோவில்களில் குறைவு. ஸ்ரீகோவிலின் முன்மண்டபத்தையும் நந்தி மண்டபத்தையும் இணைக்கும் மண்டபம் உண்டு. இதில் உள்ள சோபனப்படி அமைப்பு பிற சிவன் கோவில்களில் இருப்பதைப் போல உள்ளது. ஸ்ரீகோவிலின் விமானம் மூன்று அடுக்குகளை கொண்டது. தெற்கு பக்க விமானத்தின் மேலிருந்து கீழாக முதல் அடுக்கிலும் மூன்றாம் அடுக்கிலும் தட்சிணாமூர்த்தியின் உருவம் அமைந்துள்ளது. நடு அடுக்கில் வீணா தட்சிணாமூர்த்தி இருக்கிறார். இவரின் இரு பக்கங்களிலும் துவாரபாலகர்கள் காட்டப்பட்டுள்ளனர். மேற்கு விமானம் முதல் அடுக்கில் மேற்கு பார்த்து விஷ்ணு சங்கு சக்கரதாரியாக நின்ற கோலமாக உள்ளார். இரண்டாம் அடுக்கில் நரசிம்மரின் அமர்ந்த கோல வடிவம் உள்ளது. மூன்றாம் அடுக்கில் யோக நரசிம்மர் இருக்கிறார். வடக்கு விமான பகுதியில் மூன்று அடுக்குகளிலும் கமண்டலம் அச்சமாலையுடன் பிரம்மா இருக்கிறார். விமானத்தில் வேறு சிற்பங்கள் இல்லை. பூச்சிக்குன்னி மலை அடிவாரத்தில் அமைந்த கோவிலின் முன்புறம் கோவிலுக்கு சொந்தமான நீராடும் குளமும் பின்புறம் விவசாயத்திற்கு பயன்படும் பூக்குளமும் உள்ளன. இந்த கோவிலின் விமானம் அண்மை காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது. பழைய அமைப்பு அப்படியே இருக்கும்படி செப்பம் செய்யப்பட்டுள்ளது. இக்கோவிலில் ஆண்டு திருவிழா கிடையாது. மாசி மாத மகா சிவராத்திரி விழா மூன்று நாட்களாக நடக்கிறது. இக்கோவிலுக்கென்று கொடிமரமோ வாகனமோ கிடையாது. திருவாதிரை பிரதோஷம் போன்ற சிறு விசேஷங்கள் சிறப்பாக இந்த கோவிலில் நடத்தப்பட்டு வருகின்றன.

0: ஜெயச்சந்திரன் சமூக ஆர்வலர் சார்.
1: இந்த கோயில் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் சொல்லுங்க.
0: அதாவது இந்த சிவாலயத்தை பொறுத்தவரையில் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் 12 திருக்கோவில்கள், சிவாலய திருக்கோவில்கள் இருக்கின்றன. அந்த 12 சிவாலய திருக்கோவில்களில் இது 6வது திருக்கோவில். ஸ்ரீ பன்னிப்பாகம் மகாதேவர் பெரிய ஆலயம், அங்கே வந்து வருஷந்தோறும் அந்த சிவாலய ஓட்டத்தில் வரக்கூடிய பக்தர்கள் இந்த கோவிலை தரிசனம் செய்துவிட்டு தான் செல்வார்கள். அந்த விதத்தில் சிறப்பு மிக்க இந்த திருத்தலமானது கும்பாபிஷேகம், மகா கும்ப அஷ்டபந்தன் மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது இந்த திருக்கோயில் வந்து கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற்று இருக்கு. இந்த நல்ல நாள்தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இப்போ திருக்கோயில் பத்தி ஒரு பக்தர் சொன்னதை கேட்டோம். வணக்கம். இப்ப நம்ம ஒரு பெண் பக்திய சந்திக்கலாம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
2: ஓம் நம சிவாயா. பாக்கியலட்சுமி ஜெயக்குமார் என் பேரு.
1: இந்த திருக்கோவில்ல உங்களுக்கு ஏதாவது ஆன்மீக அனுபவங்கள் இருந்தா அதை பத்தி சொல்லலாம், இல்ல திருக்கோயில் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கலாம், சொல்லுங்கம்மா.
2: கன்னியாகுமரி மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற சிவாலய ஓட்டத்தின் 12 ஆலயங்களில் 6வது சிவாலயமாக திரு பன்னிப்பாகம் அருள்மிகு மகாதேவர் ஆலயம் விளங்குகிறது. இக்கோவிலில் மூலவர் கிராதமூர்த்தி ஆவார். இது ஒரு பழமையான தொல்லியல் வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயமாகும். இக்கோவிலில் 3 முக்கிய கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. ஆனால் எதுவுமே இக்கோவிலின் தோற்றத்தை பற்றியோ எப்போது கட்டப்பட்டது என்றோ குறிப்பிடப்படவில்லை. 9வது நூற்றாண்டை சார்ந்த கல்வெட்டு ஒன்று பகவானுக்கு தவறாமல் தீபம் ஏற்ற 20 பழங்காசு வழங்கப்பட்டதை குறிப்பிடுகிறது. கிபி 1559 வருட கல்வெட்டு ஒன்று நந்தி மண்டபத்தில் காணப்படுகிறது. இது இறைவன் முன் புல்லாங்குழல் வாசிக்கும் நயினார் அழகன் ஆய்க்குட்டி என்பவருக்கு நிலம் தானமாக வழங்கப்பட்டதை குறிப்பிடுகிறது. இவ்வாலயத்தின் மிக சிறப்பு வாய்ந்த திருவிழாவாக மகா சிவராத்திரி திருவிழா 5 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தினசரி பூஜைகள் தவறாமல் நடைபெறுகின்றன. இத்திருக்கோவிலில் விநாயக பெருமான், சாஸ்தா, நாகர் மற்றும் கால பைரவர் அமர்ந்து அருள் பாலிக்கின்றனர். எல்லா மாதமும் சதுர்த்தியில் விநாயக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் தீபாராதனையும் நடைபெறுகிறது. சபரிமலையில் நடைபெறும் மண்டல பூஜை காலங்களில் சாஸ்தாவிற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. எல்லா ஆயுள நட்சத்திரத்துக்கும் நாகருக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்கார தீபாராதனையும் நடைபெறுகிறது. தேய்பிரை அஷ்டமியில் பைரவருக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்கார தீபாராதனையும் நடைபெறுகிறது. எம்பெருமான் ஈசனுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் எல்லா பிரதோஷ நாட்களிலும் சிறப்பாக அபிஷேகமும் அலங்கார தீபாராதனையும் நடைபெறுகிறது. எல்லா திங்கட்கிழமையும் மதியம் 12:30 மணிக்கு தீபாராதனையும் அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் நடைபெறும். எல்லா நாட்களிலும் காலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 9 மணிக்கு தீபாராதனை நடைபெறும். மாலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு 6:45 மணிக்கு இரவு தீபாராதனை நடைபெறும். மிகவும் சிறப்பாக அனைத்து பூஜைகளும் தினமும் நடைபெற்று வருகிறது. எத்தனை வேண்டுதல்கள் இருந்தாலும் பகவான் சன்னிதியில் நாம் வேண்டுவது அனைத்தும் நிறைவேறுகிறது.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்க வாழ்க்கையில ஏதாவது இறைவன் வேண்டுதல் வச்சு ஏதாவது நடந்த அனுபவங்கள் இருந்தா அதை சொல்லுங்க.
2: நான் இத்திருக்கோவிலுக்கு வந்து 30 வருடங்கள் ஆகின்றன. நான் இத்திருக்கோவிலுக்கு வரும்போது மிகவும் ஏழ்மையான நிலையில் தான் இருந்தேன். என்றும் இறைவனை காண இந்த ஆற்றங்கரை வழியாகவே வருவேன். அப்போது வெறும் காடாகவே இருந்தது இந்த பூமி முழுவதும். இந்த ரோடுகள் வசதிகள் அப்போது இல்லை. ஆனாலும் நான் இந்த திருக்கோவிலுக்கு ஆற்றங்கரை வழியாக வந்தாலும் தினமும் இறைவனை காண்பதே என்னுடைய தொழிலாக நான் வைத்திருந்தேன். அந்த பகவானுடைய அனுகிரகத்தினால் இன்று நான் மிகப்பெரிய வேலையில் இருக்கேன். கை நிறைய சம்பளம் வாங்குகிறேன். பகவானுக்கு என்னால் ஆனதை அவ்வப்போது சிறு சிறு தொண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பகவான் என்னுடைய வேண்டுதல்களை அத்தனையும் நிறைவேற்றியிருக்கிறார். மிகவும் சந்தோஷமாக என் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன். பகவானுக்கு நன்றி. ஓம் நம சிவாய.
1: ரொம்ப உங்களுடைய அனுபவத்தை சொல்றீங்க.
2: ரொம்ப சந்தோஷமாவே இருக்கிறேன். எல்லா காரியமும் பகவான் எனக்கு நல்லபடியா செய்து தந்திருக்காங்க. என்னுடைய வேண்டுதல் அத்தனையும் பகவான் நிறைவேற்றியிருக்கிறார்.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா, நன்றி. இப்ப நம்ம ஒரு இன்னொரு பெண் பக்தியை சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
3: செல்லா ராஜசேகர்.
1: நீங்க எந்த ஊர்ல தான் இருக்கீங்களா? சரி, உங்களுக்கு இந்த கோயில்ல வழிபட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆன்மீக அனுபவங்கள் இருந்தா, இல்ல இந்த கோயில் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் இருந்தா கூட நம்ம கிட்ட சொல்லலாம், சொல்லுங்கம்மா.
3: மனம் உருகி கடவுள்கிட்ட கேக்குறது கண்டிப்பா நடக்கும். எனக்கு நிறைய அனுபவம் உண்டு.
1: நம்பிக்கை தான் தெய்வம்னு சொல்லுவாங்க இல்லையா? கடவுள் மேல நம்ம வைக்க வேண்டியது நம்பிக்கை தான். நம்பிக்கையோட இறைவன் வழிபடும் போது நம்ம நினைச்ச காரியம் கண்டிப்பா இறைவன் நடத்தி கொடுப்பாரு. அதை பத்தி உங்களுடைய 1-2 சம்பவங்கள் ஏதாவது நீங்க சொல்லலாம்.
3: முதல்ல எனக்கு கல்யாணம் பண்ணி வரும்போது மக மூத்தவன் அபாஷன் ஆவிய நிலைமையில இருந்தது. அந்த நேரத்துல நான் பகவானை வேண்டினேன், எனக்கு நீ முதையா தந்த பிள்ளைய எனக்கு 100 ஆயுசா தரணும் அப்படி நான் அதுக்கு ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன். என் பிள்ளை இன்னைக்கு வரைக்கும் நல்லா தான் இருக்கேன், நல்லா இருக்கேன். இந்த கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தது நோயினுடைய சொல்லிட்டு, ஆனா டாக்டரே கைவிட்டது, அது கண்டிப்பா அபாஷனுக்கு தான் சான்ஸ் இருக்கு. அந்த உள்ள நீங்க எவ்வளவு தூரம் கவனமா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் நான் பகவான்கிட்ட கேட்டது, பகவான் நல்லபடியா
1: நடத்தேன்.
3: 22 வயசு வரைக்கும் நல்லா இருக்கேன்.
1: 22 வயசு ஆயிடுச்சு இல்லையா? சரிமா, ரொம்ப இதுக்கு உணர்ச்சி பெருக்கோடி உங்க அனுபவத்தை சொன்னீங்க.
3: எல்லாமே பகவான்கிட்ட நாம மனசு உருகி கேட்டது எல்லாமே நடந்தது. எனக்கு இன்னும் நிறைய கேட்டுதான் இருக்கிறோம். பகவானுக்கு நிறைய நன்றிகள். நல்ல காரியம் நான் எல்லாம் நினைச்சு கூட பாக்காத அளவுக்கு பகவான்
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றி.

0: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய திருக்கோவில் சிவாலய ஓட்டத்தின் 6வது சிவாலயமாக இருக்கக்கூடிய திருப்பன்னிப்பாகும் அருள்மிகு மகாதேவர் திருக்கோவில். இந்த திருக்கோவில் கும்பாபிஷேக பெருவிழாவுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இப்போ நம்ம ஒரு பக்தரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: என்னுடைய பேர் அபிலாஷ். என்னோடய ஊர் பார்த்தீங்கன்னா முட்டைக்காடு.
0: இதே ஊர் தான். இப்போ தினமும் சிவாலயத்துக்கு ஒருடைய பழக்கம் இருக்கா?
1: கண்டிப்பாக சிவாலயத்தை டெய்லி காலையிலையும் சாயங்காலம் டெய்லி வரது உண்டு.
0: இந்த கோவில் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் சொல்லுங்கள். இந்த இறைவனை வணங்கி உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் இருந்தால் அதையும் சொல்லலாம்.
1: நம்ம ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா கிராதமூர்த்தி ரூபத்தில் இந்த சிவபெருமான் வந்து இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இல்லை, தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி கிராதமூர்த்தி ரூபத்தில் சிவபெருமான் இருக்கிறது நம்ம இந்த ஆலயத்தில் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க கடவுள்களுக்கு நிறைய சக்திகள் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா நாகர் நம்ம ஆலயத்தினுடைய பின்புறமாக இருக்குது. நாகர் வழிபாட்டில் வந்து ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு அங்கே வந்து ஸ்பெஷலாக பூஜை பண்ணுவாங்க. எனக்கு வந்து பர்சனலாக ஒரு என்னாச்சுன்னா அந்த நான் இந்த ஊர் வந்து 1.5 வருஷம் தான், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி டெய்லி காலையில சாயந்தரம் நைட்டு எங்க போனாலும் பாம்பு பாக்குறது, தூங்குனா கனவுல கூட அந்த பாம்பு தான் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ என்னாச்சுன்னா நான் இங்கே உள்ள நம்ம போட்டிகிட்ட சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் வந்தது கிடையாது. இப்போ கொஞ்ச நாள் அடிக்கடி எங்கே பார்த்தாலும் இந்த பாம்போட இது ரொம்ப இதாக இருந்துட்டு இருக்கு. போட்டி சொன்னார் நாளைக்கு காலையில் எப்படி வந்து நீங்கள் வந்து நாகருக்கு அபிஷேகம் பண்ணுங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, அடுத்த நாளில் இருந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 6-7 மாதம் ஆயிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும் பாம்பை கண்ணில் காட்டவே இல்லை. அது வந்து ரொம்ப பயமாயிருச்சு. நைட்டு தூங்கும்போது கூட நம்ம பக்கத்தில் பாம்பு அப்படி ஊந்து வர மாதிரி அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அந்த இது எதுவுமே இல்லை, அது ஒரு பெரிய விஷயமா சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கோவிலில் சிவபெருமானுக்கு மட்டும் இல்லாமல் சுத்தி இருக்க எல்லா கடவுளுக்குமே ஒரு நாள் வச்சிருக்காங்க. இப்போ சைட்ல பாத்தீங்கன்னா கால பைரவர் இருக்காங்க, அஷ்டமிக்கு அன்னைக்கு கால பைரவருக்கு வந்து ஸ்பெஷலா பூஜை பண்றாங்க. அப்புறம் நாகருக்கு பாத்தீங்கன்னா ஆயுள் நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு பண்றாங்க. சித்தர் பீடம் இருக்கு, சித்தர் பீடத்துக்கு பாத்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு சித்தர் பீடத்துக்கு சிறப்பு அபிஷேகம் பண்றாங்க. அப்புறம் வந்து பிள்ளையார் இருக்காங்க, பிள்ளையார் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சங்கடன சதுர்த்தி அன்னைக்கு வந்து அவங்களுக்கும் ஸ்பெஷலா பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து மட்டும் இல்லாம வெளியூர்ல இருந்து வெளி மாநிலங்கள்ல இருந்து கூட நிறைய ஆட்கள் நம்ம கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. மத்த எல்லா சிவாலயங்கள்லேருந்து நம்ம ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இயற்கை எழில் கொஞ்சம் இடமா இருக்கு. வேற ஆலயங்கள்ல இந்த மாதிரி இல்லை, நம்ம கோயில் வந்து இருக்கிற இடம் வந்து ரொம்ப இயற்கை எழில் கொஞ்சம் இடமா இருக்கு. அது மட்டும் இல்லாம சிவாலயத்து அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வேற எந்த இடத்துலையும் இந்த இயற்கையான விளைகிற பொருட்கள் இருக்கு இல்லையா, வெள்ளரி பூசணிக்காய் இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் வேற எல்லா கோயிலையும் அதிகமாக காணாது. நம்ம கோயில மட்டும் இந்த மாதிரி இயற்கையை விளையிற பொருட்கள் வந்து அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ஃபுல்லாவே இருக்கும். ஆட்கள் வந்து இங்க எதிர்பார்த்தே வருவாங்க, இந்த கோயிலுக்கு போனா நம்ம இந்த மாதிரி ஐட்டங்கள் வாங்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஆலயத்துல ரொம்ப ஸ்பெஷல் எடுத்தே சொல்லலாம்.
0: கோயில் பத்தி வேற ஏதாவது தகவல் இருக்கா இருந்தா கூட நீங்க சொல்லலாம்.
1: கோயில் பாத்தீங்கன்னா நம்ம இந்த 12 சிவாலயங்கள்லயே ரொம்ப பழமையான கோவில் நம்ம கோயில். கல்வெட்டுகள் அதிகமா இன்னைக்கு எந்த கோயிலுமே கிடையாது. நம்ம கோயில பாத்தீங்கன்னா 3 கல்வெட்டுகள் இருக்கு. அப்புறம் கோயிலோட அமைப்பு பாத்தீங்கன்னா வெளிப்புறம் பார்க்கும்போது கேரளா மாடல் கோயில் மாதிரி இருக்கு, உள்ளாடி பார்க்கும்போது தமிழ்நாடு சைடு கோயில் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி அதுவும் இல்லாம இங்க உள்ள நந்தியும் பாக்குறதுக்கும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு, ஒரு இதோ ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்த மாதிரி இருக்கு.
0: ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றி.

0: பாடல் பாடுவதற்காக மூணு பெண் பக்தர்கள் இருக்காங்க. இப்ப அவங்கள நம்ம சந்திக்கலாம். அவங்க பாடுறதுக்கு தயாரா இருக்காங்க. வணக்கம்மா.
1: வணக்கம். ஓம் நம சிவாய. தொல்லை இரும்பிறவி சோழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே. எல்லை மறுவா நெறியழிக்கும் வாதவூர் எம் கோன் திருவாசகம் என்னும் தேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. பிறப்பருக்கும் விஞ்ஞகன் தன் தெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க. கரம் குவிவார் உண்மகிழும் கோன்கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. சிவனவன் என் சிந்தையுள் நின்று அதனால் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டார் எழிலார் களலிறஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானேன் என் பெருஞ்சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரம்.

0: மாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் இந்த இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகஞ்ச நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமானாம் விமல பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரு எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுமிப்பாய் நின்றொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனங்கனிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலோடு நெய்கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தியங்கும் புழுவழுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள் உருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீர்கழல்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பட்டறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கிட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒழியானே நீராய் உருக்கியன் ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈரென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்ந்தமை ஞானத்தால் கொண்டுணர்வா தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணருமிலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பரிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேனே மையா அரணேவோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்வெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிரளில் நட்டம் பயன்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருளர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிச்சாங்க
1: ரொம்ப அருமையா முழு உரிமை கண்களை மூடி பக்தி பரவசத்தோட சுப்பிரமணியம் சொன்ன காட்சி அமைப்பு பார்த்தோம் ரொம்ப நன்றிமா
2: ஓம் நம சிவாய சிவாய
3: நேர்கள் இதுவரை சிவாலய ஓட்ட நிகழ்வின் ஆறாவது திருக்கோவிலாக விளங்கும் திருப்பன்னிப்பாகம் ஸ்ரீ மகாதேவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஐ மணிகண்ட பிரபு, நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.

0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101, நேரம் 5:36. பண்பலையில் இனி திரை செய் கேட்கலாம். கேட்பதற்கு முன்,
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: எலும்பு முடிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முடிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி.
0: நிகழ்ச்சியில் கேட்கலாம் நான் கடவுள் திரைப்பட பாடல்.

0: ட்ரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
1: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
4: எங்கும் இனிமை எதிலும் புதுமை. இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 5:42. நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் செடி.

வேளாண் பெருமக்களே, இது உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. ஆடு மற்றும் கோழி வளர்ப்பு அனுபவங்கள் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் இடைக்கோடு ஆர். ராஜேஷ் அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்களில் உயிர் உரங்களின் முக்கியத்துவம் குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ். சுரேஷ் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நேர்களை, நாளை காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலி பழைய பாடல்களின் பொற்காலம் சித்திரம் கேட்கலாம். படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம். குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைசை நிகழ்ச்சியில். இனி கல்வனின் காதலி திரைப்படத்திற்காக வருகிறது பாடல்.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ் கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டே?
5: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
6: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட் நாகர்கோவில்.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: நமது குமரி பண்பலை 101 இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 திரைசை, 6:40 திரைசை, 7:00 திரைசை, 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி மணிகண்டன் அவர்கள். இரவு 7:25 திரைசையை தொடர்ந்து 7:30 உழவர் உலகம். இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, ஆடு மற்றும் கோழி வளர்ப்பு அனுபவங்கள் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் இடைக்கோடு ஆர் ராஜேஷ் அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்களில் உயிர் உரங்களின் முக்கியத்துவம் குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். இரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 திரைசை. இரவு 9:15 திரைசை, 9:30 பவனி வரும் குமரி நிலா நிகழ்ச்சியில் திரைசை கேட்கலாம். இரவு 10:00 ரவிவாசரி அகில பாரத இசை நிகழ்ச்சியில் நீரஜ் மிஸ்ரா அவர்களின் சிதாரிசை இடம்பெறும். இன்றிரவு 11:00 மனசு மயங்கும் திரைசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரைசை கேட்கலாம். நாளை அதிகாலை 5:00 முதல் 6:00 வரை மங்களநாதம் இடம்பெறும்.

0: ஐந்துக்கு தென்குமரி தேனலையில் திரைசை. செய்திச் சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி மற்றும் 5 மணி. காலை 8:05 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம் அறியலாம். 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சியை தொடர்ந்து திரையிசை. 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி வானொலி பழைய பாடல்களின் பொற்காலம், சித்திரம் கேட்கலாம், படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம். 9:05 வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் திரையிசை கேட்கலாம். 10:05 மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் இடம்பெறும். 10:30 திரையிசை. மீண்டும் 11:05 மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேயர்களே, நமது பண்பலையின் நிகழ்ச்சிகளையும் தவறாமல் கேளுங்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani, the news read by Nishit Kumar. All preparations are in place for counting of votes for the assembly elections in 4 states of West Bengal, Keralam, Tamil Nadu, Assam and the Union Territory of Puducherry to take place tomorrow. Voting for all 126 seats in Assam, 140 in Keralam and 30 seats in Puducherry was held on the 9th of April. Polling for all 234 assembly constituencies in Tamil Nadu and for the first phase in West Bengal covering 152 seats was held on the 23rd of April. Voting for the second phase in West Bengal took place on the 29th of last month for 142 constituencies. In Assam, 40 centres have been set up across all 35 districts for the counting process amid tight security. The fate of 722 candidates, including 59 women, will be decided. In West Bengal, all preparations have been made at 77 counting centres across the state with multi-layered security in place to ensure transparency. Meanwhile, the Election Commission has taken the extraordinary step of cancelling the entire voting process in the Falta Assembly constituency of South 24 Parganas district in West Bengal. Fresh polling will be held on the 21st of this month across all 285 polling stations, including auxiliary booths. Counting of votes will be held on the 24th of May. We have more from our correspondent.
2: In its statement, the Commission explained that the decision followed reports of severe electoral offences and large-scale subversion of the democratic process during voting on 29th April. Observer reports highlighted serious irregularities, including tampering with electronic voting machines, intimidation of voters, and violations of polling rules. In several booths, ballot unit buttons were deliberately covered with black tape, preventing proper voting. Unauthorized individuals were also found entering polling stations and casting votes on behalf of others. Missing or inconsistent video footage further raised concerns about transparency. Shondipan Dashgupta, Akashvani News, Kolkata.
1: In Tamil Nadu, a total of 10,545 personnel are being deployed for the purpose of counting, supported by 4,624 micro-observers. In Puducherry, elaborate security and monitoring mechanisms are in place. Talking to Akashwani, Puducherry Chief Electoral Officer P. Jawahar said the entire process will be conducted in a transparent manner under the supervision of observers appointed by the Election Commission. In Keralam, senior officials reviewed the preparations at all the 140 counting centres in the state. An Indian space startup, Galaxy, today successfully launched the world's first Optosar satellite mission, Drishti, aboard SpaceX's Falcon 9 rocket from California in the United States. Weighing 190 kilograms, it is India's largest privately developed Earth observation satellite. Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi lauded the successful launch of Mission Drishti satellite by Bengaluru-based space startup Galaxy. 9 people were killed in a massive fire that broke out in a 4-story building at Vivek Vihar area of Shahdara in Delhi this morning. The blaze believed to have been triggered by an air conditioner blast spread

இனி நாளை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 குரல் அமுதம், தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 திரை இசை, 7 வட்டார செய்திகள், 7:05 திரை இசை, 7:10 அரும்புகளின் குறும்புகள், 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:30

0: rapidly through the upper floors, trapping residents as smoke filled the structure. 14 fire tenders were rushed to the spot to brought the blaze under control. Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have expressed grief at the loss of lives in the fire incident. Prime Minister Modi also announced an ex gratia of 2 lakh rupees from the PM's National Relief Fund to the next of the kin of each deceased. The injured would be given 50,000 rupees. Ministry of Electronics and IT today refuted news reports and social media posts saying Aadhaar's look may change by the end of this year to just a photo and a QR code alone. In a clarification, the ministry said there is no plan for any such changes. The WhatsApp channel of Akashwani News has successfully reached the milestone of 1 lakh followers. The WhatsApp channel provides daily news updates, breaking news and alerts. Iran has submitted a 14-point plan to United States outlining a framework aimed at ending the war on all fronts, including Lebanon. However, U.S. President Donald Trump expressed his dissatisfaction with the offer. He also indicated that Washington is unlikely to accept any framework that does not include firm guarantees preventing Tehran from developing nuclear weapons. And in IPL cricket, host Sunrisers Hyderabad have set a target of 166 runs for Kolkata Knight Riders in Hyderabad. In reply, Kolkata Knight Riders were 92 for 1 in 8.4 overs when reports last came in. Earlier, opting to bat first, Sunrisers Hyderabad were bowled out for 165 runs in 19 overs. In another match, host Gujarat Titans will face Punjab Kings in Ahmedabad at 7:30 p.m. And with that, we end this news bulletin.
1: சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:10.
4: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
6: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
3: சேவை செய்திகள். ஸ்ரீபன்னிபாகம் அருள்மிகு மகாதேவர் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் நாளை காலை 5 மணிக்கு நிர்மால்யம், 5:30 சிறப்பு அபிஷேகம், நாளை காலை 6 மணிக்கு மகா கணபதி உமம். பைங்குளம் கூட்டாலமூடு அருள்மிகு பத்ரேஸ்வரி தேவஸ்தான சித்திரை திருவிழாவில் இன்று மாலை 6:30 தீபாராதனை, இரவு 7 மணிக்கு இந்து சமய மாநாடு, இரவு 9 மணிக்கு அம்மன் பவனி. புலவர் விளை அருள் தரும் தேவி ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவிலில் சித்திரை கொடை விழா மற்றும் சித்ரா பௌர்ணமி விழாவில் இன்று இரவு 8 மணிக்கு அருள் தரும் தேவி ஸ்ரீ முத்தாரம்மனுக்கு சிறப்பு பூஜை. இரவு 12 மணிக்கு அருள்மிகு பிரம்மசக்தி பலவேசக்கார சுவாமி சுடலைமாட சுவாமிக்கு ஊட்டுப்படைப்பு சிறப்பு பூஜை. நாளை காலை 4 மணிக்கு தேவி ஸ்ரீ முத்தாரம்மனுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் ஊட்டுப்படைப்பு பூஜை. நாளை காலை 7 மணிக்கு அபிஷேக தீபாராதனை. மேலச்சங்கரன்குழி அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவிலில் இன்று மாலை 6:30 சிறப்பு பூஜை, இரவு 7 மணிக்கு பஜனை, நாளை காலை 6 மணிக்கு பூஜை. வில்லுக்குறி குளுமைக்காடு ஸ்ரீமன் நாராயணசுவாமி திருக்கோவிலில் அகில திரட்டு அம்மானை திருஏடு வாசிப்பு திருவிழாவில் இன்று இரவு 8:30 ஐயா வாகனத்தில் தெருவீதி வலம் வருதல், இரவு 9 மணிக்கு உகப்படிப்பு, நாளை காலை 5 மணிக்கு பணிவிடை, 5:30 துவையல் தவசு. புலவர் விளை ஸ்ரீமன் நாராயணசுவாமி கோவில் பட்டாபிஷேக விழாவில் இன்றிரவு 7 மணிக்கு திரியேடு வாசிப்பு, இரவு 10 மணிக்கு உமாம் வைத்து பணிவிடை. எறும்புக்காடு ஐயா ஸ்ரீமன் நாராயணசுவாமி திருநிழல் தாங்கல் திரியேடு வாசிப்பு திருவிழாவில் இன்றிரவு 8 மணிக்கு ஐயாவுக்கு பணிவிடை, 8:15 உகப்பெருக்கு.

புத்தளம் பொறுத்தட்டு விளை ஐயா வைகுண்டபதி சித்திரை தேர்திருவிழாவில் இன்றிரவு 7 மணிக்கு சரவிளக்கு மணி உகப்பெருக்கு ஐயா அன்னவாகனத்தில் பதிவலம் வந்து திருத்தேர் வீதிவலம் வந்து மக்களிடம் சுருள் ஏற்று அருள் பாலித்து பதிப்புகுதல். 9 மணிக்கு பணிவிடை முகப்பெருக்கு. ராஜாவூர் புனித மிக்கேல் அதிதூதர் திருத்தல திருவிழாவில் இன்று மாலை 6:15 ஜபமாலை திருப்பலி, நாளை காலை 5:30 திருப்பலி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட ஆளூர், தெங்கமுதூர் மற்றும் பத்மநாபபுரம், கன்னியாகுமரி, கொல்லங்கோடு ஆகிய 3 நகராட்சிகள், 41 பேரூராட்சிகள், 92 ஊராட்சிகளுக்குட்பட்ட பொதுமக்களின் குடிநீர் தேவைக்காக தேவையின் அடிப்படையில் பேச்சிப்பாறை அணையிலிருந்து கோதை ஆற்றில் நேற்று முதல் வரும் மே 31 வரை 1 வினாடிக்கு 40 கன அடி வீதம் அணையின் நீர் இருப்பை பொறுத்து தண்ணீர் திறந்துவிடப்படும். இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101, நேரம் 6:15. திரை இசையில் இனி கேட்கலாம் நீதானே என் பொன் வசந்தம் திரைப்பட பாடல்.

சதவீதம் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சதவீதம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி.

0: குமரி பண்பலை 101 திரைசை கேட்பதற்கு முன்
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: தாய்மை அடைவதற்கும் கருவில் உள்ள குழந்தையின் பாதுகாப்பிற்கும் ஒரே இடத்தில் தீர்வு. ஸ்பிரிங் ஃபர்டிலிட்டி அண்ட் ஃபீட்டல் மெடிசின் சென்டர், ஒழுங்கேசேரி, நாகர்கோவில். 8870711511.
6: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
7: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியு அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
8: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
9: இயற்கையின் மனம்
10: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
9: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்
10: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
9: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
10: தூய்மையின் நம்பிக்கை
9: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
10: தொடர்புக்கு
9: தென்னை மதிப்பு கூட்டு மையம்,
10: செண்பகராமன் புதூர்,
9: செல்
10: 7305336516.
11: Pontius Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.

0: தேதை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
1: வழிகாட்டுதலோட 40 வருட கல்வி அனுபவம் உள்ள
2: செயின்ட் ஜோசப் சட்ட கல்லூரிக்கு வாங்க. பிராக்டிக்கல் லேர்னிங், இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்,
1: பெஸ்ட் டீச்சிங்கும் கிடைக்கும்.
2: BA LLB, BBA LLB,
1: LLB, LLM படிக்கும் வாய்ப்பு.
2: புனித ஜோசப் சட்ட கல்லூரி, குமாரபுரம், RLY மொழி.
1: போன் 8925938618.
3: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை
4: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
3: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
4: பைபாஸ் அறுவை சிகிச்சை, KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
5: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
6: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
7: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.
8: கல்வி சேவையில் 17ஆம் ஆண்டை நோக்கி பயணிக்கும் கோட்டாறு மறை மாவட்டத்திற்கு சொந்தமான
9: செயின்ட் ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அம்மாண்டி விளை.
8: எமது கல்லூரி மாணவர்கள் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் நல்ல வேலையில் பணிபுரிகிறார்கள்.
9: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், பசுமை வளாகத்தோடு சிறப்பான உட்கட்டமைப்புகள்,
8: கல்வி உதவித்தொகை, வேலை வாய்ப்பிற்கான வளாக நேர்முக தேர்வு, கல்லூரி பேருந்து வசதி.
9: விளையாட்டு துறையில் சிறந்து விளங்கும் எங்கள் கல்லூரியின் பாடப்பிரிவுகள் இளங்கலையில்
8: இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்,
9: கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், காமர்ஸ்,
8: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி,
9: மைக்ரோபயாலஜி, விஷுவல் கம்யூனிகேஷன், கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப்.
8: முதுகலையில் இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ்,
9: கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ். பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியின் MBA வீக்கெண்ட் வகுப்புகள், முனைவர் பட்டத்தில்
8: இங்கிலீஷ், காமர்ஸ்.
9: இத்தனை சிறப்பம்சங்களை கொண்ட அம்மாண்டி விளை புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேருங்கள், பயன்பெறுங்கள்.
4: மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
8: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
4: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
8: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
4: தடிகாரன் கோணம் AJ நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077004.
8: AJ நியூரோ ரீஹாப் சென்டர், தடிகாரன் கோணம்.

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ் எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில். சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் இன்ஜினியர்ஸ் பில்ட் எக்ஸ்போ 2026 கட்டுமான பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சி மே 8, 9, 10 MDV ஹால் கோட்டாரில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. விசாலமான கார் பார்க்கிங், அனுமதி இலவசம். நீங்களும் பில்ட் எக்ஸ்போ வாங்க, உங்கள் கனவு வீட்டை தரமாக கட்டி முடிங்க.

0: தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிக்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி நாளை காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாநிலம் முழுவதும் 62 மையங்களில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் அதனைத் தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கு பின்னர் காலை 8:30 மணியளவில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி சுற்று வாக்குகளை எண்ணும் பணி, தபால் வாக்குகளை எண்ணும் பணி முடிந்தவுடன் தொடங்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அந்த செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தியுள்ளது. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும் மற்றொரு பகுதியில் வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் அதற்கான மேஜைகளில் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பணிகளை தனித்தனியே கண்காணிப்பதற்கென உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் நிலையில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 500 தபால் வாக்குகளுக்கு ஒரு மேஜை என்ற விகிதத்தில் அவை எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணியில் ஈடுபட்ட 360,000 அலுவலர்களில் 288,000 பேர் தபால் வாக்குகளை பதிவு செய்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தவிர தேர்தல் பணிக்காக நியமனம் செய்யப்பட்ட காவல்துறை அலுவலர்கள், தேர்தல் கண்காணிப்பு குழுக்களில் பணியாற்றியவர்கள் என 336,000 பேர் தபால் வாக்குகளாகவும் 110,000 பேர் தேர்தல் பணிச்சான்றிதழ் பெற்று நேரடியாக வாக்குச்சாவடிகளிலும் தபால் வாக்குகளை செலுத்தியுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் 173,000 பேர் தபால் வாக்கு செலுத்தியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சேவை வாக்காளர்கள் 18,000 பேர் வாக்களித்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதற்கிடையே மாவட்டங்களில் வாக்கு எண்ணும் பணிக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து எமது செய்தியாளர்களிடம் நேரடியாக கேட்கலாம். முதல்ல திருவள்ளூர் மாவட்டத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்து சொல்லுங்க தனசேகர்.
2: அதாவது பாத்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளான கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி, திருவள்ளூர், பூவிருந்தவள்ளி, ஆவடி, அம்பத்தூர், மதுரவாயல், திருப்பத்தூர் ஆகிய 10 சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பெருமாள்பட்டு மற்றும் செவ்வாய்ப்பேட்டை தொழிற்பயிற்சி கல்லூரி மையங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு நாளை வாக்கு எண்ணிக்கை

0: நடைபெற உள்ளது. ஒவ்வொரு இடங்களிலும் மூன்றடுக்கு பாதுகாப்பு அமைக்கப்பட்டுள்ளது. முதல் அடுக்கு அதாவது இன்னர் பெரிஃபெரி என்று சொல்லக்கூடிய இருப்பு அறையை ஒட்டியிருக்கும் இடங்களில் மத்திய காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இரண்டாம் வளையம் அதாவது அதற்கு அடுத்து இருக்கும் பெரிஃபெரி, அதை தமிழ்நாடு சிறப்பு காவல் படை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். மூன்றாவது வெளிப்புற பாதுகாப்பு அடுக்கில் கல்லூரியின் நுழைவாயிலிருந்து வாக்கு எண்ணும் மையத்தின் நுழைவாயில் வரைக்கும் மாநில காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மையங்களிலும் ஒரு காவல் உதவி ஆணையர் தலைமையில் இரண்டு இடங்களையும் சேர்த்து 387 மேற்பட்ட சிசிடிவி பொருத்தப்பட்டு வளாகம் முழுவதும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கைக்கான ஆயத்த பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
1: கோவை மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் பணிக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கு ஹரிஹரன்?
2: வணக்கம். நீங்க குறிப்பிட்டதை போல கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்திலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இங்குள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் தடாகம் சாலையில் அமைந்துள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் நாளை எண்ணப்பட இருக்கிறது. இதற்காக மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட காவல்துறையினர் கோயம்புத்தூர் மாநகரம் முழுவதும் பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். குறிப்பாக வாக்கு எண்ணும் மையம் அமைந்துள்ள தடாகம் சாலை, வடவள்ளி, இடையார்பாளையம், சாய்பாபா காலனி ஆகிய பகுதிகள் தற்காலிக சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு இந்த பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அறிவிப்பை மீறி ட்ரோன்கள் பறக்க விடுவோர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. அதேபோல் வாக்கு எண்ணும் பணிகள் நடைபெற உள்ளதையொட்டி தடாகம் சாலை, மேட்டுப்பாளையம் பிரதான சாலை, சாய்பாபா காலனி இணைப்பு சாலைகள் ஆகிய பகுதிகளில் போக்குவரத்து மாற்றத்திற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையமான அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதில் மாவட்ட காவல்துறையினரோடு மத்திய பாதுகாப்பு படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வெப் கேமராக்களின் மூலம் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் வரக்கூடிய வாகனங்கள், வரக்கூடிய நபர்கள், கொண்டுவரக்கூடிய பொருட்கள் அனைத்துமே லைவ் ஸ்ட்ரீமிங் தொழில்நுட்பம் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. நாளை வாக்கு எண்ணும் மையத்திற்கு வரக்கூடிய நபர்கள் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட QR கோடுடன் கூடிய அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே வாக்கு எண்ணும் மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இதேபோல நாமக்கல் மாவட்டத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து எமது செய்தியாளரிடம் கேட்கலாம். அங்கு வாக்கு எண்ணிக்கைக்காக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு?
3: நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி மையம் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. காலை 8 மணி அளவில் தபால் வாக்குகளும் அதனைத் தொடர்ந்து 8:30 மணி அளவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட உள்ளன. மொத்தமாக மாவட்டத்தில் 12,12,630 பேர் வாக்களிக்கின்றனர். தபால் வாக்குகளை எண்ணுவதற்காக 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் தலா 6 மேசைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக ஒவ்வொரு சட்டசபை தொகுதிக்கும் தலா 14 மேசைகள் வீதம், 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மொத்தம் 84 மேசைகள் போடப்பட்டுள்ளன. ஒரு சட்டசபை தொகுதிக்கு தலா 17 மேற்பார்வையாளர்கள், 17 உதவியாளர்கள், 17 நுண்பார்வையாளர்கள் என மொத்தம் 306 அலுவலர்கள் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடுகின்றனர். அதேபோல தேர்தல் முடிவுகளை அவ்வப்போது வழங்குவதற்காக நவீன ஊடக மையமும் அமைக்கப்பபட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கைக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாட்டு பணிகளும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. வாக்கு எண்ணிக்கையின் போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருமதி சு விமலா தலைமையில் துணை ராணுவ படையினர் உட்பட சுமார் 700 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். தேர்தல் முடிவுகள் வெளியாகின்ற நேரத்தில் அரசியல் கட்சியினர் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபடும் போது எந்தவிதமான அசம்பாவித சம்பவங்களும் நடக்காமல் இருக்க அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் துணை ராணுவம் மற்றும் காவல்துறையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர்.
1: வாக்கு எண்ணும் பணிக்கான ஏற்பாடுகள் குறித்து தகவல்களை வழங்கிய செய்தியாளர்களுக்கு நன்றி. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு நாளை காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள். வாக்கு எண்ணும் மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சார்பில் தேர்தல் ஆணையத்திற்கு மனு ஒன்றும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி சென்னையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்றும் திரு ஆர் எஸ் பாரதி நம்பிக்கை தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்தார்.

0: உள்ளது. இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி, மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பியுள்ளதாக குறிப்பிட்டார். இதனையே தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தும் என்றும் திரு நாராயணன் திருப்பதி கூறினார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், தென்காசி, திருநெல்வேலி உள்பட 15 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 2 வாக்கு எண்ணும் மையங்களில் 8 சட்டப்பேரவை தொகுதிகளுக்குட்பட்ட வாக்குகள் எண்ணப்பட உள்ளதாக ஆட்சியர் திரு கந்தசாமி கூறியுள்ளார். திருச்சியில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் 288 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. விளையாட்டுச் செய்திகள். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான காது கேளாதோர் கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா வென்றது. 3 20-20 மற்றும் 2 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்று இந்த தொடரை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிக்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101.
2: இனிமை ததும்பும் இன்ப மொழியில் இனிசை மீட்டுக் கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 6:41. திரை இசை கேட்கலாம்.

0: கேட்டது மான் கராத்தே திரைப்பட பாடல்.
1: கண்ணாடி இல்லாம ஆளி மாறி போயிட்ட?
2: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
3: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
0: நிகழ்ச்சியில் நீ காதல் கொண்டேன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நேர்களே, இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. ஆடு மற்றும் கோழி வளர்ப்பு அனுபவங்கள் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் இடைக்கோடு ஆர்.

ராஜேஷ் அவர்கள் நொடிகளில் சில நுட்பங்களில் உயிர் உரங்களின் முக்கியத்துவம் குறித்த தகவல்களை தருகிறார். திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். மெட்டிசைக்கும் மண்டுகளாய் காற்றலையில் ரீங்காரமிட்டு வலம் வந்து கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101 திரை இசை நிகழ்ச்சியில். இனிவரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் குங்குமப்பூவும் கொஞ்சம் புறாவும்.

ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைசை நிகழ்ச்சியில். இனி மனதோடு மழைக்காலம் படத்திற்காக வருகிறது பாடல்.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டே.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை காலை 10:05 11:05 மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: ஜி மணிகண்டன்.
1: மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற்றது. மயிலாடுதுறை, பூம்புகார் மற்றும் சீர்காழி ஆகிய மூன்று தொகுதிகளை கொண்ட மாவட்டத்தில் மொத்தம் 735,135 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். இதற்காக 951 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இதில் 54 மையங்கள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டு கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. பூம்புகார் தொகுதியில் 13 வேட்பாளர்களும், சீர்காழி தொகுதியில் 10 வேட்பாளர்களும், மயிலாடுதுறை தொகுதியில் 20 வேட்பாளர்களும் போட்டியிட்டனர். தேர்தலுக்காக 1504 வாக்குப்பதிவு எந்திரங்கள், 1140 கட்டுப்பாட்டு எந்திரங்கள் மற்றும் 1235 விவிபேட் எந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன. பாதுகாப்பு பணியில் 216 துணை ராணுவத்தினர், வெளிமாநிலத்தைச் சேர்ந்த 256 ஊர்காவல் படையினர் உட்பட 1668 போலீசார் ஈடுபட்டனர். மேலும் 4564 தேர்தல் பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டனர். இறுதியில் சீர்காழி தொகுதியில் 82.44%, மயிலாடுதுறை தொகுதியில் 79.67% மற்றும் பூம்புகார் தொகுதியில் 84.09% வாக்குகள் பதிவாகின. மொத்தம் மாவட்டத்தில் 82.14% வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்திய பள்ளி கல்வி விளையாட்டு ஆணையம் சார்பாக 69வது தேசிய அளவிலான கடற்கரை கைப்பந்து போட்டியானது கோவா மாநிலத்தில் உள்ள மிதான்மர் கடற்கரையில் நடைபெற்றது. இதில் தமிழக அணி சார்பாக சீர்காழி பெஸ்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியைச் சார்ந்த மாணவி ராகவி 17 வயதுக்குட்பட்ட பிரிவில் தேசிய அளவில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். மேலும் 10ஆம் வகுப்பு மாணவர் விஸ்வா 17 வயதுக்குட்பட்ட பிரிவில் தேசிய அளவில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். 2 தங்கப்பதக்கங்களை வென்று தமிழகத்திற்கும் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளவர்களை அனைவரும் வெகுவாக பாராட்டினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே குன்னம் கிராமத்தில் ஐயனார் கோவில் குளத்தை பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பயன்படுத்தி வந்துள்ளனர். அப்பொழுது முதலை இருப்பதாக தெரிய வந்ததை அடுத்து பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அச்சுறுத்தி வந்த முதலையை மீட்க சீர்காழி வனச்சரக அலுவலர் அயூப்கான் தலைமையில் வனவர், வனக்காப்பாளர், சுமார் 7 அடி நீளம் கொண்ட 50 கிலோ எடை கொண்ட முதலையை மீட்டு வனத்துறையினர் அணக்கரை பகுதியில் பாதுகாப்பாக விட்டனர். காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் ஆபத்துக்களை சமாளிக்க வெப்ப ஆலை மேலாண்மை மற்றும் தணிப்பு நடவடிக்கைகள் மிகவும் அவசியமானவை என அவர் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் வானிலை அறிவிப்புகளை தொடர்ந்து கண்காணித்து அதற்கேற்ற நீர்ப்பாசன மேலாண்மையை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசன முறைகளை பயன்படுத்துவது பயனுள்ளதாக இருக்கும். காலை அல்லது மாலை நேரங்களில் மட்டுமே பாசனம் செய்ய வேண்டும். பயிர்களின் வெப்பத்தை குறைக்க நிழல் வலை மற்றும் மூடாக்கு முறைகளை பயன்படுத்தலாம். மேலும் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை பகல் நேரத்தில் தெளிப்பதை தவிர்க்க வேண்டும். குறைந்த நீர் தேவையுள்ள கம்பு, ராகி, சிறுதானியங்கள் மற்றும் பயிர் வகைகள் போன்ற பயிர்களை சாகுபடி செய்வதன் மூலம் நீர் பயன்பாட்டை குறைக்கலாம். விதைப்பு காலத்தை மாற்றி அமைப்பதும் வெப்ப தாக்கத்தை குறைக்க உதவும். மா, எலுமிச்சை, கொய்யா மற்றும் காய்கறி பயிர்களுக்கு அதிகாலை அல்லது மாலை நேரங்களில் நீர் தெளிப்பதன் மூலம் மலர் உதிர்வை தடுக்கலாம். களை கட்டுப்பாட்டை மேற்கொண்டு மூடாக்கு முறைகளை பயன்படுத்துவதன் மூலம் நீர் விரயம் குறைக்கப்படும். மேலும் அதிக வறட்சி நிலை காணப்படும் போது பொட்டாசியம் குளோரைடு கரைசல் தெளிப்பது பயிர்களை பாதுகாக்க உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் அனைவரும் பயிர் காப்பீடு செய்து கொள்ள வேண்டும். நீர்ப்பாசன வசதி உள்ள இடங்களில் மட்டுமே சாகுபடி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முறையாக பின்பற்றுமாறு மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் விவசாயிகளிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின்

0: செயல்படும் விளையாட்டு விடுதிகளில் 2026-27 ஆண்டிற்கான செயற்கைக்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 7, 8, 9 மற்றும் 11 வகுப்புகளில் பயிலும் மாணவ மாணவியர்கள் www.sdat.tn.gov.in இணையதளம் மூலம் மே 3 மாலை 6 வரை விண்ணப்பிக்கலாம். மாவட்ட அளவிலான தேர்வு போட்டிகள் மே 7 மாணவர்களுக்கும் மே 8 மாணவியர்களுக்கும் மயிலாடுதுறை சாய் விளையாட்டு அரங்கில் நடைபெற உள்ளது. மேலும் தகவல்களுக்கு 9514000777 மற்றும் 7401703459 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி மணிகண்டன். சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உலகின் முதலாவது ஆப்டோசர் செயற்கைக்கோளான திருஷ்டி விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். அரசியல் சாசன அமைப்புகளின் மாண்பை குலைக்கும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். ஆதார் அட்டையில் விரைவில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. கம்போடியாவுடனான கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்பதற்கான இந்திய குழுவினர் அந்நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்றனர். 23 ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகின் முதலாவது ஆப்டோசேர் செயற்கைக்கோளான திருஷ்டி விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் நமது விண்வெளி பயணத்தில் மிகப்பெரிய சாதனை இது என்று குறிப்பிட்டுள்ளார். நமது இளையோரின் புதுமை கண்டுபிடிப்புகளின் வலிமைக்கு எடுத்துக்காட்டாக இது திகழ்கிறது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பெங்களூரைச் சேர்ந்த புத்துழல் நிறுவனமான கேலக்ஸ் ஐ வடிவமைத்துள்ள இந்த செயற்கைக்கோள் அமெரிக்காவின் கலிபோர்னியாவிலிருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. மேற்கு வங்கம், தமிழகம், கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 293 தொகுதிகளில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி 77 மையங்களில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மையங்களில் 200 கம்பெனிகளின் மத்திய படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். முதல் முறையாக காவல் பார்வையாளர்கள் இப்பணியை கண்காணிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். தமிழகத்தில் உள்ள 62 வாக்கு எண்ணும் மையங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. கேரளத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் 3 பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அசாமில் 40 வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்குகள் எண்ணப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். புதுச்சேரியில் வாக்கு எண்ணும் பணிகள் வெளிப்படைத்தன்மையுடன் மேற்கொள்ளப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஜவஹர் கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட பார்வையாளர்கள் வாக்கு எண்ணும் பணியை கண்காணிக்க உள்ளதாகவும் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த மையங்களில் வாக்கு எண்ணும் பணி காலை 8 தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் காலை 8:30 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதேபோல் கர்நாடகாவின் பாகல்கோட், தெற்கு தாவணகரே, நாகாலாந்தின் கோரிடாங், திரிபுராவின் தர்மா நகர், குஜராத்தின் உம்ரேத் மற்றும் மகாராஷ்டிராவின் ராகுரி, பாராமட்டி ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் நாளை எண்ணப்படுகின்றன. அரசியல் சாசன அமைப்புகளின் மாண்பை குலைக்கும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் அரசியல் அமைப்புகள், தேர்தல் ஆணையம், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் ஊடகங்களை தாக்கி வந்த எதிர்க்கட்சிகள் நீதித்துறை மீதும் தாக்குதலை தொடுப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளத்திற்கே இது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை உணராமல் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாகத்தான் காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல்களில் மக்கள் உரிய பாடம் புகட்டி வருவதாக திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு

0: கூறியுள்ளது. உலக அளவில் செய்யப்படும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் 46% இந்தியாவில் செய்யப்படுவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் உலகிற்கே இந்தியா வழிகாட்டியாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆதார் அட்டைகளில் விரைவில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என்று தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இவற்றை பொதுமக்கள் நம்ப தேவையில்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களிடையே தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு நாளை காலை 9 முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். இந்தோர் பீதம்பூர் பொருளாதார வழித்தடத்திற்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த திட்டத்திற்கான முதல்கட்ட பணிகள் 2,360 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் கூறினார். இந்த திட்டத்திற்காக நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு 60% நிலம் வீட்டு மனைகளாக அவர்களுக்கு திருப்பி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டிலேயே முதன்முறையாக இந்த முறை செயல்படுத்தப்படுவதாகவும் திரு மோகன் யாதவ் கூறினார். பஞ்சாபில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி அரசு அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுனில் ஜாக்கர் தலைமையிலான பிஜேபி குழுவினர் ஆளுநர் திரு குலாம் சந்த் கட்டாரியாவை சந்தித்து புகார் மனுவை சமர்ப்பித்தனர். அம்மாநில சட்டப்பேரவையின் ஒருநாள் சிறப்பு கூட்டத்தில் முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் மான் மது அருந்துவிட்டு பங்கேற்றதாகவும் அந்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆளுநர் விரிவான அறிக்கை கோர வேண்டும் என்றும் பிஜேபி அந்த மனுவில் கோரியுள்ளது. ஜார்க்கண்டில் 36 கொண்ட அரசியல் விவகாரங்களுக்கான குழுவை காங்கிரஸ் ஏற்படுத்தியுள்ளது. அம்மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான கூட்டணி அரசில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் இந்த குழு உடனடியாக செயல்பாட்டிற்கு வருவதாக அறிவித்துள்ளது. கம்போடியாவுடனான கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்பதற்கான இந்திய குழுவினர் அந்நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்றனர். இந்த கூட்டு பயிற்சி கம்போடிய விமானப்படை பயிற்சி மையத்தில் நாளை தொடங்கி வரும் 17 வரை நடைபெறவுள்ளது. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்காக ஈரான் முன்வைத்த புதிய திட்டம் ஏற்புடையதல்ல என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அணு ஆயுதங்கள் உருவாக்கப்பட மாட்டாது என்ற உறுதிமொழிகள் இதில் இடம்பெறவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். பிரான்சில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்தனர், 16 காயமடைந்தனர். அந்நாட்டின் வடகடலோர பகுதியில் 82 சென்று கொண்டிருந்த இந்த படகு என்ஜின் கோளாறு காரணமாக விபத்துக்குள்ளானதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். காயமடைந்தவர்களில் 3 நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அவர்கள் கூறினர். இதில் பயணம் செய்தவர்களில் பெரும்பாலானவர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் என்றும் இந்த விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆந்திரா, சத்தீஸ்கட், மேற்குவங்கம், சிக்கிம், கேரளம், பஞ்சாப் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: தற்போது சுமார் 1.5 உயரத்தில் தெற்கு சத்தீஸ்கர் முதல் குமரி கடல் வரை தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மே 3 முதல் 5 வரை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், மே 6 முதல் 8 வரை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல்,

0: மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும்.
1: 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான பயிற்சி ஆட்டங்களில் வெற்றி பெற்ற ஸ்வீட்டி முஸ்கான் உட்பட 10 பேர் இந்த அணியில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி வியட்நாமில் வரும் 23 தொடங்கி 31 வரை நடைபெறவுள்ளது. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான காது கேளாதோர் கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா வென்றுள்ளது. 3 20-20 மற்றும் 2 1-நாள் கிரிக்கெட் போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்று இந்த தொடரை கைப்பற்றியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகின் முதலாவது ஆப்டோசர் செயற்கைக்கோளான திருஷ்டி விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். அரசியல் சாசன அமைப்புகளின் மாண்பை குலைக்கும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். ஆதார் அட்டைகளில் விரைவில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. கம்போடியா உடனான கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்பதற்கான இந்திய குழுவினர் அந்நாட்டுக்கு புறப்பட்டுச் சென்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 7:25.

0: புதுப்பொலிவு.
1: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
2: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
3: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
4: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை, தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
5: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
6: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
7: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
8: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
9: நேரம் 7:30. இனி கேட்கலாம்

0: நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி பொல்லெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, ஆடு மற்றும் கோழி வளர்ப்பு அனுபவங்கள், இடைக்கோடு ஆர் ராஜேஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், நொடிகளில் சில நுட்பங்கள், உயிர் உரங்களின் முக்கியத்துவம், திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
3: முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
4: சிறுதானியங்கள் நாம் முன்னோர்கள் பயன்படுத்திய பாரம்பரிய உணவு. இவ்வுணவுகள் உடலையும் மனதையும் வளப்படுத்துவன. எனவே வரும் நாட்களில் நாம் பாரம்பரிய உணவாகிய சிறுதானியங்களை பயன்படுத்துவோம், உடலினை வலுப்படுத்துவோம்.
3: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: இப்பொழுது ஆடு மற்றும் கோழி வளர்ப்பு அனுபவங்கள் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் இடைக்கோடு ஆர் ராஜேஷ் அவர்கள்.
5: வணக்கம்.
6: வணக்கம்.
5: விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருடத்த அனுபவங்கள் இருக்கும்?
6: எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கிட்ட அனுபவம் இருக்கு ஐயா.
5: 10 ஆண்டுகள் வந்து அனுபவங்கள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி பயிர்கள் வந்து நீங்க சாகுபடி செய்றீங்க?
6: நான் வந்து வாழை, நல்ல மிளகு, தென்னை, ரப்பர் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. இது போக கால்நடையும் பண்ணிட்டு இருக்கேன்.
5: வாழையும் சாகுபடி செய்றீங்க, இது போக பார்க்கும்போது கால்நடையும் வச்சிருக்கீங்க.
6: ஆமா.
5: இப்ப வாழையை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி வாழை ரகங்களும் நீங்க சாகுபடி செய்றீங்க?
6: நாங்க செவ்வாழை, ரசகதளி, பேயன் பழம், அது மட்டி, அப்படி நிறைய இது எங்க ஊர்ல பண்றோம்.
5: வாழையிலன்னு பார்க்கும்போது பல ரகங்கள் வந்து நீங்க சாகுபடி செய்றீங்க. இது வந்து நீங்க வந்து குத்தகை எடுத்து பண்றதா இல்ல சொந்த நிலத்துல வந்து நீங்க சாகுபடி செய்யறதானா?
6: சொந்த நிலமும் இருக்கு, குத்தகைக்கும் பண்றோம்.
5: இப்ப சொந்த நிலத்திலன்னு பாக்கும்போது அதுல வந்து எந்த மாதிரி வாழை ரகங்கள் நீங்க சாகுபடி செய்றீங்க? குத்தகைக்குன்னு பாக்கும்போது அதுல எந்த மாதிரி ரகங்கள் வந்து நீங்க சாகுபடி செய்றீங்க?
6: சொந்த நிலத்துல எங்களுக்கு இப்போ பக்கத்துல ஒரு மரம் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அப்ப எங்களுக்கு அந்த தோட்டத்துக்கு ஓரத்துல நிழல் வரும். அப்ப நிழல் இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து பாளையங்கோட்டான், அப்புறம் கற்பூரவள்ளி, இதெல்லாம் வந்து நிழலை கொஞ்சம் தாங்கி வளரும் அந்த மாதிரி ரகம் வைப்போம். அப்ப சென்டர்லன்னா அதுக்கு ஒரு செவ்வாழை அந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து மட்டி மாதிரி, அது கொஞ்சம் வெயில் வேணும், அது கொஞ்சம் கேரும் கூடுதல் கொடுக்கணும். இந்த பாளையங்கோட்டம் பழம் எல்லாமே வந்து ரொம்ப நம்ம கண்டுக்கலனாலும் அது வளர்ந்து வந்துடும், அதோட ஈல்டு கொடுத்துரும், நிழலும் இருந்தாலும் அது வந்துடும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி கலப்பை நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.
5: இப்போ சொந்த நிலத்திலன்னு பார்க்கும்போது நீங்க கலப்பாட்டு தான் வந்து நீங்க அந்த வாழை சாகுபடி செய்றீங்க.
6: ஆமா.
5: இதே குத்தகை எடுத்து நீங்க பண்ணணும்னு பாக்கும்போது அதை எப்படி சாகுபடி செய்றீங்க?
6: குத்தகைக்குன்னா நாங்க ஒரே ரகம் தான், ஏத்தன் ஏத்த வாழை தான் ஃபுல்லாவே இருக்கும். அதுல நாங்க கலப்பினம் பண்ண மாட்டோம். என்னன்னா எல்லாரும் பக்கத்துல எல்லாமே ஏத்தன் வைக்கும் போது நாங்க மாத்தியும் அதை பண்ண முடியாது. அப்ப அதனால ஒரே ரகம் தான் நம்ம

0: குத்தகைக்கு எடுத்து பண்ணும்போது.
1: இப்ப நீங்க குத்தகை எடுக்கிற நிலம்னு பார்க்கும்போது அது வயல் பகுதி எடுக்கிறீங்களா இல்ல கரை பகுதி எடுக்கிறீங்களா?
0: வயல் பகுதி தான்.
1: வயல் பகுதி தான் வந்து நீங்க தேர்வு செய்து எடுக்கிறீங்க. இப்ப இந்த வயல் பகுதி நீங்க தேர்வு செய்து எடுக்கணும்னு பார்க்கும்போது வாய்மொழி மூலம் வந்து நீங்க குத்தகை எடுக்கிறதா இல்ல வந்து எழுத்து மூலம் வந்து நீங்க எழுதி கொடுத்து அப்படி குத்தகை எடுக்கிறது தானா?
0: எங்க ஊர்ல பத்தி எழுத்தொன்னும் கிடையாது. ஒரு வாழைக்கு இவ்வளவுங்கிற மாதிரி கேட்டு வாங்குவாங்க. எழுத்தொன்னும் கிடையாது. அங்க நம்ம பக்கத்து பக்கத்து ஆளு தானே, ஒரு நம்பிக்கை இருக்கும். அதனால அமௌண்ட் கொடுத்தோம்னா வாழை முடிகிற வரைக்கும் அவங்க லேண்டை நம்ம பயன்படுத்திக்கலாம்.
1: இப்ப ஒரு நிலத்துல பார்க்கும்போது எத்தனை வாழைகள் வந்து நீங்க சாகுபடிச்சிருக்கீங்க, அந்த வாழைக்குள்ள அந்த குத்தையை வந்து நீங்க கொடுக்கறீங்க. இப்ப வாழையை பொறுத்தவரை பார்க்கும்போது முதல்ல வந்து நம்ம கண்டு தேர்வு முக்கியம். இப்ப கண்டு தேர்வு பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க எங்க இருந்து தேர்வு செய்து எடுக்கிறீங்க?
0: நாங்க அந்த பாண்டியில இருந்து டம்போல ஏத்தி கொண்டு வந்துருவாங்க. அவங்கள்ட்ட தான் நாங்க கண்ணு வாங்குறோம். என்னன்னா நம்ம வேற ஒரு இடத்துல உள்ள கண்ணு நம்ம நடும்போது அது ஈல்டு நல்லா கிடைக்கும். நம்ம ஊர்ல உள்ள கண்ணை விட அந்த வேற ஒரு கரிசல் மண்ணில விளையிற அந்த கண்ணு வந்து நல்லா புஷ்டியா வளரும், ஈல்டு நல்லா கொடுக்கும்.
1: என்ன சொல்றீங்கன்னு பார்க்கும்போது இந்த வேற மாவட்டத்தில் உள்ள அந்த கண்டுகளை தேர்வு செய்யணும் பார்க்கும்போது நம்ம மாவட்டத்துக்கு வந்து வளரம்போ வந்து நல்ல ஒரு பலன்
0: கூடுதல் கிடைக்கும்.
1: இப்ப வாழையை பொறுத்தல பார்க்கும்போது அந்த பராமரிப்பு முக்கியத்துவம் வந்து எப்படி நீங்க கொடுக்குறீங்க ஒவ்வொரு ரகத்தை பொறுத்தல பார்க்கமா?
0: பராமரிப்புன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஒவ்வொரு மாசமும் நம்ம இயற்கை விவசாயத்தில் பண்ணும்போது வந்து நம்ம கொலை வெட்டி போடுறது, சாணி போடுறது, அந்த மாதிரி மாட்டோட யூரின் வரைக்கும் நம்ம 1 லிட்டருக்கு 10 லிட்டர் தண்ணி சேர்ந்து ஊற்றி மூட்டில் ஊற்றி கொடுத்துருவோம்.
1: அப்போ நீங்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து இயற்கை முறையில் தான் வந்து சாகுபடி செய்வீங்க.
0: ஆனால் முக்கியமான ஒரு உரம்னு பார்த்தீங்கன்னா மாட்டோட யூரின் தான். நாட்டு மாட்டோட யூரின்னா அது பயங்கர சத்து தாவரங்களுக்கு. செடியாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு செடியாக இருந்தாலும் இந்த மாட்டோ, ஆனால் மாட்டோட யூரின் நீங்கள் பயன்படுத்தும் போது டைரக்டாக 1 லிட்டர் யூரினை கொண்டு நீங்கள் வாழைக்கு முட்டில் ஊத்தக்கூடாது, அது வாழைப்பட்டு போயிடும். அதனால 1 லிட்டர் யூரின்ல 10 லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணி டைரக்டாகவும் ஊற்றலாம். இன்னொன்று வந்து அந்த சர்க்கரை எல்லாம் போட்டு ஒரு இது பண்ணுவாங்க, அது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். அது வந்து ஒரு பேரல்ல வந்து நாட்டு சர்க்கரை, அப்புறம் மீன் வேஸ்ட், இந்த மாட்டுச்சாணி இதெல்லாம் அது வந்து தலையிலையும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம், மூட்டுலையும் நம்ம அடிக்கலாம். அது வந்து இன்னும் வாழைகளை உடனடியா அந்த எனர்ஜியை எடுத்துக்கும்.
1: சாணி உரங்களை கொடுக்கற பொறுத்தளவு பார்க்கும்போது என்ன அளவுல வந்து ஒரு வாழைக்கு மூட்டில் நீங்க கொடுக்குறீங்க, எவ்வளவு இடைவெளி தள்ளி கொடுக்குறீங்க?
0: நாங்கள் வாழைக்கு மூட்டிலேயே ஒரு அடி தள்ளி சுற்றி நம்ம ரவுண்டாக வந்து ஒரு பெரிய வாழைக்கு 1 குட்டை வரைக்கும் போடலாம். 1 குட்டைங்கிறது 10 கிலோ பக்கத்தில் இருக்கும். கொடுத்து இன்னொன்று வந்து சாணியை நம்ம சின்னதுலேயே நம்ம கொடுத்தோம்னா தான் அது வளரும் போது அந்த சாணி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். கொடுக்கறது வந்து அந்த ஆரம்பத்திலேயே நம்ம ஹெவி ஃபுட்டு வந்து அதுக்கு கொடுத்துடணும். அப்போ தான் அதோட வளர்ச்சி நமக்கு. நம்ம தள்ளி கொடுக்கறத விட கொடுக்குற உரம் வந்து ஒரு 10 கிலோ சாணியை வந்து உடனே அதை சுற்றி வச்சோம்னா அது வளர்றதுக்கு அது மக்கி அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்ல. இப்போ நம்ம ஒரு 6 மாசத்தில் குலைக்கிற ஒரு வாழைக்கு 4வது மாசத்தில் வச்ச உரம் அதை எடுக்காது. அதனால ஆரம்பத்திலேயே நம்ம கொடுத்துருவோம்.
1: இப்போ உங்கள்கிட்ட வந்து பசுமாடுகள் இருக்கா?
0: ஆமா, பசுமாடு.
1: அப்போ அதுலேருந்து கிடைக்கிற அந்த சாணி உரங்களை வந்து நீங்கள் வந்து வாழைக்கு வந்து பயன்படுத்துறீங்க. ஆமா. நீங்கள் வந்து எல்லா ரகமும் வந்து நீங்கள் வந்து சந்தைப்படுத்தணும் பார்க்கும்போது உங்கள் தோட்டத்திலே வந்து வாங்க
0: மட்டி
1: பழங்களாகட்டும் சாகுபடி செய்யும்
0: இயற்கை முறையில செய்யும் போது நம்ம நார்மலா செய்யறத விட நல்ல டேஸ்ட் இருக்கும். டேஸ்டா இருக்கும். இன்னொன்னு வந்து அவ்வளவு சீக்கிரம் அழுகாது. இது நம்ம இயற்கை முறையில பண்றது. இப்போ மத்தது வந்து ஒரு 3 நாளையில அழுகுன்னா இது ஒரு 5 நாளைக்கு வரைக்கும் அழுகும். இன்னொன்னு வந்து இதுக்கு தோல் பிளாக் ஆனாலும் பழம் நல்லா இருக்கும். இந்த இயற்கை முறையில பண்றது. மத்தது வந்து தோல் நல்லா இருக்கும், உள்ள உரிச்சு பார்த்தா அழுகி இருக்கும். அந்த மாதிரி நிறைய நான் நோட் பண்ணியிருக்கேன்.
1: இது நீங்க இயற்கை முறையில சாகுபடி செய்யும் பார்க்கும்போது இப்ப உங்கள்ட்ட இருந்து வாங்கின மக்கள் திரும்ப வந்து வாங்கின அனுபவங்கள் இருக்கா?
0: நிறைய பேர் எங்கள்கிட்ட எங்களுக்கு இயற்கை முறையில உள்ளது வேணும்ங்கிற மாதிரி கேட்டு அது அதிக ரேட்டை நம்ம கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. அதுக்கு வந்து ரேட் கூடுதல் தான் இயற்கை முறையில நம்ம பண்றது.
1: கால்நடையை பொறுத்தல பார்க்கும்போது எந்த மாதிரி கால்நடைகள் வச்சிருக்கீங்க?
0: ஆடு, மாடு, கோழி அந்த மாதிரி வச்சிருக்கோம்.
1: ஆடுகளும் வச்சிருக்கீங்க, பசுமாடும் வச்சிருக்கீங்க, கோழிகளும் வச்சிருக்கீங்க. இப்ப இந்த கால்நடை வளர்க்கணும் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது?
0: அது வந்து எங்க அப்பா விவசாயி தான், எங்க தாத்தாவும் விவசாயி தான். அப்ப எங்க சின்ன வயசுல இருந்தே எங்களை வந்து சும்மா இருக்க விட மாட்டாங்க. கிராமத்துல நீங்க அப்படி பாத்தீங்கன்னா தெரியும், எங்களையும் ஒரு வேலையில ஈடுபடுத்துவாங்க. படிச்சுட்டு இருக்கும் போதே அது வந்து எங்களுக்கு அது பாரமா தோணாது, எங்களுக்கு அது என்ஜாய்மெண்டா தான் நாங்க எங்களுக்கு அது தோணும். அப்ப அப்பா வயலுக்கு போகும்போது வயல்லையும் கூட்டிட்டு போவாங்க. எங்களால முடியலனாலும் சின்ன வயசுல ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துட்டு போய் கோரிட்டு இருப்போம். இதுதான் எங்களோட என்டர்டைன்மெண்ட், எங்களோட விளையாட்டுன்னு பாத்தீங்கன்னா வயல்லே தான். சின்ன வயசுல இருந்தே அந்த வயல்லே வளர்ந்ததுனால

0: எங்களுக்கு அதன் மேலே இயற்கையாகவே எனக்கு உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துட்டு இருந்தது.
1: அப்போ அப்பா வந்து விவசாயம் செய்யுதுன்னு பார்க்கும்போது அவங்க கூட நீங்கள் கூட போனனாலன்னு பார்க்கும்போது அந்த விவசாயத்தில் வந்து உங்களுக்கு அனுபவம் ஏற்பட்டது.
0: ஆமாம்,
1: இப்போ கால்நடை பொறுத்தல பார்க்கும்போது எத்தனை பசுமாடுகள் வச்சுருக்கீங்க, எத்தனை ஆடுகள் வச்சுருக்கீங்க, எத்தனை கோழிகள் வச்சுருக்கீங்க?
0: நாங்கள் 15 ஆடுகிட்ட இருக்குது.
1: ஓ, 15 ஆடுகள்
0: ஆமாம்
1: வச்சுருக்கீங்க.
0: ஆமாம், ஒரு 150 கோழிக்கிட்ட இருக்குது. இப்போ பசுமாடு வந்து ஒன்று தான் வச்சுருக்கோம், நாட்டு மாடு. ஒரு
1: பசுமாடலன்னு பார்க்கும்போது நாட்டு பசு வந்து ஒன்று வச்சிருக்கீங்க.
0: ஆமாம்
1: ஆடுகளை பொறுத்தவரை பார்க்கும்போது ஒரு 15 ஆடுகள் வச்சிருக்கீங்க. கோழின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 150 கோழிகள் வச்சிருக்கீங்க.
0: ஆமாம்,
1: இப்போ இந்த கோழிகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நாட்டு கோழி ரகங்கள் வச்சிருக்கீங்களா, கலப்பின கோழிகள் வச்சிருக்கீங்களா?
0: கலப்பினமும் இருக்கும், கருங்கோழி இருக்கும், சாதா நாட்டுக்கோழியும் இருக்கும், மிக்ஸ் ஆகிருக்கும், வாத்தும் இருக்கு.
1: வாத்தும்
0: வாத்தும் இருக்கு.
1: வச்சிருக்கீங்க.
0: ஆமாம்,
1: இப்போ இந்த கோழி குஞ்சு பொறிக்கிறது பார்க்கும்போது நீங்களே வந்து இன்குபேட்டர் வாங்கி பொறிக்கிறதா, இல்லை வந்து கோழிக்கே அடை வச்சு பொறிக்கிறதா, இல்லை வெளி இடத்துல இருந்து வாங்குறதானா?
0: நாங்களாகவே அடை வைப்போம். சில கோழி வந்து முட்டை போட்டு நாங்கள் பார்க்காம இருப்போம், அப்போ அதே முட்டை போட்டு பொறிச்சு வரும். அடை வந்து நாங்கள் இங்குபெட்டரில் பொறிக்க வைக்கிறது இல்லை. நாங்கள் ஒரு சின்ன பெட்டியில் மணல் போட்டு முட்டையை அடுக்கி அடை கிடக்கிற கோழிக்கு உட்கார வச்சுருவோம், அது அழகாக பொறிச்சு வந்துடும்.
1: இப்போ அந்த கோழி கூட பொறுத்தல பார்க்கும்போது என்ன அளவில் வச்சுருக்கீங்க?
0: ஒரு 20க்கு 20 அளவுக்கு ஃப்ரண்ட்டு மட்டும் வலை, மீதி சுற்றி ஆலோபிராக் வச்சு கட்டியிருக்கோம்.
1: அதில் நீங்கள் வந்து பிரித்து அந்த மாதிரி வச்சுருக்கீங்களா, இல்லை ஒரே அளவு நிறப்பாட்டு வச்சுருக்கீங்களா?
0: கோழி குஞ்சுகளை மட்டும் சின்ன குஞ்சுகளை செப்பரேட்டாக அடைப்போம், மற்றதெல்லாம் ஒன்றா ஒரே கூட்டில் அடைச்சிருவோம்.
1: இது வந்து நீங்கள் திறந்து விட்டு வளர்க்குறதா, இல்லை
0: திறந்து தோட்டத்தில் விட்டு வளர்க்குறது தான். தோட்டத்திலேருந்து குதித்து அது பக்கத்து தோட்டத்தில் எல்லாம் போயிட்டு வரும்.
1: இப்போ நீ கோழி குஞ்சு வந்து நீங்கள் பொறிக்க வைக்கணும்னு பார்க்கும்போது முட்டை அடைக்காக தேர்வு செய்யணும்னு பார்க்கும்போது எப்படி தரமான முட்டைகளை வந்து நீங்கள் தேர்வு செய்து எடுக்கிறீங்க?
0: நாங்கள் இப்போ வந்து உள்ளதுலேயே சைஸ் கம்மியாக இருக்கிறத வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம், பெரிய சைஸ் முட்டைகளை அடக்கி நம்ம தேர்ந்தெடுப்போம்.
1: ஒரு கோழிக்கு அடை வைக்கணும்னு பார்க்கும்போது எத்தனை முட்டைகள் வந்து நீங்கள் தேர்வு செய்து எடுக்கிறீங்க?
0: ஒரு கோழிக்கு 15 முட்டை வைப்போம்.
1: அது வந்து எத்தனை நாள்ல இருந்து அந்த முட்டைகள் எடுக்கிறீங்க?
0: அது சமீபத்து முட்டையை தான் நம்ம தேர்ந்தெடுப்போம், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுன்னா அந்த முட்டை பொறிக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இப்ப போடுற முட்டையை உடனடியா எடுத்து அதுக்கு பொறிக்கிறதுக்கு வைப்போம்.
1: அது அடை வைக்கிறது இடம்னு பார்க்கும்போது தனியா வச்சிருக்கீங்களா?
0: இல்ல, அங்க பக்கத்துலயே இந்த ஆட்டுத்துக்குடல் எல்லாமே இருக்கு, அப்ப அதுக்கு மேல எங்கேயாவது கொண்டு அது முட்டை போடுறதுக்குன்னே அது ஒரு தேர்ந்தெடுக்கும் கோழி, தேர்ந்தெடுக்கிற அதே இடத்துல அதுக்கு அந்த முட்டையை வச்சு கொடுத்தோம்னா அது அப்படியே உட்காந்துரும்.
1: இப்ப இந்த 15 முட்டைகள் வந்து நீங்க ஒரு கோழிக்கு அடை வைக்கிறீங்க, இப்ப அந்த 15 முட்டைகள் வந்து பொறிப்பு திறன் இருக்க வாய்ப்பு இருக்குமா?
0: எடை ஒரு 3 கோழி 4 கோழி பொறிக்காமலேயும் போகும், சில டைம் 15 பொறிச்சு வரும், அப்படி மாறி மாறி நடக்கும்.
1: அது வந்து எப்படி நீங்க பராமரிக்கிறீங்க அந்த குஞ்சுகளை பொறுத்தல பாக்கமா? வந்து
0: குஞ்சுகளுக்கு வந்து அந்த பொடி அரிசி போட்டு கொடுப்போம் ஆரம்பத்தில், ஒரு கொஞ்ச நாள் தான் அதை நம்ம பொடி அரிசி போட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அது பெருசு அரிசி எல்லாம் கொத்தி சாப்பிட்றது அளவுக்கு தாய்க்கோழியே எல்லாமே பராமரிச்சிடும். இப்போ வெளி பறவைகள் வந்து குஞ்சை தூக்காமல் இருக்கிறதுக்கு இந்த நாட்டுக்கோழி பயங்கரமாக போராடும், எங்க நம்ம அதில் பண்ணவே வேண்டாம், மரம் வளைக்கும் ஏறி பறந்து கொத்துற அளவுக்கு நாட்டுக்கோழி வலிமை உள்ளதா இருக்குது. அதுக்கு குஞ்சுகளை அதுவே பராமரிச்சுக்கும்.
1: அது வந்து நீங்க அந்த குஞ்சுகளே வந்து நீங்க திறந்து விட்டு வளர்க்குறதா, இல்லை வந்து அதே நீங்க குறிப்பிட்ட நாட்கள் கூட்டில போட்டுட்டு நீங்க திறந்து விட்டு?
0: நாங்க உடனே திறந்து வெளியே விட்டுருவோம்,
1: 2-3 நாள்ல.
0: ஆமா, 2-3 நாளையிலே அது திறந்து அடைக்கிறது ஒண்ணும் கிடையாது, அது தோட்டத்துல சுத்தி தெரிஞ்சு அது வளர்ந்துரும்.
1: இப்ப உங்க தோட்டத்துல இருக்க அந்த இடத்துல இருக்க அந்த கரையான்கள் இந்த மாதிரி எடுத்து வந்து உணவாக எடுக்க வாய்ப்பு இருக்கும்.
0: ஆமா, அதெல்லாம் தாய் கோழி வந்து குஞ்சுகளுக்கு எடுத்து போட்டு கொடுத்து அப்படி அதுவே பராமரிச்சுக்கும்.
1: இது இது நீங்க வாத்து கோழி கூட வச்சிருக்கீங்க, வாத்துல பொறுத்தல பார்க்கும்போது எத்தனை வாத்துகள் வச்சிருக்கீங்க?
0: வாத்து கோழி நாங்க ஒரு 15 வாத்து கிட்ட வச்சிருக்கோம். அதுக்கு வந்து நாங்க சந்தையில இருந்து மீன் வேஸ்ட் எல்லாம் அப்பப்போ எடுத்துக்கொண்டு போட்டு கொடுப்போம். மீன் வேஸ்ட் போடுறதுனாலயே நல்லா டெய்லி பெரிய பெரிய முட்டைகள் போடுவோம்.
1: இப்ப வாத்து வளர வைக்கணும் பாக்கமா அதுக்கு சின்ன சின்ன குளங்கள் வந்து தேவை இருக்குன்னு சொல்லுவாங்க, அப்ப அந்த மாதிரி நீங்க வந்து நீங்க செப்பரேட்டா நீங்க கட்டி வச்சிருக்கீங்களா, நீர் தேக்கங்க தொட்டிங்கள் அந்த மாதிரி?
0: குளம் மாதிரி இல்ல, ஆனா பெரிய பேரல்ல அதுக்கு குளிக்கிறதுக்கு வச்சு கொடுப்போம். அது ஃப்ரெஷ்ஷான வாட்டர் கொடு வச்சு கொடுத்த உடனே ஏறி குளிச்சு அதை அழுக்காக்கிரும், அதுக்கப்புறம் அதை ஊத்திட்டு நாங்க ஃப்ரெஷ் வாட்டர் கொடுத்துட்டே இருப்போம்.
1: இதே நீங்க அந்த வாத்து முட்டைகளை எடுத்து நீங்க குஞ்சு பொறிக்க வைக்கணும் பாக்கும்போது நீங்க வந்து நாட்டுக்கோழிக்கு தான் வந்து நீங்க அந்த அடை வைக்கிறீங்க?
0: ஆமா ஆமா, இது அடை இருக்காது இல்ல, நாட்டுக்கோழிக்கு தான் வச்சு பொறிக்கும்.
1: அது வந்து நீங்க நாட்டுக்கோழி கூட வைக்கணும்னு பார்க்கும்போது இப்ப நாட்டுக்கோழி முட்டைக்கு கூட வைக்கிறதா, இல்ல இந்த வாத்துக்குன்னு சொல்லிட்டு அந்த முட்டைகளை எடுத்து நீங்க தனியா வைக்கிறதானா?
0: நாங்க அதுக்கு கூடயும் வச்சு போடுவோம், தனி ஃப்ரெஷ்ஷாவும் வைப்போம்.
1: ஆனா பொறிப்பு திறன் பார்க்கும்போது ரெண்டும் ஒரே டைம்ல தான் பொறிக்க வாய்ப்பு இருக்கும்.
0: ஆமா ஆமா, பொறிப்பு திறன் ஒரே மாதிரி தான் இருக்கும்.
1: வாத்து குஞ்சுகளை பொறுத்தவரை பார்க்கும்போது அந்த தாய்க்கோழி வந்து எப்படி பராமரிக்க வாய்ப்பு இருக்கும்?
0: அதுக்கு குஞ்சு மாதிரியே அதை பராமரிச்சுக்கும், அது வாத்துக்கோழிங்கிற மாதிரியே இது பண்ணாது. அது நாட்டுக்கோழி தான் பண்ணும், வாத்து பராமரிக்காது குஞ்சு. அது ஒரு முழு வளர்ச்சி அடைஞ்ச உடனே இந்த தாய்க்கோழியை விட்டு பிரிஞ்சு தாய்க்கோழியே ஒரு டைம்ல அதை கொத்தி விரட்டிடும், விரட்டுற டைம் அது பாட்டுக்கு தனியா தெரிஞ்சு வளர்ந்துக்கும்.
1: இப்ப வாத்து இழப்பத்துல

0: பார்க்கும்போது அதுக்கு என்ன மாதிரி உணவுகள் கொடுக்குறீங்க?
1: வாத்துகள் நம்ம நாட்டுக்கோழிக்கு கொடுக்குற எல்லா ஃபுட்டும் சாப்பிட்ருவோம். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அதுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு பிளேட்டில் வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொடுப்போம். அது அழகாக அரிசியாக இருந்தாலும் சரி, தவிடாக இருந்தாலும் சரி, நாட்டுக்கோழிக்கு கொடுக்குறத அதே ஃபுட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம். சில டைமு மீன் வேஸ்ட்டுகளும் கிடைக்கிற டைமு அதுவும் எடுத்து கொடுப்போம். அதுவும் வாத்துக்கு மட்டும் ஒன்று கிடையாது, எல்லாமே சாப்பிட்ருவோம். நாட்டுக்கோழியும் சாப்பிடும், வாத்தும் சாப்பிடும்.
0: இப்போ இந்த நாட்டுக்கோழியை பொறுத்தவரை பார்க்கும்போது, இப்போ குஞ்சு பொரிச்சையிலேருந்து முட்டையிட பருவன் பார்க்கும்போது எத்தனை மாதங்கள் வர ஆகும் கிட்டத்தட்ட?
1: அது ஒரு 3 மாசத்துக்கிட்ட ஆயிரும்.
0: இதே இது வாத்துக்கோழியால பொறுத்தல பார்க்கமா?
1: வாத்துக்கோழியும் கிட்டத்தட்ட அதே மாசம் ஆயிரும்.
0: இப்ப இந்த வாத்துக்கோழியை பொறுத்தல பார்க்கமா, இப்ப முட்டை இடுறன்னு பார்க்கமா, தொடர்ச்சியா முட்டையிட வாய்ப்பு இருக்குமா?
1: சில டைம் அது அந்த மீன் வேஸ்ட் நல்லா கிடைச்சா தொடர்ச்சியா போடும், இல்லைன்னா அது கொஞ்ச நாள் முட்டை போடாமலும் கிடக்கும்.
0: இதே இது ஆடுகள் கூட வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. இப்ப ஆடை பொறுத்தல பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 ஆடுகள் வச்சிருக்கீங்க. இது வந்து நாட்டு ஆடுகள் வச்சிருக்கீங்களா, கலப்பின ஆடுகள் வச்சிருக்கீங்களா?
1: நாட்டு ஆடுகள் மட்டும்தான்.
0: அது வந்து நீங்க மேய்ச்சல் கட்டுறதா இல்ல கட்டுப்பட்டு வளர்க்கறதானா?
1: மேய்ச்சலுக்கு எங்களுக்கு வசதி இல்லை, கட்டு போட்டு தோட்டத்தில் கிடைக்கிற வாழை இலை பிளாங் அப்பா எல்லாம் அப்பா வெட்டிட்டு வருவாங்க, அதெல்லாம் நாங்கள் கொண்டு கொடுக்கறது தான் ஃபுட்டு.
0: அது எல்லாமே உங்கள் தோட்டத்தில் தான்?
1: ஆமாம் ஆமாம்.
0: தொழுப்பரப்பை பொறுத்தவரை பார்க்கும்போது என்ன அளவில் வச்சுருக்கீங்க?
1: தொழுப்பரப்பு 10 அடிக்கு 20 அடி நீளத்துக்கு பெரிய ஒரு ஷெட் வச்சுருக்கோம். ஆடையுமே நாங்கள் ஓப்பனில் தான், பகல் டைம் அது தோட்டம் புழுக்க சுற்றிட்டு கிடக்கும், அது புல்லா சுத்தி அப்படி கிடக்கும்.
0: ஆடை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை பெண் ஆடு இருக்கு, எத்தனை கிடா ஆடு இருக்கு?
1: 4 கிடா ஆடு இருக்கும், மீதி எல்லாம் பொட்டை ஆடு தான். கிடாவை வந்து வித்துருவோம், முழு வளர்ச்சி அடைஞ்ச உடனே வித்துருவோம். மற்றது பால் தரக்கூடிய பால் வந்து பால் தர்ற வரைக்கும் அதை நாங்கள் வச்சிருப்போம்.
0: இது இது இன சேர்க்கைக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து இப்போ உங்கள்கிட்ட இருக்க அந்த கிடா ஆடுக்கு வந்து சேர்க்கறதண்ணா?
1: எங்களுக்கே இருக்கிற அந்த கிடா ஆட்டுக்கு சேர்த்து கொடுப்போம். இன்னொன்று வந்து வெளி ஆட்களும் ஆடுகளும் கொண்டு வருவாங்க எங்ககிட்ட, அதுவும் நாங்கள் இது பண்ணி கொடுப்போம்.
0: இப்போ வந்து குட்டி ஆடை பொறுத்தவரை பார்க்கும்போது அந்த பருவநிலைக்கு வரணும்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை மாதங்கள் வர ஆகும்?
1: அது ஒரு 1.5-3 மாசத்துக்கிட்ட ஆயிரும்.
0: இப்போ அந்த சின்ன பிடிச்சிருக்குன்னு பார்க்கும்போது இப்போ எப்படி நமக்கு அறிகுறி தெரிய வாய்ப்பு இருக்கும்?
1: அது அந்த மாச்சு அடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இதில் தான் அவங்க பார்த்து.
0: இப்போ அந்த குட்டி போட்ட பருவன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை மாதங்கள் வர ஆகும்?
1: அது ஒரு 6 மாதக்கிட்ட ஆயிரும்.
0: இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே சொல்லுங்கள், இந்த ஆடுகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் திறந்து விட்டு தான் வளர்க்குறேன்னு சொன்னீங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ நீங்களே வந்து பல பயிர்கள் வந்து சாகுபடிச்சுன்னு பார்க்கும்போது அந்த வாழைக்கு இடையில போய் அந்த பயிர்களை அழிக்கிறதுக்கு வாய்ப்பு கூட இருக்கும் இல்லையா?
1: ஒரு சில வாழைகளை அழிக்கும், இருந்தாலும் வந்து ஹைட்டா போற வாழைகளை ரொம்ப தொந்தரவு பண்ணாது. அது சின்ன கண்ணுகளை எல்லாம் சாப்பிட்டு அது வந்து கண்ணு நமக்கு பிரச்சனை இல்லை இல்ல, ஆனா பெரிய வாழைகளை ரொம்ப தொந்தரவு பண்ணாது. சில ஆண் ஆடு தான் பெரிய வாழையம் கொம்பு வச்சு குத்தி எல்லாம் இது பண்ணுவோம், அந்த ஆடை மட்டும் நம்ம கட்டி போட்டுருவோம்.
0: 15 ஆடுகள் வளர்க்கன்னு பார்க்கும்போது போதிய இடைவெளி வந்து அந்த தொழு பரப்புல இருக்க வாய்ப்பு இருக்குமா?
1: இப்போ நாங்கள் வந்து ஓப்பனில் 40 சென்டில் தான் விடுறோம், அது நைட்டு படுக்கிறதுக்கு மட்டும்தான் தோட்டத்தில் போகும். ஒரு சில ஆடு நைட்டும் போகாது, அதை தோட்டத்திலேயே படுத்து தூங்கிடும். என்னென்னா தோட்டத்தில் படுத்ததுனால சளி பிடிக்கிறதெல்லாம் வருது, மலி இந்த பனி காலங்களில், அதனால தான் எல்லாத்தையும் அடித்து தொழுவத்தில் போட்டு இது பண்ணுவோம்.
0: இது மழைக்காலங்களை பொறுத்தவரை பார்க்கும்போ?
1: மழைக்காலத்தில் அதுவே தொழுவத்தில் போய் படுத்துறோம்.
0: தரைத்தளம் எல்லாம் எந்த மாதிரி அமைச்சு வச்சுருக்கீங்க?
1: கல்லு போட்டு பதிச்சு போட்டிருக்கோம். அந்த யூரின் போறதுக்கு ஒரு சின்ன தொட்டி மாதிரி கட்டி அந்த ஸ்லோப்பு அங்கே அது யூரின் பண்ணா அப்படி வடிஞ்சு அந்த தொட்டியில வர்ற மாதிரி கட்டி வச்சிருக்கோம்.
0: இதே இது நீங்க வந்து பசுமாடு கூட வச்சிருக்கீங்க, அதுவும் நாட்டு பசுமாடு வச்சிருக்கீங்க. இப்போ இந்த நாட்டு பசுமாடை வந்து தேர்வு செய்ய காரணம் பார்க்கும்போது என்ன காரணத்துக்குன்னு பார்க்கும்போது நாட்டு மாடை வந்து நீங்க தேர்வு செய்து எடுத்தீங்க?
1: நாட்டு மாடை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம கேர் பண்ணவே அவசியம் இல்லை, நம்ம வீட்டில் கிடைக்கிற ஃபுட்டை சாப்பிட்டு அது பாட்டுக்கு வளரும். இன்னொன்று வந்து நம்ம பாலில் ஹெல்த்தின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு மாட்டோட பால்
0: ஆரோக்கியம்.
1: ஆமா, அது எங்களோட தேவைக்காக நாங்க வளர்த்துனது. அது வந்து எல்லாருக்குமே அந்த நாட்டு மாடு நம்ம சின்னதுலயே வளர்த்துனதுனால எல்லாருக்கும் அது ஒபீடியண்டா இருக்கும். என்ன பண்ணாலும் அது நம்ம ஒரு சின்ன குழந்தை பக்கத்துல போனாலும் ஒன்னும் செய்யாது. இன்னொன்று பாலும் வந்து உள்ளதுலயே நம்ம எங்க நான் கேட்கிற இடம் எல்லாமே நாட்டு மாட்டு பால் தான் ஹெல்த்தின்னு சொல்றாங்க. மற்ற புற கலப்பு இனங்கள் வந்து அந்த அளவுக்கு சத்து இல்லாத மாதிரி இது நாட்டு பால் நல்ல சத்துங்கிறதுனால அதை வளர்த்துக்கிறோம்.
0: கலப்பினு பார்க்கும்போது அதிக அளவில் வந்து பால் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதே இது நாட்டு மாடை பொறுத்தவரை பார்க்கும்போது பால் வந்து கம்மியா இருக்கு, ஆனா வந்து அதிகமான சத்துக்கள் வந்து அந்த நாட்டு மாடுல கிடைக்கும்னு சொல்றாங்க. இப்போ அந்த பசுமாடை பராமரிக்கணும்னு பார்க்கும்போது எப்படி பராமரிக்கிறீங்க?
1: பசுமாடுக்கு ஆட்டுக்கு கிடைக்கிற அந்த இதெல்லாமே போட்டு கொடுப்போம். இன்னொன்று பசுமாட்டுக்கு செப்பரேட்டாக புல்லு பறிச்சு கொடுப்போம். வயலில் எல்லாம் நிறைய புல்லு இருக்கும், அதை நாங்கள் அறுப்பத்தி எடுத்துகிட்டு போய் அறுத்து கொண்டு போட்டு கொடுப்போம். மற்றபடி ஒன்றும் கொடுக்கல, அந்த ஆட்டோட குழாய் கொடுத்தாலும் அது வாழ்ந்துடும். அந்த அளவுக்கு அது
0: பழக்கி வச்சிருக்கேன். மேய்ச்சலுக்கு கொண்டு போன அனுபவங்கள் எல்லாம் இருக்கா?
1: சின்ன வயசில் மேய்ச்சலுக்கு கொண்டு போன அனுபவம் இருக்கு. என்னன்னா அந்த வாழை கொலை வெட்டின வயல்களில் எல்லாமே நாங்கள் ஆடுகளை எல்லாம் மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு

0: போகும். இப்போ வந்து யாரும் அதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. எல்லாருமே மாடு வச்சிருப்பாங்க, அந்த டைம் அவங்க தோட்டத்தில் நம்ம கொண்டு போக முடியாது. அதனால இப்போ மேய்ச்சலுக்குள்ள எதுவுமே கிடையாது.
1: இப்போ அந்த தொழுப்பரப்பை பொறுத்தல பார்க்கும்போது எப்படி அமைச்சு வச்சிருக்கீங்க?
0: அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு சின்ன தொழுத்து, ஒரு 10x10 சைஸுக்குள்ள இருக்கு.
1: இப்போ இவ்வளோ நீங்கள் வந்து கால்நடைகள் வச்சுருக்கீங்க, அந்த பராமரிப்பை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் தனிப்பட்ட முறையில் பராமரிக்கிறீங்களா, இல்லை உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து இணைஞ்சு நீங்கள் பராமரிக்கிறது தானா?
0: எல்லாரும் சேர்ந்து அவங்கவுங்க இதுக்கு அவங்க வேலை செய்வாங்க. இப்போ மாட்டுக்கு காடி தண்ணி வைக்கிறது, ஆடுகளுக்கு குளம் எடுத்து கட்டுறதெல்லாம் அம்மாவே பார்த்துருவாங்க. வெளியே போய் குளம் வெட்டுறது எல்லாமே அப்பா பண்ணுவாங்க. நானும் கூட அப்பா கூட ஹெல்ப் பண்ணுவேன். அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் பண்ணுறோம்.
1: இது இந்த கோழிகளுடைய அந்த முட்டைகளை பொறுத்தல பார்க்கும்போது நீங்கள் எப்படி சந்தைப்படுத்துறீங்க?
0: கோழிகளுக்கு முட்டை வந்து எங்கள் பக்கத்து வீட்டிலேயே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நாட்டுக்கோழி முட்டைங்கிறதுனால எல்லாருமே நம்ம வெளியே எடுத்துகிட்டு போக வேண்டிய தேவையே இருக்காது. எல்லாம் சுத்தி சுத்தி உள்ளவங்க வந்து வாங்கிட்டு போறது தான். ரொம்ப முட்டை இருக்காது, நாங்களும் நிறைய சாப்பிடுவோம். அங்க வந்து எங்களுக்கு போக தான் நாங்க வைப்போம்.
1: சராசரி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு முட்டைகள் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கும்? இப்ப நீங்க கிட்டத்தட்ட ஒரு 150 கோழிகள் வச்சிருக்கீங்க.
0: ஒரு நாளைக்கு ஒரு 20 முட்டையெல்லாம் கிடைக்கும்.
1: இது அந்த கோழி குஞ்சுகளாட்டு நீங்க விற்பனை செய்திருக்கீங்களா?
0: இல்ல, அது பண்றது.
1: இது இது சேவல் கோழிகளை பொறுத்தல பார்க்கும்போது அது வந்து நீங்க எப்படி சந்தைப்படுத்துறீங்க?
0: அதிகமா வர்றது வந்து கறிக்கோழி கடையில கொண்டு கொடுப்போம்.
1: அது என்ன அளவுல ஒரு வருமானம் இருக்க வாய்ப்பு இருக்கு?
0: எங்கள்ட்டே ஒரு 200 ரூபா போட்டு வாங்கிடுவாங்க. ஆனா வெளியே அவங்க விற்கிறது 270 ரூபா வரைக்கும் போட்டு விற்கும்.
1: உங்கள்ட்ட இருந்து மொத்தமா கொள்முதல் பண்ணு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபா போட்டு வாங்குறாங்க.
0: ஆமா.
1: இது அந்த வாத்தினுடைய முட்டையை வந்து நீங்க எப்படி சந்தைப்படுத்துறீங்க?
0: வாத்து எங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கனால நாங்களே சாப்பிடுறதுதான். உடல் சூட்டுக்கு அந்த வாத்து வந்து தண்ணியிலே இருக்கிறதுனால இந்த முட்டை வந்து நல்லது.
1: ஆடுகளை பொறுத்தவரை பார்க்கும்போது அது ஆட்டினுடைய பால் வந்து நீங்க எடுக்கிறீங்களா, இல்ல வந்து அப்படியே நீங்க அந்த குட்டிகளை கொடுக்கறது தானா?
0: நாங்க எங்களுக்கு தேவைக்கு எடுப்போம். இப்ப குட்டி கொஞ்சம் வீக்கா இருந்துச்சுன்னா அதுக்கு எடுக்க மாட்டோம், குட்டிகளுக்கே கொடுக்க கொடுத்துருவோம். மற்றபடி எங்களுக்கு பாலுக்கு, டீக்கு, தயிருக்கு எல்லாமே நாங்க எடுப்போம்.
1: ஆடை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை குட்டிகள் போட்ட அனுபவங்கள் இருக்கு உங்களுக்கு?
0: ஒரு ஆடை 3 குட்டி வரைக்கும் போட்டிருக்கு.
1: ஓ, 3 குட்டிகள் வரை போட்டிருக்கு.
0: ஆமா.
1: அப்படியே அந்த குட்டிகளை வந்து நீங்க எப்படி பராமரிக்கிறீங்க?
0: குட்டிகளை வந்து இப்போ ஒருவேளை தாய் ஆடு பால் கொடுக்கலன்னா நாங்கள் அந்த தாய் ஆளையே பிடிச்சி வச்சு பால் கொடுப்போம்.
1: அது வந்து எத்தனை நாள் நீங்கள் தொடர்ச்சியாக கொடுக்குறீங்க?
0: அது அந்த பால் குடி தன்மை விடுற வரைக்கும் நாங்கள் பிடிச்சி கொடுப்போம். ஒரு சில மேக்சிமம் எங்கள் வீட்டில் உள்ள ஆடு அங்கே குட்டியை பராமரிச்சிடும், அதுவே பால் கொடுத்துரும். அதனால பிரச்சனைகள் வர,
1: நீங்கள் அந்த கண்காணிப்பு கூட இருந்துருவீங்க.
0: ஆமா ஆமா.
1: இது பசுமாடை பொறுத்தல பார்க்கமா?
0: பசுமாடும் அப்படிதான், தாய் மாடு கொடுத்துரும். அது ஒருவேளை கொடுக்கலன்னா நாங்க பிடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும்.
1: இப்போ காலையில எத்தனை மணிக்கு எழும்பி நீங்க அந்த தொழுத்தெல்லாம் சுத்தப்படுத்தி அந்த பசுமாடுகளாகட்டும் இந்த ஆடுகளை வந்து நீங்க குளிப்பாட்டுறீங்க?
0: நாங்க ஒரு 5 மணிக்கு எழும்பிடுவோம். எழும்பி ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு வேலைகளை தொடங்கிடுவோம். அப்படி
1: பசுமாடுகளாகட்டும் இந்த ஆடுகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க குளத்துல கொண்டு போய் குளிப்பாட்டுறதா, இல்ல வந்து நீங்களே வீட்டிலே விட்டு அந்த குளிப்பாட்டுறதானா?
0: இப்போ குளத்துல கொண்டு போறது இல்ல, இங்க எங்களுக்கே மோட்டரு தண்ணி எல்லாம் உண்டு, அதுலயே அடிச்சு குளிப்பாட்டி விட்டுருவோம். முன்னாடியான குளத்துல ஆத்துல எல்லாம் கொண்டு போய் குளிப்பாட்டி இருக்கோம்.
1: அந்த அளவு ஒரு சந்தோஷம்
0: இருந்தது.
1: இந்த கால்நடைகளை போய் பார்க்கும்போது உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்?
0: அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். உண்மையில ஒரு மைண்ட் முழுக்க ஒரு பிரச்சனையோட இருந்தாலும் இந்த அரை மணி நேரம் ஒரு ஆடுகளுக்கு கூட கோழிகளுக்கு கூட அந்த ஃபுட்டு போட்டு நின்னீங்கன்னா உங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கர என்ஜாய்மெண்ட் ஆன ஒரு லைஃப். நம்ம என்னன்னா அதை நம்ம லவ் பண்ணிட்டோம்னாலே அது நமக்கு ஒரு வேலையா தோணாது. அது ஒரு டூர் போன மாதிரி தான் நமக்கு இருக்கும். அதுக்கு கூட தெரிகிறது, அதுவும் இது கூடவே நமக்கு வருமானமும் கிடைக்கும். ஒரு ஆடு வந்து நம்ம ஒரு பெரிய ஆணாடு வித்தோம்னா 30,000-35,000 ரூபா வரைக்கும் கிடைக்கும்.
1: கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபா வந்து விற்பனை போக வாய்ப்பு இருக்கும்.
0: ஆடு இறைச்சிக்கு ரேட்டு கூடுதல் இல்லை, அதனால நல்ல கிடைக்கும். கண்டிப்பா வந்து சும்மா இருக்கிறதுக்கு நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும்.
1: இது இது கோழிகளை பொறுத்தல பார்க்கும்போ
0: கோழிகளுக்கு நம்ம முட்டையின் மூலமா கிடைக்கும். ஒரு முட்டை 12 ரூபா 15 ரூபா வரைக்கும் கிடைக்கும். அதுக்கு வெளியில நம்ம சேவல் கோழி கொடுக்குற வருமானம் அதுவும் கிடைக்கும்.
1: வந்து ஒரு நல்ல வருமானம்.
0: ஆமா, கண்டிப்பா.
1: அப்ப கால்நடை வளர்ப்பை பொறுத்தல பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாமா?
0: கண்டிப்பா கண்டிப்பா சொல்லலாம்.
1: அப்ப இவ்வளவு நேரம் பார்க்கும்போது கால்நடை வளர்ப்பு நல்ல வருமானம் வாய்ப்பு பத்தி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க. நன்றி, வணக்கம்.
0: நன்றி ஐயா.
2: இதுவரை ஆடு மற்றும் கோழி வளர்ப்பு அனுபவங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் இடைக்கோடு ஆர் ராஜேஷ் அவர்கள். உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ்.
3: நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: இனி உயிர் உரங்களின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் திருப்பதிசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ்.

0: அவர்கள்.
1: வணக்கம். வாழைப்பயிர் ஒரு முக்கியமான பயிர், அது ஒரு வருட பயிர். இந்த வாழைப்பயிரில் வந்து மண் வளம் வந்து மிகவும் முக்கியம். முதலாவதாக மண் பரிசோதனை அடிப்படையில் இந்த வாழைக்கு வந்து என்னென்ன உரங்கள் போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெரிந்து மண்ணில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா அதை அறிந்து அந்த நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும்போது தொடர்ச்சியாக நல்ல மகசூல் எடுக்க முடியும். குறிப்பாக வாழையை நட்ட பின்னர் வந்து அந்த நிலத்தை அப்படி நம்ம போட்டுறோம். சில பேர் ஊடு பயிர் போடுறாங்க, அப்படி ஊடு பயிர் போடலாம். இல்லாத ஒரு சூழ்நிலையில் தக்கப்பூண்டை வந்து நம்ம விதைச்சிடணும். அந்த வாழையை நட்ட பின்பு நம்ம தக்கப்பூண்டு விதைக்கும் போது சீராக அந்த தோட்டம் முழுவதும் அந்த தக்கை பூண்டு வளர்ந்து அதுக்கு நம்ம எந்த செலவும் இல்லை, அது பாட்டுக்கு வளரும். அது மட்டுமல்ல 45வது நாள் வந்து பூ வருகிற பருவத்தில் நம்ம வந்து கொத்தி நம்ம அந்த வாழைக்கு வைக்கும் போது நல்ல ஒரு உரம், அது பொதுவாக நம்ம சாணி வைக்கிறோம், அது வெளியிடத்துல நம்ம கொண்டு வரணும். அந்த சாணியில வந்து வாங்கி கொண்டு வைக்கிறதுக்கு எல்லாம் பார்க்கும்போது நிறைய செலவாகிறது. ஆனா தக்கை பூண்டு அப்படி இல்லை, அந்த நிலத்திலே வந்து எல்லாவித சத்துக்களையும் இந்த தக்கை பூண்டு வந்து இந்த பயிரில் நிலைநிறுத்தும். நம்ம இந்த வாழைக்கு வைக்கும் போது அது வந்து சீராக அந்த வாழைக்கு கிடைப்பதற்கு அது ஒரு அடிப்படையாக அமைகிறது. அது மட்டுமல்ல இந்த சத்துக்கள் மட்டும் நம்ம சொல்ல முடியாது, இந்த தக்கை பூண்டில் இருக்கிற ஒரு அல்கலாய்டு வந்து பூச்சி நோய்கள் வந்து தாக்காதவாறு இந்த வாழையை வந்து பாதுகாக்கும். குறிப்பாக பூச்சிகள் இந்த தக்கை பூண்டில் இருக்கிற வாசனைக்கு வராது. எப்படி இந்த வேப்பம் புண்ணாக்கு வாசனைக்கு வராதோ அதே மாதிரி இந்த தக்கை பூண்டு வாசனைக்கு வராது. மண் வளம் அதிகரிக்கிறது. நம்ம வேப்பம் புண்ணாக்கும் பயிர்களுக்கு போடலாம், வாழைக்கு போடலாம். அதுவும் போடும்போது இன்னொரு பாதுகாப்பு இந்த வாழைக்கு உண்டாகிறது. குறிப்பாக வாழையில வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் குறைபாடு தான் இருக்கும். நம்ம இந்த தக்கை பூண்டு இது கூட நுண்ணுயிர் உரங்களும் நம்ம போடும்போது நுண்ணூட்ட சத்து குறைபாடு வராதபடி நம்ம பாதுகாக்கலாம். எனவே சீராக இந்த வாழை வளர்வதற்கு இது அடிப்படை. நன்றாக மகசூல் எடுப்பதற்கு நல்ல ஒரு மண் வளத்திற்கு நான் சொன்ன இந்த தொழில்நுட்பம் வந்து மிகவும் உறுதுணையாக இருக்கும். ஒருவேளை அந்த வாழையில இப்படி எல்லாம் பண்ண பிறகு சில நேரங்களில் குறைபாடுகள் வரலாம், ஆனா ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம். அந்த மாதிரி உள்ள நேரங்களில் அதாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து பூஸ்டர் வச்சிருக்கிறோம், அதாவது இந்த வாழைக்கு தெளிப்பதற்காக 3 மாதம், 5 மாதம், 7 மாதம், இந்த மாதங்களில் வந்து தொடர்ச்சியாக இந்த வாழை நுண்ணூட்ட சத்து பூஸ்டரை நம்ம தெளிக்கும் போது இந்த நுண்ணூட்ட சத்து குறைபாடு எதுவுமே இருக்காது. இந்த காயுடைய பருமன் அதோடைய அந்த பளபளப்பு தன்மை அதிகமா இருக்கிறதுனால அதிக விலை நமக்கு கிடைக்கும், அதிக எடை உள்ள தாரம் நம்மளுக்கு கிடைக்கும். எனவே இந்த மாதிரி முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது தொடர்ச்சியாக வாழையில அதிக மகசூல் எடுக்க முடியும். பூச்சி நோய் நிர்வாக முறைகள் இயற்கை முறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஒருங்கிணைந்த பூச்சி நோய் முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது நம்முடைய செலவு வந்து குறைகிறது. ஆனால் இயற்கை சார்ந்த பூச்சி நோய் கட்டுப்பாடு முறைகள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக நாங்கள் பல தொழில்நுட்பங்கள் இயற்கை பூச்சி நோய் கட்டுப்பாடு முறைகளை நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். அந்த முறைகளை கடைபிடித்தாலே நல்ல மகசூல் கிடைக்கும், நம்முடைய செலவு குறைகிறது. என விவசாயிகள் இந்த முறைகளை நாம் கடைபிடிக்கும் போது தரமான கொலைகள், அதிக எடையுள்ள கொலைகள், அதிக விலை கிடைக்கிற தார்கள் கொலைகள் நமக்கு கிடைக்கிறதுனால நல்ல வருமானம் எடுக்க முடியும். அது மட்டுமல்ல அதிகமா ரசாயன உரங்கள் போடுறதுனால வாழை வந்து காற்று அடிக்கும் போது லகுவாக கீழே விழுந்துடும். ஆனால் இந்த முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது அந்த வாழை காற்றுக்கு கூட விழாத ஒரு நிலைக்கு வந்து அந்த வாழை இருப்பதனாலே நல்ல ஒரு நஷ்டம் வர படி இந்த வாழை விவசாயத்தில் அதிக லாபம் எடுப்பதற்கு இது உறுதுணையாக அமையும்.
2: நொடிகளில் சில நுட்பங்கள் கேட்டீர்கள்.
3: அமைப்பில் உதவி டி எட்வின் ஜெயராஜ், அமைப்பு டி எல் ஜேக்கப்.

0: பொலிவு. நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: தொடர்வது செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உலகின் முதலாவது ஆப்டோசார் செயற்கைக்கோளான திருஷ்டி விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், நமது விண்வெளி பயணத்தில் மிகப்பெரிய சாதனை இது என்று குறிப்பிட்டுள்ளார். நமது இளையோரின் புதுமை கண்டுபிடிப்புகளின் வலிமைக்கு எடுத்துக்காட்டாக இது திகழ்கிறது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பெங்களூருவைச் சேர்ந்த புத்தொழில் நிறுவனமான கேலக்ஸி ஐ வடிவமைத்துள்ள இந்த செயற்கைக்கோள் அமெரிக்காவின் கலிபோர்னியாவிலிருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி நாளை காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாநிலம் முழுவதும் 62 மையங்களில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும், அதனைத் தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கு பின்னர் காலை 8:30 மணியளவில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி சுற்று வாக்குகளை எண்ணும் பணி, தபால் வாக்குகளை எண்ணும் பணி முடிந்தவுடன் தொடங்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அந்த செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தியுள்ளது. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும், மற்றொரு பகுதியில் வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் அதற்கான மேசைகளில் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பணிகளை தனித்தனியே கண்காணிப்பதற்கென உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் நிலையில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 500 தபால் வாக்குகளுக்கு ஒரு மேசை என்ற விகிதத்தில் அவை எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணியில் ஈடுபட்ட 360,000 அலுவலர்களில் 288,000 பேர் தபால் வாக்குகளை பதிவு செய்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தவிர, தேர்தல் பணிக்காக நியமனம் செய்யப்பட்ட காவல்துறை அலுவலர்கள், தேர்தல் கண்காணிப்பு குழுக்களில் பணியாற்றியவர்கள் என 336,000 பேர் தபால் வாக்குகளாகவும், 110,000 பேர் தேர்தல் பணி சான்றிதழ் பெற்று நேரடியாக வாக்குச்சாவடிகளிலும் தபால் வாக்குகளை செலுத்தியுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் 173,000 பேர் தபால் வாக்கு செலுத்தியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சேவை வாக்காளர்கள் 18,000 பேர் வாக்களித்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை திமுக வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் அமைப்புச் செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி, இது தொடர்பாக மனு ஒன்றும் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என்றும் திரு ஆர் எஸ் பாரதி நம்பிக்கை தெரிவித்தார். அஇஅதிமுக சார்பிலும் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் மனு ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு இன்பதுரை, வாக்கு எண்ணும் மையங்களில் போலி பத்திரிகையாளர்கள் நுழையாமல் இருக்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி, மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பியுள்ளதாக குறிப்பிட்டார். இதனையே தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தும் என்றும் திரு நாராயணன் திருப்பதி கூறினார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இது தொடர்பாக அக்கட்சிகளின் சார்பில் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில், ரயில்வேயில் பணியிட குறைப்பையும் கைவிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, திருப்பூர்

0: தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், தென்காசி, திருநெல்வேலி உட்பட 15 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான காது கேளாதோர் கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா வென்றுள்ளது. 3 2020 மற்றும் 2 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்று இந்த தொடரை கைப்பற்றியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான பயிற்சி ஆட்டங்களில் வெற்றி பெற்ற ஸ்வீட்டி முஷ்கான் உள்பட 10 பேர் அணியில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி வியட்நாமில் வரும் 23 தேதி தொடங்கி 31 தேதி வரை நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 8:05. இனிய இரவு பொழுதில் இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். திரைசையில் நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மேகா.

0: ஆஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட ஆஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
3: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
5: திரைசெயல் இனி வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மன்மதன்.

0: கன்டினியூஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கன்டினியூஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: இனிவரும் பாடலிடம் பெற்ற திரைப்படம் தெய்வ திருமகள்.

0: நேர்களே, இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:31.
1: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: தென்றில் தாளாட்டும் இரவு வேளையில் உங்கள் உள்ளங்களை இதமாய் வருடி கொண்டிருப்பது திரை இசை. திரை இசையில் இனி கேட்கலாம் டும் டும் டும் திரைப்பட பாடல்.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.

0: கண்ணாடி இல்லாம ஆளி மாறி போயிட்ட?
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.

கேட்டது ஆலி நாள் அழகுராஜா திரைப்பட பாடல். இனி வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அயோத்தி.

இனிமைப்படுத்துகின்றோம் நேர்களே. நாள் இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. பசு மாடு வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கட்டிமாங்கோடு சி சரண்யா அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்களில் புதிய நெல் ரகங்கள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: in India after brief suspension amid West Asia conflict. IMD issues orange alert for heavy rainfall along with thunderstorms and gusty winds over several parts of North India tomorrow. And in IPL cricket, Kolkata Knight Riders beat hosts Sunrisers Hyderabad by 7 wickets. Gujarat Titans facing Punjab Kings at Ahmedabad in another fixture. And that's all in the news at 9. Good night.
1: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 9:15. திரை இசை கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கல்லூரி வாசல்.

0: கண்ணாடி இல்லாம ஆளி மாறி போயிட்ட?
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.

0: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
1: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 9:30. பவனி வரும் குமரின்லா நிகழ்ச்சியில் திரை இசை கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலில் தென்றலே என்னை தொடு படத்திற்காக பாடல்.

0: பொலிவு. நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புது புது அர்த்தங்கள்.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் இசிஇஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: இனி வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கலியுகம்.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.

நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நட்ராஜ். இந்த ஒரு மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக தேவா அவர்களுடைய

நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நட்ராஜ். இந்த ஒரு மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக தேவா அவர்களுடைய இசையில வாலி வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா இவங்களுடைய குரல்ல பாடல் இதோ.

நேசம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இவங்களுடைய குரலில் தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:10 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திலிருந்து தேவா அவர்களுடைய இசையில் பொன்னி

ஆஹா திரைப்படத்திற்காக அரியரன் அவர்களுடைய வாய்ஸில், வாசன் வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டும். நேரம் 11:21 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேவதை திரைப்படத்திலிருந்து பாடல், இளையராஜா அவர்களுடைய இசையில், இளையராஜா அவர்களுடைய குரலில் கவிதா கிருஷ்ணமூர்த்தி இவங்களுடைய குரல்லையும் பாடல் இது.

பழனி பாரதி வரிகளில் சிற்பி அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:30 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் குயில் பாட்டு திரைப்படத்திலிருந்து வாலி அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில், கிருஷ்ணராஜ் சித்ரா இவங்களுடைய குரலில் பாடல் இதோ.

நேரம் 11:41 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிற்பி அவர்களுடைய இசையில் பழனி பாரதி வரிகளில் உன்னிகிருஷ்ணன் சுஜாதா இவங்களுடைய வாய்ஸில் கங்கா கௌரி திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

பாரதி கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து அருண்மொழி, சித்ரா இவங்களுடைய குரலில் தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:51 ஆயிடுச்சு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் ரோஜா மலரை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில் ஆதித்யன் அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

எல்லாம் பெண் மேடமும்.

கண்ணம் தொடாமல் போவேனோ, கட்டி பிடித்து நெஞ்சில் அணைத்து தன்னை மறந்து வாழ்வேனோ, கட்டி பிடித்து நெஞ்சில் அணைத்து தன்னை மறந்து

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நெஞ்சோடு கலந்திடு.

என் மனசில் நேற்று வரைக்கும் எதுவுமே இல்லை, ஆனால் அவன் வந்ததுக்கப்புறம் இப்போ இடமே இல்லை. வெறுமையாக இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு, சுத்தியிலும் பணியாக இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசாக இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவள் மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்திருந்தேன் இல்லைனா.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது மங்களநாதம். இன்றைய மங்களநாதம் நிகழ்ச்சியில் சித்துக்காடு டிஜி முருகவேல் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்கலாம். மயிலை எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது விஜயாம்பிகை என்று தொடங்கும் அரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றியது விஜயநாகரி ராகம் ஆதி தாளம்.